0: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
0: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
1: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
0: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
1: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
0: ஆஃபரில் பயன் பெறுங்கள்.
1: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேரம் இப்போ 10:42:36 காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு பெரிதினம் பெரிதுக்கள் இந்த வரிகள் பத்தி நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆலமரம் வந்து பல ஆயிரக்கணக்கான விழுதுகளை தோற்றுவித்து அது மற்றவங்களுக்கு நிழல் தருது, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பை வந்து அது உருவாக்குது. அந்த மாதிரி தான் உயர்ந்த லட்சியங்களை உடைய மனிதர்களும் வந்து பிறருக்கு வந்து அவங்க இன்னொரு ரோல் மாடலாக அவங்க மற்றவங்களுக்கு இருக்காங்க. அவங்களோட அந்த புதிய சிந்தனைகள், அவங்களோட அந்த புதிய கேள்விகள் தான் வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறதுக்கு, எதிர்காலத்தில் புதிய புதிய திட்டங்களை உருவாக்குறதற்கும் அது ஒரு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் செயல்படுது. இதை தான் வந்து பெரிதினம் பெரிதுக்கள், அதாவது தனக்கு மட்டும் கேட்டு சின்னதாக நம்ம வட்டத்தை இருக்காமல் அதை பெருசுப்படுத்தி பார்க்கும்போது தான் நமக்கான அந்த புரிதல்கள் தேடல்கள் வந்து பெரிதாகும். அப்போ தான் வந்து நம்மால் மற்றவர்களும் பலனடைய முடியும் அப்படின்றது தான் இந்த வரிகளோட ஆழமாக அர்த்தமா இருக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம கேக்கலாம். வணக்கம்.
7: எனக்கு வணக்கம்ங்க.
6: வணக்கம்ங்க, யார் வந்திருக்கீங்க?
7: நான் திண்டுக்கல் மாவட்டம் காம்பலாத்துல இருந்து கணேசன் பேசுறேங்க.
6: சந்தோஷமா வந்திருக்கீங்க, பேசுங்க ஐயா.
7: ஆமாங்க, அதாவதுங்க நம்ம வந்து பொதுவாவே ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அது பொது நாள்தோட இருக்க வேண்டும். அந்த அடி வந்து மற்றவங்க வந்து நம்ம சொல்லலாம் சொல்லணும்னா இவர் போல் யாருன்னு ஊர் சொல்ற அளவுக்கு நம்ம வந்து அந்த ஒரு சுறுசுறுப்போட ஒரு நல்ல எண்ணத்தோட நடந்துட்டோம் வச்சுக்கங்களேன்.
6: இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்மளோட பேரை சொல்லணும் இவங்களை போல யாரு.
7: ஆமா, ஏன்னா பொடங்கிருந்தா சிறந்து கூட சிறப்பிடிக்கும், எழுந்து நடந்தா தான் எப்பயுமே வழி வழிவிடும் அப்படின்னு இருக்காங்க.
6: என்ன சொன்னீங்க?
7: ஓய்ந்து சுதந்திரம் தான் சிலந்தி கூட சிறைப்பிடிக்கும்.
6: ஓ, சோர்ன்பலா இருந்தா சிலந்தி கூட நம்மள சிறைப்பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றீங்க.
7: அதே சுறுசுறுப்பா இருந்தோம்னா எரிமலை கூட வழிவிடும் அப்படின்ற மாதிரி.
6: உங்களோட அந்த சொல்லவாடைகள் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு பாத்தீங்களா.
7: அதுவா நம்ம வந்து எப்பவுமே அந்த ஒரு அந்த நல்ல பொது நலம் ஒண்ணு அப்பக்குள்ள போத்துக்கிட்டாலுமே கெட்ட எண்ணங்கள் வந்து நம்ம கிட்ட வளராதுங்க.
6: சரிங்க, நீங்க பாசிட்டிவா இருக்கிறதுனால உங்ககிட்ட அதெல்லாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா, நன்றி.
7: நன்றி வணக்கம். உங்க
6: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
8: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு சொன்ன பாரதியோட இந்த நாள்ல வந்து தலைப்பை கொடுத்தமைக்கு நன்றி மேடம். அதாவது தனி மனிதனுக்கு உணவு இல்லையே, இந்த ஜகத்தினையே அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. செப்பு மொழி 18 உடையால் இது சிந்தனை ஒன்றுடையால். தாய்மொழியை பத்தி, தமிழ் மொழியை பத்தி ரொம்ப தீவிர பற்று உள்ளவர். அதாவது இப்ப இந்த சிந்தனை பாட்டு இருக்க, அதுல சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எல்லாமே மேலோங்கி இருக்கு. பெரிதும் பெரிதுகள், அதாவது நம்ம செய்யற செயல் சின்னதா இருந்தா கூட எதிர்பார்ப்பு பெருசா இருக்கணும், அப்பதான் எல்லாருக்கும் பயன்படும். உலகத்துக்கு அதாவது உலகத்துக்கே பயன்படுறாப்புல இருக்கணும். விடுதலை அடையாமைய விடுதலை அடைந்து விட்டோம் என்று மார்த்தட்டி கொண்டவர். அதாவது நம்ம எப்படிதான் வெற்றி பெற்று விடுவோம்,
6: ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி
8: அடைந்து விட்டோமே. இப்ப இந்த அந்த பாட்டை பாடினவரு பாரதியார பத்தி சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியே பத்தாது.
6: கண்டிப்பா,
8: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
6: நன்றி, நன்றி உங்களுக்கு. அதாவது ஒரு ஆலமரம் வந்து இவ்வளோ பெரிய விருட்சமா வளருது, ஆனா அதோட அந்த விதை பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா தான் இருக்கும். அந்த சின்ன விதையில இருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் வரும்போது நம்மளோட எண்ணங்கள் வந்து பெருசா இருக்கிற பட்சத்துல அதன் மூலமா இன்னும் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பத்தி தான் நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து கூட யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
9: அன்பு அரக்கரை தெரிவித்துக் கொள்வது நாகூரில் இருந்து.

0: அலோன்ஸ் ராஜ் அம்மா.
1: இவ்ளோ சவுண்டோட வரீங்க அலோன்ஸ் ராஜ், பேருக்கு தகுந்த மாதிரியா?
0: இல்லமா இல்லமா. அதாவதுமா பெரிதனும் பெரிது கேள் முண்டாசு கவிஞர் பாரதியார் அவருடைய வைர வரிகள் பாரு, அவர் குடும்பம் ஏழ்மையாக இருந்தாலும் நமது நாடு ஏழ்மையாக இருக்கக்கூடாது, உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று மற்ற நாடுகள் நம் நாட்டை அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஐயா.
1: அடிமை தலையிலிருந்து விடுபடணும் அப்படின்றதுதான் உங்களோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு, அது நிறைவேற்றியும் காட்டிட்டோம் இல்லையா?
0: கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்றோம், அவருடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டு வர்றோம்.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், பேசுங்க.
2: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளங்கியப்பன்
1: சொல்லுங்க.
2: பெரிதினும் பெரிதுகள் தவறில்ல, ஆனா அந்த பெரிதினும் பெரிதுகள்ங்கிறது என்னன்னா சுயநலமா இருக்க கூடாது, பொதுநல சிந்தனையோட இருக்கணும். அதாவது நான் எனது என்னுடையதுங்கிறத விட நாம் நமது நம்முடையதுங்கணும், அது போன்றுதான். அது அதாவது பொதுநல சிந்தனை. உதாரணத்துக்கு இன்னைக்கு அன்னை தெரசாவை எடுத்துக்கலாம், அவர்கள் இந்த இல்லாதப்பட்டவர்களுக்காக அவங்க இந்த வைத்திருக்கக்கூடிய ஆட்சிமக போய் கேட்கல எச்சத்தை தூக்கியிருக்காங்க. சரி, இது அவர்களுக்கு கொடுத்தீங்க எனக்கு கொடுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த பெரிதினும் பெரிது கேளுங்கிறது தொலைநோக்கு பார்வையோட பொதுநல சிந்தனையோட இருக்கணும். நீங்க இப்ப இந்த திரைப்படத்துல ஒரு பாடல் ஒண்ணு போட்டீங்க, முதல்ல வஉசி சிதம்பரனார் அந்த பிள்ளையை பத்தி கப்பலோட்டிய தமிழர்கள், அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நீண்ட நாள் சிறை தண்டனை வைத்த ஒரே தலைவர் அவருதான் அந்த காலத்துல. ஆனா அவருடைய அந்த முயற்சியினால இன்னைக்கு வாணிபம் பண்ண இன்னைக்கு அந்த கப்பலை நம்ம சொந்தமா உருவாக்கணும் ஒவ்வொருத்தையா போய் கேட்டார், எல்லாத்தையும் போய் அவரு சொத்துக்கள் எல்லாம் வித்து இன்னைக்கு வந்து அது வெற்றியை நினைச்சு காட்டினார். அப்ப இதெல்லாம் நம்ம முன்மாதிரியா வச்சு நம்ம ஒவ்வொரு இளைஞனும் நம்ம நாட்டிற்காக முன்னுதாரணமா இருந்த உழைச்சாங்கன்னு நம்ம நண்பர்கள் எல்லாம் சொன்ன போல வல்லரசு இனி வரும் காலங்கள்ல நம்ம அப்துல் கலாம் கண்ட கனவு கட்டாயம் நிறைவேறுங்கிறதாங்க என்னுடைய ஆசை.
1: நன்றிங்க உங்க கருத்துக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கம்மா.
1: வணக்கம் சார், பேசுங்க.
3: வணக்கம்மா,
1: பேசுங்க. ஏ கேக்குது?
3: ரேடி ஆஃப் பண்ணுனா நீ லைன்ல இருக்கீங்களா தெரியல, ரேடி ஆஃப் பண்ணுமா?
1: சரிங்க சரிங்க, பேசுங்க.
3: நான் சீரியல்ல இருந்து மாணிக்கம் பேசுறேம்மா. சீரியல்ல மாணிக்கம் டைலர்
1: பேசுங்க ஐயா.
3: ஆனா நான் சொல்ற அந்த கருத்து நீங்க சொல்லிட்டீங்கம்மா, அதாவது ஆலமரம் வந்து போராடி நமக்கு இந்த வாய்ப்பு குடுக்கலன்னா நம்மளா எப்படி வாழ முடியாதுமா? அவருக்காக போராடல, நம்ம மக்களுக்காக நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், இது இப்படி இருக்க கூடாது அப்படின்னா அந்த அப்ப உள்ளவங்க எல்லாம் போராடி போராடி உயிரை எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்கம்மா. நன்றிமா, நீங்க தலைப்பு கொடுத்துருக்க நன்றிமா. ஒரு பாரதி
1: வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: ஹலோ, வணக்கம்மா, வாழ்க வளமுடன்.
1: பேசுங்கம்மா.
4: இளமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேம்மா.
1: சொல்லுங்க.
4: சுப்பிரமணிய பாரதியாரின் எண்ணங்கள் வந்து நாம் பெரிதாக சாதித்து வெல்ல வேண்டும் என்பதாக இருந்துள்ளது. நமது சின்ன சின்ன இலக்குகளை விட்டுட்டு மிகப்பெரிய உயர்ந்த லட்சியங்களை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதுதான் நமக்கு உயர்வை தரும். வான் கடல் பிரபஞ்சம் போல நமது சிந்தனையும் அறிவும் விசாலமானதாக இருக்கணும். நமது எண்ணங்கள் பெரிதாகும் போதுதான் நமது உழைப்பும் தேசத்தின் முன்னேற்றமும் உயரும். அனம்போன போக்கில் வாழ்வது பெரிதல்ல, மரியாதையுடன் வாழ்வதே பெரிது. கனவு காண்பது பெரிதல்ல, கனவை நனவாக்குவதுதான் பெரிது. போராட்டம் செய்வது பெரிதல்ல, வெற்றி கொள்வதே பெரிது. எதற்கும் திருப்தி அடைந்து சிறியதோடு நின்று விடாமல் வாழ்க்கையில உயர்ந்த குறிக்கோள்களையும் பெரிய கனவுகளையும் உடையவராய் இருத்தல் தான் வேண்டும். எப்போதும் நமது உயர்ந்த சிந்தனைகள்

0: பரந்ததாகவும் உயர்ந்ததாக இருக்கணும். இதையே வந்து பெரிய இலக்குகளை நோக்கி பயணிப்பதை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, காண முயலைத அன்பினில் யானை பிழைத்ததே ஏந்தல் இனிதுங்கிறார். காட்டுல ஓடும் எளிய முயல் மீது அம்பு எய்தி அதை வீழ்த்துவதை விட பெரிய யானை மீது வேல் எறிந்து அது தப்பித்து போனாலும் அந்த பெரிய வேல் ஏந்தி நிற்பதை பெருமை தரும் என்கிறார். எனவே சிறிய வெற்றியை விட பெரிய இலக்கே இலக்கின் தோல்வியும் கூட வீரமானது. இதுவே பெரிதினும் பெருமை என்பதன் ஆழமான அர்த்தமாகும்.
1: ரொம்ப நன்றி, நன்றி,
0: நன்றி.

0: காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் நேயர்கள் அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். காட்டு மன்னர் கோவில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் அவங்க வந்து, பெரிதினம் பெருதுக்கள், உயர்ந்த குறிக்கோளும் வேண்டும், இனி இதற்கு தகுந்தாற்போல் உழைக்கவும் வேண்டும், லட்சியம் நிறைவேறும் வரை உழைப்பதே பெரிதினம் பெருதுக்கேள் என்பதாகும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, பாரதியாரால் கூறப்பட்ட ஒரு பொன்மொழி, எதையும் பெரிதாக நினையுங்கள், பெரிய லட்சியங்களை கொண்டு செயல்படுங்கள், எளிய திருப்தியுடன் முடங்கி விடாமல் உயர்ந்த இலக்குகளை அடைய முயலுங்கள் அப்படின் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா இவங்களும் வந்து, நம் கனவுகளும் ஆசைகளும் பெரியதாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும்னு வேண்டிய அவசியம் இல்லை, பெருசாக காணுங்க, திங்க் பெட்டர் அப்படின்றத தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. வானத்தை நோக்கி கை நீட்டினால் நட்சத்திரங்கள் கிடைக்காமல் போகலாம், ஆனால் அந்த உயரத்தை நோக்கி பயணிக்கும் நம்பிக்கையும் முயற்சியும் நிச்சயம் நம்மை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பணங்காட்டக்கூடிய அனுஷியா சங்கர் இவங்க சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து காலச்சேரி மணிமாறன் இவங்க சொல்லியிருக்காங்க, நம் எண்ணம் ஆசை செயல் சிறியதாக இருக்கக்கூடாது, எதிலும் பெரிதாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நமது உழைப்பும் பெரியதாக இருக்கும், நமது லட்சியமும் நிறைவேறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரிதினம் பெரிதுக்கள் என்பது மகாகவி பாரதியால் கூறப்பட்ட பொன்மொழி, இதன் பொருள் மட்டும் விளக்கம், எதையும் பெரிதாக நினையுங்கள், பெரிய லட்சியங்களை கொண்டு செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் துறைமுகம் சுரேஷ் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்தும் கூட கலாவதி ராஜமோகன் இவங்களும் கொடுத்துருக்காங்க, சிறியதாக கேட்காம பெருசாக இருக்கணும் நம்மளோட லட்சியங்கள் அப்படின்னு தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து புவனகிரி சுமதி பாபு, சின்ன ஆசைகளோடு நின்று விடாமல் உலகமே வியக்கும் பண்ணும் உன்னதமான பிரம்மாண்ட இலக்குகளை கேள் அப்படின்றது தான் இந்த வரிகள் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் பாரிவள்ளல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. பூந்தோட்டம் கார்த்திகேயன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பழைய யார் ராஜான்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க லைன் போட்டு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்முடைய எண்ணம் முயற்சி செயல் வடிவம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமது வாழ்க்கையில் வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி, பெரிதாக நினைத்தால் உயர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாபு முல்லைக்காடுலேருந்து இனிய வணக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இவங்களும் வந்து அதே விளக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க, திங்க் ஹையர் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் அவங்களும் நிகழ்ச்சிக்காக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யார், அதம்பார் கலைச்செல்வி அவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி சங்கர் இவங்களும் கொடுத்துருக்காங்க, ஒரு முயற்சி செய்யோடு போராடுங்க, முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் வந்து அவங்களும், கேட்க கேட்க அறிவு விசாலமாகும், வாழ்க்கை தரம் உயரும், பெரிதினம் பெருது கீழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாஜா நஜ்முதீன், ஜான் ஹாஜா நஜ்முதீன் இவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் இவங்களும் நிகழ்ச்சிக்கு அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. குளஞ்சியப்பன் காட்டு மன்னார் கோவில்லேருந்து அவங்களும் அனுப்பியிருக்காங்க. பாப்பாக்கோள் ரவி இவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யார், ராஜான்றவங்க அவங்கள திரும்பி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து ரவிச்சந்திரன் இவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து திட்டச்சேரி ஃபைஜு ரகுமான் இவங்களும் சொல்லியிருக்காங்க, இன்னும் கூட ரெண்டு நேயர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேட்டுப்பாளையம் ரவி இவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அமுதா சேகர் இவங்களும் நிகழ்ச்சிக்காக அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க.

0: வாங்க.
1: நேர்களை அடுத்ததா 11 மணிக்கு நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடரில் வந்து சமையல் தயாரிப்பில் எளிமையும் வேகமும் சரியான தேர்வு குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்க இருக்காங்க வல்லுநர் எஸ் பக்ருதீன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்திருக்கிறதுக்காக நமது ஆர்ஜே ஸ்ரீதலாவும் கூட ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, அதாவது கிரைண்டர் மிக்சி இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான தேர்வுகளை உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்க நீங்க உங்களோட கேள்விகளோட காத்துருங்க. இன்று 11 மணிக்கு நிகழ்ச்சி வர இருக்கு, இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் தான் பாக்கியம் இருக்கு, ரெடியா இருந்துக்கோங்க. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் பெரிதினும் பெரிது கேள்வி, இதை பத்தி அடுத்து வரக்கூடிய நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம்,
1: பேசுங்க ஐயா.
2: அந்த பாட்டு வந்து தேனிய பாட்டு, இந்திய உரிமை பாட்டை விளக்கக்கூடியதாக இருந்தது, பாட்டு கேட்க பெருமையாக இருந்துச்சு. இந்த அடிப்படையில் அந்த தலைமை தலைப்பை வச்சு பார்க்கும்போது எண்ணியர் எண்ணியாங்கு எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மன உறுதிப்பாட்டு இருந்தாக்கா எண்ணியதை நம்ம நிறைவேற்றலாம் அப்படிங்கிறது சிறுவருடைய சொன்ன அதே கருத்தை நான்
1: முன்மொழிகிறேன். உங்களோட கருத்துக்கு. அதாவது குறுகிய கால ஆதாயங்களை காட்டிலும் நீண்ட கால ஆதாயங்கள் வர மாதிரி நம்மளுடைய திட்டங்கள் இருக்கணும், அதை வந்து செயல்படுத்தி நமக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் நம்ம பயனுள்ள வகையில் வாழணும் அப்படின்றத தான் பாரதியோட இந்த வரிகள், பெரிதினும் பெரிதுக்கள் இந்த வரிகள் உணர்த்துவதாக இருக்குது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களோடு வாழ்த்துக்களோடு விடைபெறும் நான் ஆர்ஜி லாவண்யா.

0: மின்சாரம் என்பது ஆடம்பரமல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். அக்கறையுடன் செல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்க பங்கேற்க பயன்பெற காத்திருப்பது காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸின் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
1: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை. காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
2: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
1: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
2: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: August 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
11: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI festival.
10: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, processing fees இல்லை.
11: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
10: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,

இன்றைய வாழ்க்கை முறை அப்படின்றது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேகம் அப்படின்றது தவிர்க்க முடியாததாகிடுச்சு. காலையில் அலுவலகம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஓடுறது, வீட்டு வேலை, வீட்டோட பொறுப்புகள் இப்படின்னு அடுத்தடுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற நிலையில் பார்த்திங்கன்னா, சமையலறை அப்படின்றது வந்து நம்மளுடைய வேலையை வந்து சுலபமாக்கி நம்மளுடைய பொறுப்புகளை குறைக்க வேண்டிய ஒரு இடமாக கட்டாயமாக இருக்குது. சமையல் செய்யும் இடம் மட்டுமல்லாமல் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தும் ஒரு நவீன உலகமாக மாறிடுச்ச சமையலறை அப்படின்னு சொல்கிறது மிகையாகாது. ஒரு காலத்தில் சமையலுக்கு மணிக்கணக்கில் எடுத்துக்கொண்ட வேலைகளை இன்றைக்கி சில நிமிடங்களில் செய்ய உதவுது இன்றைய நவீன காலகட்டத்தில் உருவாக்கின நிறைய பொருட்கள். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாவு அரைக்கிறது, மாவு ஆட்டுறதுன்றது ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது. சமையலறையில் முதல் முதல்ல கொஞ்சம் தன்னுடைய வேலைகளை சுலபமாக்க நம்ம இல்லத்தரசிகள் எடுத்த சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களில் இந்த கிரைண்டர், மிக்சி இதெல்லாமே முதலிடம் வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுப்பை மாற்றுறாங்க, அப்புறம் கிரைண்டர், அப்புறம் மிக்சி. இப்போ அந்த மிக்சிலேயே பார்த்திங்கன்னா நிறைய அதனுடைய பயன்பாடு அதிகமாக்குற மாதிரி ஜூஸர் வந்துடுச்சு, அப்புறம் ஆட்டா அந்த கோதுமை மாவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த விஷயம், அப்புறம் சாப்பர் அப்படின்னு சொல்கிற காய்கறிகளை கட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய வேலையை வந்து எளிதாக்குற விதம் தான் அந்த உபகரணங்கள் வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம சிறப்பு தொடரில் சமையல் தயாரிப்பில் எளிமையும் வேகமும் சரியான தேர்வு குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ் பஹ்ருதீன் அவர்கள். நேயர்கள், நம்ம கிரைண்டர், மிக்சி, அப்புறம் அந்த ஜூஸர், சாப்பர் பற்றின தங்களுடைய சந்தேகங்களை நேரலையில் கேட்கலாம். நம்ம பண்பலையுடைய தொலைபேசி எண்கள் 0436 8. இந்த முன்னிணைப்பு என்னோடு 2312 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2999 5 8 0. இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். அலைபேசி எண் 9566 4272 3 1 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம். உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, நிகழ்ச்சியில் பதிலளிக்க காத்திருக்காங்க.

0: வல்லுநர் எஸ் பஹ்ருதீன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்ப நம்ம சொன்ன மாதிரி இலத்தரசிகள் தன்னுடைய வேலையை வந்து குறைக்கிறதுக்கான முதல் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்த விஷயங்கள் வந்து முத முதல்ல பார்த்தீங்கன்னா கிரைண்டர், மிக்ஸி, இந்த விஷயங்கள் தான். ஸோ இப்போ அதை பற்றின ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். கிரைண்டர் பற்றி, கிரைண்டர் எப்போ வந்து நம்ம ஆரம்பித்தோம், அதோட வேலை பழு குறைக்கிற விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி மிக்ஸியை பற்றியும் சொல்லுங்கள் சார்.
1: ஓகே மேடம். காரைக்கால் நேயர்களுக்கு வணக்கம் மேடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கிரைண்டர்னாக்கா எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ஓப்பன் டைப் கிரைண்டர், அதாவது கொழுவி வெயிட்டு போடுற கிரைண்டராக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் டாப் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக வந்துருச்சு. டேபிள் டாப் கிரைண்டருக்கும் ஓப்பன் டைப் கிரைண்டருக்கும் வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வாட்ஸ் கொஞ்சம் கால் ஹெச்பி அதேமாதிரி வாட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க. இது இப்போ இந்த டேபிள் டாப் கிரைண்டரில் பல கம்பெனிங்க பல மாடல்கள்லாம் வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ லேடிஸை பொறுத்தவரை வெயிட்டு அதிகமாக தூக்கக்கூடாதுன்னு சில பேர் லைக் பண்ணியிருப்பாங்க. இந்த டேபிள் டாப்பில் வந்து வாட்ஸு 150 வாட்ஸ் ரேஞ்சு, 200 வாட்ஸு, 240 வாட்ஸு இந்த ரேஞ்சிலையும் கிரைண்டர் டேபிள் டாப் போடுறாங்க. இதில் என்ன உங்களுக்கு சௌரிய நேரமும் மிச்சம்னாக்கா, டேபிள் டாப்பை பொறுத்தவரையில் கிரைண்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிரைண்டிங் ஃபாஸ்ட்டு, இந்த மாவு சூடு ஏறுறது, திணறது, ஸ்டெக் ஆகுறது இந்தமாரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை வராது. ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு. இதனால் வந்து மாவு அரைக்கிற டைம் வந்து ரொம்ப மிச்சப்படுது. பட் ஆனால் இந்த கரண்ட் கன்செப்ஷனும் உங்களுக்கு கம்மியாக தான் மேடம் இருக்கும்.
0: ஓகே சார். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர் வந்து குழவியை வந்து தூக்கிட்டு அந்த வெயிட்டாக இருக்கும், நடுவில் வந்து குழவி ஓடிட்டு இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அப்போ அந்த கல், அதாவது குழவி வந்து வெயிட்டாக இருக்கும் பொழுது மாவு வந்து அரைப்படுறது அப்படின்றதும், இப்போ இருக்கிற அந்த சின்ன ரெண்டு ரோலர் இருக்குது, மூணு இருக்குது, ஸோ அப்போ அதுக்கும் மாவு அரைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா சார்?
1: கண்டிப்பாக மேடம், ஷியூராக. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து ஆஃப் ஹெச்பி மோட்ரு போட்டு வெயிட் அதிகமாக இருக்கனால கிரைண்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ டேபிள் டாப்பை பொறுத்தவரையில் கிரைண்டரோட வாட்ஸ் கெப்பாசிட்டி வந்து கூட போடுறாங்க, அதனால கல் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பட் மோட்ரு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கனால கிரைண்டிங் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு மாவு அரைக்குது மேடம். இப்போ சாதா ஓப்பன் டைப் கிரைண்டரை விட இதில் நாய்ஸ் ரேடியஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், இதில் கிரைண்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் மாவு அரைக்கிறதுக்கு சீக்கிரமாக அரைச்சி முடிச்சிடலாம், கரண்ட்டும் உங்களுக்கு மிச்சமாகுது, உங்களுக்கு வந்து டைமிங் ஈஸியாக இருக்கும் மேடம்.
0: ஓகே சார். ஓகே மேடம். ஒரு நேர் வந்திருக்காங்க கேட்டதெல்லாம்.
1: ஓகே மேடம், சொல்லுங்கள்.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
2: வித்தியாசம் நிறைய இருக்கு. அதை பத்தி சாப்பிட்டு கேட்கணும். ஒரு அடையே சுட்டோம்னு
1: வச்சுங்களேன்,
2: அதை கிரைண்டர்லயே மிக்சிலேயே போட்டு அரைச்சி அதை சாப்பிடுறதை விட கொடைக்கல்ல ஆட்டி சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கு. அது அதை பத்தி சாப்பிட்ட ஒரு விவரம் கேட்கணும். என்ன சொல்றேன்?
0: ஓகே சார், நன்றி சார், கேட்டுக்கோங்க ரேடியோல.
1: சார் வணக்கம் சார், காரைக்கால் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: கையால ஆட்டி கொடைகள் ஆட்டி சாப்பிடுறது ஒரு வித்தியாசமா இருக்கு.
1: சரிங்க சார்.
2: கண்டிப்பாக
1: சார், சாருக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் சார். இப்போ வந்து சார் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஓப்பன் டைப் கிரைண்டர் மட்டும்தான் சார் இருந்துச்சு. ஆக்சுவலாக பழைய மாடல் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அட்வான்ஸாக வந்து வாட்ஸ்னா அதிகமாக இப்போ மோட்டரில் பவரு ஆர்பினா கொஞ்சம் கூட போட்டு சார் கிரைண்டிங் ஃபாஸ்ட்டாக அரைக்கும் சார். ஆனால் மிக்சியில் மட்டும் மாவு அரைச்சிடலாம். மிக்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, மிக்சியில் வந்து மாவு அரைக்கலான்னு சொல்லுவாங்க சார். ஆனால் அரைச்சி அதை இட்லியும் தோசையும் செய்கிறப்ப டேஸ்ட் வேரியேஷன் கண்டிப்பாக 100% தெரியும் சார் உங்களுக்கு.
0: சார் அவங்க
1: ஆனால் வந்து
0: இல்லை மிக்சி கிரைண்டர் அவங்க வந்து சார் என்ன கேட்டாங்கன்னா, சமரசம் சார் வந்து அந்த காலத்தில் நம்ம ஆட்டுக்கல்ல அரைக்கிறோம் இல்லையா, அப்போ ஆட்டுக்கல்ல அரைக்கும் பொழுது இருந்த டேஸ்ட்டு இப்போ கிரைண்டரில் அரைக்கும் போது குறையுதே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போ ஆட்டுக்கல்ல அரைக்கும் போது அந்த இயற்கையாக இருக்கிற அந்த சூடாகாத ஒரு விஷயத்தினால அந்த மாவோட டேஸ்ட் எப்போதும் இப்போ இன்னை வரைக்குமே எல்லாருமே சொல்கிறது அம்மியில்

0: டேஸ்ட் மிக்சியில இல்லைன்னு.
1: கண்டிப்பா.
0: பட் மோட்டர்ல ஓடும்பொழுது அந்த சூடு இருக்கிறதுனால அந்த சுவை குறையலாம். இது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க.
1: என்னன்னு சாதாரணமா டேபிள் டாப்ல வாங்குறப்பே கொஞ்சம் வாட்ஸ் அதிகமா உள்ள மாடலை பார்த்து வாங்கிட்டீங்கன்னாக்கா இதே மாதிரி மாவு சூடேறதுக்கு புளிச்சு போறதுக்கு ஹீட் ஆகுறதுன்னு வாய்ப்பு இல்லை மேடம். கொஞ்சம் நல்ல பிராண்டா வாங்கிட்டீங்கன்னாக்கா லைஃப் நல்லா இருக்கும் மேடம். ஆனா மாவு அரைக்கிறப்ப 100% டேஸ்ட் வந்து வேரியேஷன் இருக்காது. எடுத்துக்கிட்டாலே ஃபர்தரா ஊற வச்ச அரிசி வந்து கிரைண்டர்ல ஒட்டு மொத்தமா உள்ள கொட்டிட்டு ஆன் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்டரை சாதாரண வாட்டரை உள்ள ஊத்திட்டு கிரைண்டர் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி கிரைண்டர் ரன்னிங்ல இருக்கிறப்பே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தள்ளி விட்டீங்கனாக்கா மாவு சூடாறது வாய்ப்பே இல்லை மேடம். இப்படி செய்யறப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கரண்ட் பில்ல மிச்சமாகும். பத்து சீக்கிரம் டைமிங் சீக்கிரமா அரைக்க மேடம். கண்டிப்பா மாவு சூடாறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மேடம். எந்த பொருளுமே சூடாவது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி மேடம்.
0: ஓகே சார். இப்ப அதுல கல் இருக்குல்ல சார், கல்லு பாத்தீங்கன்னா ரெண்டு கல்லு இருக்கிற மாதிரி இருக்கு, ரெண்டு உருளை இல்லன்னா மூணு கல் இருக்கு. அந்த கல்லுலயே பாத்தீங்கன்னா அடுத்தது கூம்பு வடிவிலையும்
1: இருக்கு.
0: இதுல எதை நாங்க தேர்ந்தெடுக்கிறது?
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கூம்பு கல்லுங்கிறது ஆரம்பத்துல வந்து சில பிராண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து என்ன ரீசனா சீக்கிரமா அரைக்கும், அதனால அந்த மாடலை செலக்ட் பண்ணலாம்னு சில பேர் டிசைட் பண்ணுவாங்க. இப்ப வந்து எந்த டேபிள் டாப் எடுத்தாலும் இந்த கூம்பு வந்து பர்டிகுலரா ஒரு சில மாடல தான் போடுறாங்க. இப்ப எல்லா மாடலும் அந்த ரவுண்டு கல்லு தான் இப்ப போடுறதாங்க. அதனால என்ன பார்த்தா ரவுண்டு கல்ல வந்து மாவு அரைக்கிறப்ப இந்த கூம்பு கல்லுக்கு ரவுண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா கூம்பு கல்ல வந்து டைமிங் அரைக்கிறது வந்து அதிகமாகும். இந்த ரவுண்டு கல் வந்து கீழே அந்த கல்லோட கல்லு கீழே படிமானம் அதிகமா இருக்கிறதுனால சீக்கிரமா அரைக்கும். ஆனா பட் கிரைண்டர் வாங்குறப்ப அந்த வாட்ஸ் மென்ஷன் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப
0: இம்பார்ட்டன்ட்.
1: வாட்ஸ் மேக்ஸிமம் 200-240 வாங்கினீங்கன்னாக்க கிரைண்டிங் பாஸ்டா இருக்கும்.
2: சொல்லுங்க சார் என்ன சந்தேகம். அந்த காலத்துல ஆட்சி தண்ணிங்கிறது வந்து கல் அப்படியே இருக்கும்,
0: மழை
2: மட்டும்தான் நம்ம சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா கிரைண்டர் வந்த பிறகு இதுல பாத்தீங்கன்னா கல் சுத்தம் குழவி அப்படியே இருக்கும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் பார்த்தது வேறு ஆரம்பத்துல நீ எதிர்பார்த்தேன் சார் சொல்லவே இல்லை.
0: என்ன சார்? இல்ல இல்ல அது அது ஓகே சார். இப்ப உங்களுடைய சந்தேகங்களை மிக்சி பொறுத்து கிரைண்டர் பொறுத்து பயன்பாடை பொறுத்து நீங்க கேளுங்க சார்.
2: அத குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வந்து உளுந்து அரைச்சணும், அப்புறமா தான் வந்து அரிசி அரைக்கணும்.
0: நன்றி சார் சொல்லுவாங்க. நன்றி சார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன்.

0: உங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் ஷேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
3: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவார் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதோ நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் என்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டெய்ரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
7: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் என்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
8: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் நன்பேண்டா.

0: பண்பலைநூறு புள்ளி மூன்றில் நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். சமையல் தயாரிப்பில் எளிமையும் வேகமும் சரியான தேர்வு குறித்து நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் வல்லுநர் எஸ் பஹ்ருதீன் அவர்கள். சார், இப்போ வந்து இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் வந்து கிரைண்டர் பற்றி, மிக்சி பற்றி, ஜூஸர், அந்த வெஜிடபிள் சாப்பர் பற்றிலாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு மூணு கொஸ்டின் என்கிட்ட இருக்குது சார், அதை கேட்டுட்டு நம்ம அடுத்தது மிக்சிக்கு போகலாம். நேர்களும் உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்பாங்க. இப்போ கிரைண்டர் அப்படின்னு சொல்லும் போது உள்ள வந்து ஒரு கல் இருக்குல்ல சார், அந்த கல் எதனால் ஆனது சார்?
1: அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கல்னு சொல்லுவாங்க மேடம். கிரானைட் கல்னா வந்து கல்லோட கல், மாவு அரைக்கிறப்ப அது கீழே உராசிறப்ப கல் தேய்மானத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறனால கிரானைட் கல் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் மாவு வந்து புளிச்சு போகாம இருக்கிறதுக்கு அந்த கல்லை தான் பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலாக அந்த கல்லை வந்து கிரைண்டிங் பண்றப்ப நம்மளுக்கு மாவு வந்து ஹீட் ஆகுறதுக்குன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப பழைய மாடல்னா பார்த்தீங்கன்னா உள்ள பெல்ட் வந்து லெபர்ல இருக்கும். இப்ப இந்த பெல்ட் வந்து லைலான் பெல்ட்ல போடுறாங்க. லைலான் பெல்ட்னா சீக்கிரம் ஓல்டு மாடல் கிரைண்டர் மாதிரி அடிக்கடி பெல்ட் மட்டும் அவசியமே இருக்காது. மற்ற மாடலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து சில பேர் டேபிள் டாப்பை பொறுத்தல சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த சவுண்டு எதனால வருதுன்னா கல், கிரானைட் கல்லுக்கு மேலே அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோனுக்கு சென்டரில் சாஃப்டில் ஒரு புஷ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த புஷ்ஷு வந்து தேய தேய தேய தான் கல் வந்து சவுண்டு வர்றது வாய்ப்பு வரும்.
0: ஓகே சார்.
1: அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா கிரைண்டர் வாங்கிட்டு போன புதுசில் 5 இயர்ஸ் வாரண்டி, 2 இயர்ஸ் வாரண்டி, 3 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க. கிரைண்டர் ஃபர்தராக நல்லா ஓடிட்டு இருந்தாலும் 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கம்பல்சரி எங்கே வாங்கணுமோ அங்கே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அதை பண்ணிங்கனாக்கா அது என்ன செய்வாங்கன்னா 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா பெல்ட் ஓட ஓட பெல்ட் வந்து விரிவடையும். பெல்ட்டு விரிவடைச்சுன்னா அரைக்கிற ஆரம்பத்தில் வாங்கின புதுசில் எப்படி டைமிங், இப்போ 20 நிமிஷம் மாவு அரைக்குதுன்னா 4 வருஷம் கழிச்சிருச்சுன்னா 40 நிமிஷம் 35 நிமிஷம் அவன் மாவு அரைக்க, அப்போ வந்து பெல்ட் வந்து விரிவடையும். அந்த விரிவடையினால நீங்கள் கம்பெனி டெக்னீஷியன் கூப்பிட்டு வீட்லேயோ இல்லை வாங்கின சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் அந்த பெல்ட்டை சர்வீஸ் பண்ணி மோட்டரில் கிரீஸ்லாம் வச்சு பழைய லெவலுக்கு கொண்டு அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கனாக்க இந்த சவுண்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டைமிங் சீக்கிரமாக அரைக்கும்.
0: ஓகே சார். ஓகே மேடம். அதே மாதிரி வைப்ரேஷன் இருக்கும்ல சார், அப்படி ஆடுது அப்படி ஒரு மாதிரி, அப்போ அந்த அது எதனால சார்?
1: வைப்ரேஷன் வந்து ஸ்டோனை வந்து உள்ள வச்சுட்டு மேலே பேனல் வந்து வச்சு அழுத்தி லாக் பண்ணுவாங்க. அந்த லாக் பண்ணுற இடத்துல அந்த கீர் வீல் ஒன்று இருக்கும். அந்த கீர் வீல் வந்து சரியாக காண்டாக்ட் ஆகலை அப்படின்னா தான் பாடியை உதற மாதிரி இருக்கும். அதுக்கும் நம்ம ஃபர்தராக கம்பெனி டெக்னீஷியன் மெக்கானிக் சொன்னா கூட அந்தந்த பிராண்டுக்கு எந்தெந்த கம்பெனியோ அந்தந்த பிராண்டுக்கு சொன்னாக்கா அவங்க வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க மேடம்.
0: ஓகே சார். இப்ப முன்னாடி எல்லாம் இருக்கிற கல்லுக்கும் இப்ப வந்து நீங்க வந்து கிரானைட் கல்லுன்னு சொன்னீங்க.

0: முன்னாடியெல்லாம் வந்து அந்த கிரைண்டரோ இல்லை அம்மிக்கல்லோ, அதாவது ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் வந்து பழக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சி அந்த அரிசியோ வேற ஏதாவது சும்மா அரைச்சி எல்லாத்தையும் பழக்கப்படுத்துவாங்க, அரைச்சி வெளியில் எடுத்துட்டு. இப்போ அதே மாதிரி இந்த புதுசாக கிரைண்டர் வாங்கினாலும் நாங்கள் பழக்கப்படுத்துறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது ஃபஸ்ட்டு செய்யணுமா?
1: கண்டிப்பாக மேடம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாவுக்கல்னு சொல்லுவாங்க, அந்த கிரைண்டர்ல அடியில் போகிற மாவுக்கல். ஆரம்பத்தில் வந்து பார்த்தா தவிடு மீனாக போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 times 3 times போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணாதான் மாவு அது ரெக்டிப்பாக மாவு அரைக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இருந்தாலும் கிரைண்டர் ஸ்டோன் கல்லெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஊற வச்சு அரிசியை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 100 gram போட்டு ஃபர்தராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 trip போட்டு அரைச்சிட்டு யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக மாவரைக்க ஆரம்பிச்சுக்கலாம் மேடம்.
0: ஓகே. ஆமாம் மேடம். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து கிரைண்டர்லாம் புதுசு புதுசாக நிறைய மாடல்லாம் வந்துச்சு இல்லையா, அப்போ டைமர்லாம் வச்சிருக்கிற கிரைண்டர் இருக்கு
1: வந்துருச்சு.
0: ஸோ இப்போ அந்த டைமர் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஓகே 10 minutes அரைச்சா போதும் நம்மளுடைய வசதிக்காக வச்சிருக்கோமா, இல்லை 10 minutes அந்த கிரைண்டரோட கெப்பாசிட்டி அந்த மோட்டர் கெப்பாசிட்டி கரெக்டாக அரைச்சிடும் அப்படின்றதா சார்?
1: அப்படி இல்லை மேடம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமர் வந்து வித்தியாசப்படும். ஷூரா மேடம். பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes டைம் செட் பண்ணிட்டு நீங்கள் அரிசி தண்ணியெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அது மாவு அரைச்சிரும். 20 minutes முடிஞ்ச உடனே அது கட் ஆஃப் ஆயிடுன்னு சொல்லுவாங்க. பட் ரைஸ் சரியாக ஊற வைக்கல, ரைஸ் கொஞ்சம் பெரிய அரிசியாக இருக்கு அப்படின்னு ஊற வைக்கலனாக்கா அதுல வந்து நம்ம 20 minutes அரைக்கணும்னா திரும்ப நம்ம ரீசெட் பண்ணு, திரும்ப ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு 10 minutes வைக்கணும். அது டைம் இருக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் வரும் மேடம் கண்டிப்பா.
0: ஓகே சார். ஒரு கால் வந்திருக்காங்க, கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
2: அப்பல் சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன் சார், என்ன சந்தேகம் உங்களுக்கு?
2: ஒண்ணுல மேடம், கிரைண்டர்ல மாவு அரைக்கிறோம்ல,
0: ஆமா,
2: அது ஹீட் ஆகிறதால
0: நீங்க வந்து அதாவது பொதுவா சூடாயிடுது இல்ல மாவு, மாவு சூடாறது அந்த சாப்பாடை சாப்பிடுறது உடலுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க.
1: அதுக்கு வந்து சார் என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ டேபிள் டாப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து லேடிஸை பொறுத்தவரை வந்து ஊற வச்ச அரிசி வந்து ஃபர்தராக ட்ரம் உள்ள மொத்தமாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் சுவிட்சை ஆன் பண்ணுவாங்க. அதேமாரி நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா மாவு வந்து கண்டிப்பாக சூடேற வாய்ப்பு 100% இருக்குது. அதனால் இவங்க வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு ட்ரம்மில் வந்து வெறும் தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு கிரைண்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தள்ளி விட்டு ரன் பண்ணிங்கனாக்கா மாவு வந்து சூடு ஏறாது, கண்டிப்பாக சூடு ஏறாது. அப்படி நீங்கள் சூடு ஏறின அரிசி நீங்கள் சாப்பிட்டாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வராது. அதை பற்றி சார் பயப்பட வேணும். வேறு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள் சார்.
0: ஓகே சார். இப்போ வேற ஒரு காலர் நம்ம பார்க்கலாம்.
1: ஓகே மேடம்.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
3: நான் சிவபூர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: அதாவது இந்த பெரிய கிரைண்டர் இருக்கு இல்லங்க, குழவி உள்ளது, அதுக்கும் வந்து இந்த சின்னதா வந்து கிரைண்டர் உள்ளாரே ரெண்டு கல் ஓடுது பாருங்க, அதுல வந்து இந்த பெரிய குழவி உள்ளதா மாவுதான் சீக்கிரம் அரைக்கும், இந்த சின்ன குழவி உள்ளது வந்து உள்ளாரே ஓடுறது வந்து அதிக நேரம் எடுக்கும், அதனால கரண்ட் செலவு அதிகமாகும் மெனக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது ரொம்ப சீக்கிரமா அரைக்கும் கேட்டு சொல்லுங்க ரெண்டு கிரைண்டர்ல.
0: ஓகே சார்.
3: நன்றி
0: சார்.
1: சார் வணக்கம் சார். சோமசுந்தரம் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ ஓப்பன் டைப் கிரைண்டருக்கும் நம்ம டேபிள் டாப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்னு சொன்னாக்கா, நீங்கள் சார் சொல்கிற மாரி ஓப்பன் டைப் கிரைண்டர் பழைய மாடல் வந்து சீக்கிரமாக அதை அரைக்கேன்னு சார் சொல்கிறீங்க. இப்போ வந்து டேபிள் டாப்பை பொறுத்தவரையில் சார் ஓப்பன் டைப் கிரைண்டரை விட இதில் பார்த்தீங்கன்னாக்கா டைம் வந்து சீக்கிரமாக அரைக்க சார் உங்களுக்கு. 3/4 வயசில் இந்த லேடிஸ்னால் ஆப்ரேஷன் பண்ணாங்க, வெயிட்டு தூக்கக்கூடாது, வெயிட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணினேன் அப்படிங்கிறதுனால டேபிள் டாப்பு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. டேபிள் டாப்பை பொறுத்தவரை அந்த ஓப்பன் டைப் கிரைண்டரோட இதில் நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் கம்மி சார், டைம் சேவ் ஆகும் சார். ஆனால் கண்டிப்பாக ஓப்பன் டைப்போட இது வந்து கம்பல்சரி, இந்த ரெண்டு கல் கிரைண்டரு நல்லா ஃபாஸ்டிங்காக இருக்கும், பிராண்டை பொறுத்து வாங்கினீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் சார்.
0: ஓகே சார். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் வழங்கி கொண்டிருக்கும் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
4: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை. காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
5: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள

0: ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
1: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ் இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
0: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
1: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
2: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸின் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
1: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
0: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
1: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ் இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
0: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: சார், கிரைண்டர் பத்தி நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருந்தீங்க.
1: இப்ப
0: வந்து கிரைண்டர் வாங்கும் பொழுது நாங்க கவனிக்க, ஃபர்ஸ்ட் நாங்க வாங்க போறோம், என்ன விஷயங்களை கவனிச்சு வாங்கணும்?
1: கண்டிப்பா
0: ஒரு ஒரு கேள்வி சார். அப்புறம் கிரைண்டரை, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார், மெயின்டெனன்ஸ் பத்தி அடுத்தது கேட்டுக்கிறேன்.
1: ஓகே மேடம்,
0: நான் சொல்லுங்க சார்.
1: இப்போ வந்து முத கிரைண்டர் வாங்க வரீங்க, அப்போ வந்து கடைக்காரங்களை போய் அட்டன் பண்ணுறப்ப என் பேர் நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரைண்டர் வாங்க வரேன், எனக்கு வந்து ஃபியூச்சரில் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, செலவு வைக்கக்கூடாது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாக்க, அவங்க பட்ஜெட் எந்த ஷாப்புக்கு நம்ம போகிறோமோ அந்த ஷாப்பில் வந்து பட்ஜெட் வெறியா வச்சுருப்பாங்க. மினிமம் இப்போ 3,500, 400 இதுமாதிரி பட்ஜெட் வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்கள் போய் கஸ்டமர்கிட்ட வந்து கஸ்டமர் நேராக கடவுள் போய் யாரும் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இந்த கிரைண்டருக்கும் இந்த கிரைண்டருக்கும் ஒரு இதே ரேட்டு கம்மியாக இருக்குது, இதே ரேட் கூட இருக்குது, ரெண்டுக்கும் வேரியேஷன் என்ன, இதில் இப்போ நான் ஒரு கிலோ ரைஸ் போட்டால் எவ்வளோ டைமில் அரைக்கும், இதில் ஒரு கிலோ ரைஸ் போட்டால் எவ்வளோ அரைக்கணும், நீங்கள் வேரியேஷன் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து A to Z எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க உங்களுக்கு. அதை சொன்னதுக்கப்புறம் இதை வந்து கிரைண்டிங் வந்து நம்ம ஃபர்தராக ஃபஸ்ட்டு முத வாங்குகிறோம், எந்த பிராண்டு வாங்கலான்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு ஒரு ஷாப்பில் பார்த்தா ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஒரு ப்ரொமோட்டர் இருப்பாங்க, அவங்க அவங்கவுங்களோட ஜாமானை தான் விற்க ஆக்சுவலி ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்க சொல்கிற விதத்தை பார்த்தாலே அவங்க இருக்கிற மாடல் அனைத்தையும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு 10 மாடல் இருக்குன்னா 10 மாடலில் உங்களுக்கு எது லைக் பண்ணுறீங்களோ அதை பற்றி நீங்கள் பேசினாக்க டீட்டெயிலாக A to Z சொல்லுவாங்க. வாங்குறப்ப பவர் கூட உள்ள கிரைண்டர், அதாவது வாட்ஸ் கொஞ்சம் கூட, மோட்டரோட வாட்ஸ் கொஞ்சம் கூட இருந்துச்சுனாக்கா கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்காது, சீக்கிரமாக உங்களுக்கு டைமிங் சீக்கிரமாக ரைஸ் அரைக்கும். அதுதான் மேடம் மெயின் பவருக்கு.
0: ஓகே,
1: நம்மளோட பட்ஜெட்டும் பார்த்து அவங்க கஸ்டமர் இப்போ போனோன்னே ஒரு ஷாப்பில் போய் 10,000 கிரைண்டர்னா அவங்க 4,000-5,000 ரேஞ்சில் பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம 10,000 தான் படிப்படியாக கீழே இறங்கி வந்துடுவாங்க மேடம். அவங்க ரேஞ்சுக்கு அவங்க பட்ஜெட்டுக்கு அவங்களுக்கு மனசுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்தமே நம்ம நம்மளோட ஃபீட்பேக்கை நம்ம சொல்லி அட்டன் பண்ணனாக்க அவங்களுக்கு லைக் பண்ணி வாங்குவாங்க மேடம்.
0: ஓகே சார்,
1: ஓகே மேடம்,
0: ஓகே சார். இப்போ இந்த கிரைண்டரில் பராமரிக்கிறதுல முக்கியமான சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார். அப்புறம் இந்த கிரைண்டர் வந்து கழுவும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லாரும் செய்யறது கிரைண்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஓட விட்டுட்டு டேபிள் டாப் இருந்தால் கழுவுறது, அது வந்து சரியான பாதுகாப்பானதா அந்த ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். அப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது எந்த மாதிரி பண்ணணும்?
1: கண்டிப்பாக மேடம், கரெக்டான கேள்வி கேட்குறீங்க. இப்போ வந்து டேபிள் டாப்பை பொறுத்தவரை 45% 99% லேடிஸ் சேமட அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ண, மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், சாப்பராக இருக்கட்டும், மிக்சியை நம்ம என்ன பொருள் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்ட்லிங் பண்ணு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் சொல்லுவாங்க இப்போ கிரைண்டரில் டேபிள் டாப்பில் மாவு அரைக்கிறேன்னா மாவு ஃபர்தராக அரைச்சி முடிச்சதுக்கப்புறம், சில பேர் ஓடுறப்ப ரன்னிங்லேயே மாவு கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டோன் எடுத்து வெளியில் வச்சுட்டு ட்ரம் எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் வாஷ் பண்ணுறப்ப தண்ணியை உள்ளே விட்டுட்டு கிரைண்டர் 2 நிமிஷம் ஓட விடுவாங்க. ஓட விட்டு கிரைண்டரை வந்து ஃபர்தராக மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தான் ட்ரம்மையும் ஸ்டோனையும் எடுத்து வெளியில் கழுவணும் மேடம். எக்கானது மேடம் ரன்னிங்கில் இருப்ப கையை விட்டு நம்ம கழுவுறது கொள்றதுனா இருக்கவே கூடாது, ஏன்னா ட்ரம்மு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும், பாடி எர்த்து சப்போஸ் சரியில்லைனா கூட நம்மளுக்கு ஷாக் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்ட்லிங் பண்ணு மேடம்.
0: ஓகே சார். சார், பொதுவாக வந்து கொஞ்சம் லைஃப் அதிகமாக வர்றதுக்கு எந்த மாதிரிலாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்?
1: கண்டிப்பாக மேடம், லைஃப் வந்து கிரைண்டர் டேபிள் டாப் வந்து லைஃப் அதிகமாக வரணும் அப்படின்னாக்கா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாரி ரைஸ் வந்து மொத்தமாக கொட்டிடாமல் தண்ணியை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஓட்டு கிரைண்டர் ஓட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தள்ளணும். அடுத்தது இப்போ 1 லிட்டர் கெப்பாசிட்டினா நம்ம வழி வழி 1 லிட்டர் போடக்கூடாது, ஒரு 3/4 லிட்டரோ 1/2 லிட்டரோ போட்டு 2 டைமும் போட நீங்கள் அரைச்சிக்கலாம் சார்.

0: எப்படி டைம் பாஸ்டாகவே நாங்கள் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக ஃபுல் லோடு கொடுத்து அரைப்பாங்க. அப்போனா மோட்ரு திணற ஆரம்பிக்கும். ரெண்டு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிரைண்டரோட லைஃபும் கூட வரும், கரண்ட் பில்லும் மிச்சமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்ட்லிங் பண்ண.
1: ஓகே.
2: வணக்கம்
1: மேடம்.
2: மறுபடியும் போட்டு அரைக்கணுமா? தவிடு வாங்கி வச்சிருக்கேன், மறுபடியும் போட்டு ஏதாவது அரைச்சிட்டு தான் மறுபடியும் யூஸ் பண்ணணுமா வீட்டுக்கு?
0: வீட்டுக்கு போன உடனே அரிசியாக சரி உளுந்தும் சரி ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு அரைக்கவே கூடாது மேடம். ஃபஸ்ட்டு டைமு ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சு அரிசி மினிமம் ஒரு 2 hours இல்லை 3 hours அரிசியை நல்லா சாதாரண ஒயிட் ரைஸ் நல்லா ஊற வச்சுட்டு அந்த கல்லில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேடம் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும்.
1: ஒரு தடவை போதுமா சார்?
0: ஒரு ட்ரிப் வேணும் மேடம், பழைய மாடல் மாதிரி கிடையாது. இப்போ அந்த ஒரு ட்ரிப்பு மட்டும் ஊற வச்ச அரிசியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் அரைச்சிட்டிங்கன்னா கல்லில் வந்து மிஷின் கட்டிங் பண்ணி அறுக்கிறது, அந்த அடி பாட்டாரமாக இருக்கட்டும் ஸ்டோனாக இருக்கட்டும் அது மிஷினில் கட் பண்ணுறது. அப்போ மேடம் சொன்ன மாதிரி அங்கே எங்கே சில பிசுறுகள் இருக்க தான் செய்யும். அதை ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை வந்து அரைச்சிட்டு அதை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் உளுந்தாக இருக்கட்டும் இல்லை அரிசியாக இருக்கட்டும் அரைச்சிங்கனாக்கா நம்மளுக்கு அந்த கல்லோட பிசுறுகள் நம்ம உடம்புக்கு உள்கொட்டுறது ஈஸியாக இருக்கு, உள்ளவனா போகாது. இது சேஃப்டியாக ஹேண்ட்லிங் பண்ணலாம், பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். தவிடு மட்டும் தயவு செஞ்சு தவிடோ குருணைங்கன்னா போட்டு அடைக்கக்கூடாது. ஊற வச்ச அரிசியை மட்டும் அரைச்சிங்கன்னா கல் வந்து நல்லா க்ளீனாகிடும், ஃபர்தராக உங்களுக்கு கிரைண்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
1: ஓகே சார். அது முதல் முன்னாடி இருக்கிற மாதிரிலாம் தவிடு உமி அதெல்லாம் போட்டு அரைக்கவே கூடாது?
0: வேணாம் மேடம்.
1: ஓகே சார். ஓகே.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். இன்றைய சிறப்பு தொடரில் சமையல் தயாரிப்பில் எளிமையும் வேகமும் சரியான தேர்வு குறித்து நேரலையில் விளக்கம் தந்து

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். இன்றைய சிறப்பு தொடரில் சமையல் தயாரிப்பில் எளிமையும் வேகமும் சரியான தேர்வு குறித்து நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் வல்லுநர் எஸ் பஹருதீன் அவர்கள். கிரைண்டர் மாதிரியே இன்னைக்கு சமையல் அறையில் தவிர்க்கவே முடியாத ஒரு சாதனம் அப்படின்னு சொன்னால் மிக்ஸி அப்படின்னு ஆயிடுச்சு சார். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து அம்மியே இல்லை, இன்றைய தலைமுறை குழந்தைங்களுக்கு அம்மியா அப்படின்னா அப்படின்ற மாதிரி மிக்ஸி வந்து தவிர்க்க முடியாத ஒரு சாதனமாக நம்மளுடைய அடுப்பு நம்மளுடைய கிச்சனில் வந்து இருக்கு. ஆமாம் சார், இப்போ மிக்ஸி வாங்கும்போது கிரைண்டர் மாதிரியே மோட்டர் பவரு வாட்ஸு அப்புறம் வந்து வேற என்னென்னலாம் பார்த்து நாங்கள் வாங்கணும்?
1: கண்டிப்பாக முதல் முதல் மிக்ஸி வாங்க வர்றப்ப சில பேர் வந்து தெரியாமலே வந்து எனக்கு விலை கம்மியான ரேட்டில் மிக்ஸி வேணும், எனக்கு ஒரு 2000 ரூபா 2500 ரூபா மிக்ஸி போதும்னு சொல்கிறவங்களுக்கு, இப்போ மிக்ஸி வாட்ஸை பொறுத்து 500 வாட்ஸ் ஸ்டார்டிங் மாடல், 500 வாட்ஸுக்கு அடுத்து 750 வாட்ஸ், 750 வாட்ஸுக்கு அடுத்து 1000 வாட்ஸ். மூணுக்கும் நான் என்ன டீட்டெயிலுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து விலை கம்மியாக வாங்குறவங்களுக்கு 3 ஜார் இருக்கும். 3 ஜார்னாக்கா சின்ன ஜார்னா சட்னி, மீடியம் ஜார்னா மாவு, பெரிய ஜார்னா ஜூஸ் போட்டுக்கலாம். இது ஒரு கேட்டகரி. இப்போ வந்து இதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து 750 வாட்ஸ், அதில் வந்து பார்த்தா 4 ஜார் வரும். 4 ஜார்னா சின்ன ஜாரு, மீடியம் ஜாரு, பெரிய ஜாரு, இதுக்கு அடுத்து ஜூஸர் ஜாரு. இந்த ஜூஸர் ஜாரில் என்ன ப்ளஸ்ஸுனாக்கா, இப்போ சாதாரணமாக சாத்துக்குடிய மாதுளை மூடமே கேரட்டோ என்ன வந்து என்ன ஜூஸோ ஃபர்தராக அந்த மிக்ஸி ஜூஸர் ஜாரு உள்ளே போட்டு நம்ம பால் சீனியெல்லாம் ஆட் பண்ணி மிக்சியில் ஓட விட்டிங்கனாக்கா ஜூஸ் தனியாகவும் சக்கர தனியாகவும் அதே ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும். இது வந்து 4 ஜாரு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 ஜாருன்னு 5 ஜார் போட்டிருக்காங்க. 5 ஜாரில் வந்து இப்போ சில கம்பெனியில் வந்து சாப்பர் ஜார்னு சொல்லுவாங்க. சாப்பர் ஜார்னா காய்கறியை வந்து ரவுண்டு ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், நீட்டு ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கலாம். சாத்துக்குடி எந்த மிக்ஸிலையுமே புளிய முடியாது, கட் பண்ணி போட்டு தான் அரைப்பாங்க சில பேர். இந்த 5 ஜார் மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடியை வந்து ஃபர்தராகவே தனியாக ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. சாத்துக்குடியை புளியிறப்ப அந்த சாத்துக்குடியில் இருக்கிற விதைகள் தனியாகவும் ஜூஸ் தனியாகவும் அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த ஜார் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இது வந்து 5 ஜாரில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி மாவு பிணையிறதுன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு. சப்பாத்தி மாவுனா பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 150 கிராம்லேருந்து ஸ்டார்டிங் போட்டால் கூட 1 கிலோ வரையும் நீங்கள் சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு மிக்ஸி வந்துருச்சு. மிக்ஸி வந்து இப்போ இல்லாத வீடே கிடையாது மேடம். எல்லா ஏரியாவிலையும் எந்த வீட்டில் எடுத்தாலும் சரி, அம்பி இருக்கோ இல்லையோ ஃபர்தராக எல்லார் வீட்லேயும் இப்போ மிக்ஸி இருக்குது. எல்லார் வீட்லேயுமே மிக்ஸியை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாட்ஸு, அது வந்து கொஞ்சம் மீடியமான பீப்புள், கொஞ்சம் எனக்கு ரேட்டை பற்றி பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்ல பிராண்டாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு 750 ரேஞ்சில் மிக்ஸி வாங்கினீங்கனாக்கா அரைக்கிற ஸ்பீடு நல்லா நைஸாகவும் அரைக்கும், ஜார்னா சூடு ஏற வாய்ப்பு இருக்காது.
0: ஓகே சார்,
1: கிரைண்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது மேடம்.
0: ஓகே சார், இப்போ ட்ரை கிரைண்டிங் இப்போ சொன்னீங்க இல்லைங்க, சட்னிக்கு வெட் கிரைண்டிங், அது அப்புறம் பவுடர் நுணுக்கிறது, இந்த ட்ரை கிரைண்டிங் இல்லை பிளண்டிங், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக நாங்கள் ஜார் சொல்கிறீங்க. அதுக்கு ஜார்னு பார்க்கும்போது அதோடைய அளவை தாண்டி உள்ள இருக்கிற பிளேடு வந்து வித்தியாசமாக இருக்கும்ல சார்?
1: கண்டிப்பாக
0: ரெண்டு மாதிரி ரெண்டு பிளேட் இருக்கும், 4 இருக்கும், அதுலேயே வந்து இந்த கூம்பு வடிவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரி வித்தியாசம் சார் அது எல்லாத்துக்குமே?
1: பார்த்தீங்கன்னா 3 ஜார்லேயுமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்கிறது பிஃபோர் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 இயர்ஸ்க்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா பிளேடு உள்ள சின்ன ஜாரில் வந்து 4 நெக் பிளேட் இருக்கும். இப்போ வர்ற மிக்சர்லாம் சிங்கிள் நெக்கு தான் இருக்கும். சிங்கிள் நெக்கு எதனால் போடுறாங்கன்னா ஆரம்பத்தில் மோட்டர் வாட்ஸ் 400 வாட்ஸு 350 வாட்ஸு இப்போ 450 வாட்ஸ் தான் போட்டாங்க. இப்போ மோட்டர் வாட்ஸ் அதிகமாக போடுவோம், பிளேடோட வந்து அந்த பிளேடு வந்து சிங்கிள் பிளேடாக போடுறாங்க. அதனால என்ன ஆகும்னா அந்த அரைக்கிற மோட்டர் இழுத்து அரைக்கிற ஸ்பீடுக்கு உள்ள நம்ம ஜாரில் போடுற பொருள் வந்து சீக்கிரமாக மசிஞ்சிரும். அதனால பார்த்தீங்கன்னா ஜார் வந்து ஆரம்பத்தில் 3 பிளேட் இருந்துச்சு, இப்போ 2 பிளேட் இருக்கு, சிங்கிள் தானே இருக்குன்னு சில கஸ்டமர் கேட்பாங்க. இப்போ வந்து சிங்கிள் பிளேடு நல்லா நைஸாக அரைக்கும். சின்ன ஜாரை பொறுத்தவரை சட்னினை அரைக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது 2வது ஜார் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் வந்து மாவு அரைக்கினேன், மற்ற ஜாமான் ட்ரை ஐட்டம்லாம் அரைக்கலாம், அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஜாரில் வந்து ஜூஸ் போட்டுக்கலாம் மேடம். இந்த 3 ஜாருமே ஒவ்வொரு ஜாருக்கும் ஒரு மாதிரியான பிளேடு ஒரு ஒரு கம்பெனியும் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜார் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்ட பெனிஃபிட்டாக இருக்கு மேடம்.
0: ஓகே சார், இப்போ சாதாரண அடிப்படையான தேவைகளுக்கு ஒரு மிக்ஸி வாங்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மிக்ஸியும் கிரைண்டர் மாதிரி வந்து கிரைண்டர் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தொடர்ந்து ஓட விடும், ஆனால் மிக்ஸி அந்த மாதிரி தொடர்ந்து ஓட விட முடியுமா? சூடாகுமா? ஓவர்லோடுக்கு பாயிண்ட் எல்லாத்துலேயுமே எல்லா மிக்ஸிலையுமே ஓவர்லோட் பாயிண்ட் இருக்கா சார்?
1: இருக்கு. அந்த இண்டிகேட்டர் வந்து மேடம் எந்த

0: மிக்சி எடுத்தாலும் வந்து ஃபர்தராக மிக்சிக்கு அடியிலே ட்ரெப் சுவிட்சு ஓவனோட ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது அந்த ஓவனோட பட்டனோட மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளவு ஹார்டான பொருள் போட்டு அரைச்சாலும் சில பேர் மிக்சியை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு ஜாரு உள்ள பொருளை போட்டு ஜாரை லாக் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்தோன்னே 1, 2, 3 ஸ்பீடு தான் ஆன் பண்ணுவாங்க. ஆனால் மிக்சியில் அந்த பட்டனில் ஃபல்ஸ்னு ஒரு மோடு இருக்கும். அந்த பல்ஸ் மோடு என்னன்னு, அதோட மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மிக்சியில் ஜாரை பொருத்தி உள்ள பொருளை போட்டு மூடிட்டு 2 times பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1, 2 speed, 3 ஸ்பீடு சில பேர் போவாங்க. ஆனா மிக்சியை பொறுத்தவரை ஃபர்தரா 1 number ஸ்பீட்ல யூஸ் பண்ணாலே மோட்டரோட லைஃப் லாங் லைஃப் வரும், 100% வரும். பல்ஸ் மோடு பண்ணாம டைரக்டா 1, 2, 3 பண்றப்ப கீழே வந்து அடிக்கடி இந்த பட்டன் வந்து ட்ரிப் ஆகிடும். அந்த ட்ரிப்பு எதுக்கு ஆகுதுன்னா, ஹெவியாக லோடு கொடுத்து அரைக்கிறப்ப மோட்ரு வந்து வீணாக போகாமல் இருக்க சேஃப்டிக்கு தான் அந்த ஓவர் லோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் வெளியில் வராமல் இருக்குன்னு அப்படின்னா, எந்த ஜாரில் எந்த பொருள் போட்டு அரைச்சாலும் 2 times பல்ஸ் மோடு போயிட்டு அதுக்கப்புறம் 1, 2, 3 வச்சுக்கலாம். ஆனால் எந்த மிக்சியாக இருந்தாலும், வாட்ஸ் கம்மியாக இருந்தாலும், வாட்ஸ் கூட இருந்தாலும், வாட்ஸ் மீடியமாக இருந்தாலும், 1, 2 யூஸ் பண்ணீங்கன்னா மிக்சி லாங் ஸ்டாண்டிங் வரும் மேடம்.
1: ஓகே சார், ஒரு கால் அட்டெண்ட் பண்ணிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
2: ராஜேந்திரன் மணக்குடி சார். வணக்கம் சார்.
0: சார் வணக்கம், சொல்லுங்க சார்.
2: சார் என்னோட கேள்வி என்ன பாத்தீங்கன்னா சார், சொல்லுங்க. மிக்சியை வந்து நீங்க 1, 2, 3 சில பேர் முதல்ல போடுறோம், ஃபர்ஸ்ட் போடுறோம், அப்புறம் 3வது போட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த பிளேடு கட் ஆகுது, அந்த புஷ் கட் ஆயிடுது அடிக்கடி.
0: சரிங்க.
2: பட்டன் இருக்கு பாருங்க, பிளாஸ்டிக் பட்டன், அந்த பட்டன் கட் ஆயிடுது. இதுக்கு என்ன சார் காரணம்? இது ஒரு காரணம் சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பா சார்.
2: மிக்சி கிரைண்டர், அடுத்த கேள்வி ஒன்று சொல்லிடுறேன்
0: சார். சொல்லுங்க
2: சார். மிக்சி கிரைண்டர் எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம மெயின்டெய்ன் பண்ணணும், அந்த கிரீஸ், பெல்ட் மாத்துறது, வேற என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாவது போடணும்னா எத்தனை மாதங்கள், ஒரு 6 months இல்ல 8 months இல்ல 1 year கொஞ்சம் விளக்கமா
0: சார் தெளிவா
1: சொல்லிடுறேன்.
0: இந்த மிக்சியை யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கனாக்கா, வந்து ஃபர்தராக வந்து சார் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுன்னு கேட்குறீங்க. அது ஜாரில் ஃபஸ்ட்டு பொருள் என்ன நம்ம பொருள் அரைக்க போகிறோமோ அந்த பொருளை ஜார் உள்ள போட்டு ஃபஸ்ட்டு மூடிடுங்க. மூடிட்டு எடுத்த உடனே டக்குன்னு 1, 2, 3 தயவு செஞ்சு வைக்கவே வைக்காதீங்க, வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ்னு மோடு இருக்கும், இந்த 1க்கு பக்கத்துலேயே பல்ஸு, அதை 2 times பல்ஸ் பண்ணிங்கன்னா மேலே போற ஜாரில் போடுற நம்ம என்ன பொருள் போடுறோமோ அதை 4வது முனை உடச்சி கீழே கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் 1, 2, 3 தேவையே இல்லை சார். அது வந்து 3 வந்து என்னன்னா, அந்த கமர்ஷியல் பர்பஸ், ஹோட்டலு, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப தான் தேர்டு யூஸ் பண்ணோம், சீக்கிரம் மசினுங்கிறதுக்காக. நம்ம ஃபர்தராக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, நம்பர் ஜாரில் பொருளை போட்டு ஜாரை லாக் பண்ணிட்டு மேலே மூடியை பிடிச்சிக்கிட்டு 2 times பல்ஸ் பண்ணிவிட்டு நம்பர் 1ல அரைச்சாலே போதும். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷத்துக்கு சர்வீஸ் பண்ணுன்னு சார் கேட்குறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிக்சி வந்து வாரண்டி, கம்பெனியில் எந்த மிக்சி இப்போ எடுத்தாலும் ப்ராப்பராக 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. 2 years வாரண்டி எது கொடுப்பாங்கன்னா, சில கஸ்டமர் கேட்பாங்க, ஏன்னாங்க 2 வருஷம் வாரண்டி சொன்னால் ஜாரு கிராக் ஆகிடுச்சு, கேஸ்கெட் போயிடுச்சாமல். அது வந்து என்ன ரீசன்னா, வாரண்டிங்கிறது வந்து மோட்ரு மட்டும் வந்து 2 years வாரண்டி கொடுப்பாங்க சார். ஆக்சுவலாக வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா, மோட்ருக்கு கீழே ஆரம்பிச்சிரும்னு இருக்கும் சார். ஆரம்பிச்சிருக்கு கீழே கார்பன் புருஷ், அதிகமாக யூஸ் பண்ண போகிறதே கார்பன் புருஷ் தான் சார் அதிகமாக போவோம். அதை வந்து 2 வருஷம் கழித்து கம்பல்சரி மிக்சி ஓடுது ஓடலை வாங்கின இடத்துல கொண்டு வந்து சார் ஒரு சர்வீஸ் பண்ணணுனாக்கா, ஜாரு மிக்சி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்கனாக்கா, அதை A to Z கம்பெனி டெக்னீஷியன் கொண்டு வந்து A to Z பருதராக பார்த்து கொடுப்பாங்க. இதேமாரி 2 இயர்ஸுக்கு ஒரு ட்ரிப், 2 இயர்ஸுக்கு ஒரு ட்ரிப் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்கனாக்கா, மிக்சியோட லைஃபு லாங் லைஃப் சார். உங்களுக்கு எந்த செலவுமே கண்டிப்பாக அந்த மிக்சி செலவே வைக்காது சார்.
1: இந்த புஷ் போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, ஜார் ஃபிக்ஸ் பண்ணும் போது, அது எதனால அந்த மாதிரி புஷ் அடிக்கடி போகுது? புஷ்
0: எதனால போகுதுன்னு கேட்டீங்கன்னா, வந்து ஜாரை யூஸ் பண்ணிட்டு சில பேர் கழுவிட்டு டக்குன்னு உடனே கவுத்து வச்சிருவாங்க, அதை மாரி பண்ணக்கூடாது. கழுவிட்டு நீங்க அப்படியே வச்சீங்கன்னா, ஜாருக்கு அடியில் ஒரு கப்ளர், 4 பல்லு உள்ள கப்ளர் சுத்தும், அது உள்ள சாஃப்ட்ல தண்ணி இறங்கி இந்த ஜார் வந்து புடிச்சு போயிடும். ஜாரு டைட்டா இருக்கிறப்ப மிக்சியில கொண்டு நீங்க ஜாரை டைட் பண்ணீங்கன்னா, மிக்சி ஓடுற ஸ்பீடுக்கு ஜார் சுத்தாது, சீக்கிரம் சாஃப்ட் புஷ் வீணா போயிடும். அந்த புஷ் வீணா போகாம இருக்கணும்னா, நம்ம என்ன பொருளை அரைக்கிறோமோ அந்த பொருளை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஜாரை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்சியை வச்சு வெறும் ஜாரை 1 second ஓட விட்டு அப்புறம் அந்த ஜாரை கீழே இறக்கி வச்சிட்டிங்கனாக்கா, புஷ் சாப்பிட்டு வீணாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
1: ஓகே சார். இப்போ கழுவிட்டு திருப்பி அந்த மிக்சி மிக்சரில் வச்சு ஒரு சுத்து சுத்தினா அதில் தண்ணி இருக்கிறதெல்லாம் அப்படி வெளியில்
0: அதுக்கப்புறம் ஈரத்தோடு அப்படியே கழுவிட்டு அப்படியே அவசரத்தில் வெளியில் போகிறோம், நிறைய பேர் ஆஃபீஸ் பர்பஸ், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறாங்க, ஃபர்தராக கழுவிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதில் உள்ள தண்ணி இறங்கி இறங்கி அந்த சாஃப்ட் புஷ் பிடிச்சி போயிடும். சில ஜார் மிக்சியில் போட்டாலும் சவுண்டு பக்கத்து வீடு 8th நாலாவது பக்கமாக கேட்கும். அதனால ஃபர்தராக அரைச்சி முடித்த உடனே கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஜார் வாஷ் பண்ணிவிட்டு

0: ரெண்டு வருஷம் உதறிட்டு மறுபடியும் மிக்சியில் வச்சு ஒரு செகண்ட் ஓட விட்டு அப்புறம் வச்சுட்டாக்கா புஷு சாப்பிட்டு வீணா போறது வாய்ப்பு இல்லை.
1: ஓகே சார், இப்போ மிக்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்ல காலையில் அவசரத்தில் ஓடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சூடான பொருட்களை வந்து அரைக்கிறது இல்லத்தரசிகள் நிறைய பேர் பண்ணுவாங்க. எதையாவது வேக வச்சுட்டு சட்டுன்னு போய் அடிக்கிறது இல்லை, அந்த சூடான பொருட்களை வந்து போட்டு அடிக்கிறது செய்யலாமா சார்?
0: கண்டிப்பாக செய்யலாம் மேடம். இப்போ வந்து இப்போ மிளகானா பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் சட்டில் போட்டு நல்லா ஆயில் போட்டு வறுத்து இருத்து சில பேர் சூடாக மல்லி மிளகானா அரைக்கினாக்கா சூடாக தான் இருக்கும், அதனால ஒன்றும் கிடையாது. ஜார் நம்ம அரைச்சி ஜாரை வச்சு அந்த மல்லி மிளகாய் போட்டு லாக் பண்ணுறப்ப ஜார் ஒரு துணியை வச்சு பிடிச்சிங்கன்னா சூடு வெளியில் வரும் இல்லையா, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேடம், யூஸ் பண்ணலாம் மேடம்.
1: சூடான பொருட்களையும் அந்த
0: கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே ஓகே மேடம். ஒரு காலர் அட்டன் பண்ணலாம் சார்.
0: ஓகே
1: வணக்கம். வணக்கம்,
2: நாகூர்லேருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க சார்.
2: மேடம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் மேடம், ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி.
1: நன்றி சார்.
2: அதாவது எல்லாரும் வந்து மிக்சியோ கிரைண்டரை வாங்கிட்டு அவங்க சொல்ற அதாவது டெக்னீஷியன் சொல்றதான் கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல உள்ள வல்லுநரை கூப்பிட்டு பேசுறதுங்கிறது நல்ல நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்தது மேடம் என்னோட டவுட்டு.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது மிக்சி கிரைண்டர்ன்னு போடுறாங்க மேடம், அதுல வந்து மிக்சிக்கு உள்ளது அளவுக்கு மேல நம்ம வந்து ஓவர் அந்த ஒரு அளவு வந்து ரைஸ் இந்த மாதிரி மாவுலாம் அரைச்சோம்னு சொன்னா வீணா போயிடுது மேடம்.
1: ஓகே சார்.
2: அதாவது ஓவர்லோட் ஆயிடுது. அதனால வந்து கிரைண்டர் வந்து தனியா உள்ளது வாங்கணுமா, மிக்சி கிரைண்டர் சேர்த்து உள்ளது வாங்கணுமா, இந்த மாதிரி வாங்கினா வந்து வீணா போற வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது தனித்தனியா மிக்சி கிரைண்டரா உள்ளது வாங்கணுமா, இல்லாட்டி தனித்தனியா
0: வாங்கவே வேணான்னு உங்களுடைய பர்பஸ் என்ன பர்பஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கினேன். கொஞ்சம் மீடியமாக இருப்பீங்களா, இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, இல்லை அதோடு அதிகமாக இருக்குமாங்கிறத நீங்கள் சொன்னீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லிடுறேன். ஏன்னா மிக்சிங்கிறத நம்ம ஒரு டைம் பணம் கொடுத்து வாங்குகிறோம், அதனால் வந்து நான் ப்ராப்பரான யூசேஜ் அதிகமாக இருக்கே, எனக்கு வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னா 1300 வாட்ஸில் மிக்சினா நல்ல பிராண்டில் நல்ல கம்பெனியில் போடுறாங்கண்ணே. அதேமாரி நல்ல பவர்ஃபுல் மிக்சி வாங்கிட்டிங்கனாக்கா இஞ்சி பூண்டு மசாலா ட்ரை ஐட்டம்ஸ் வெட்டு ஜூஸரு எயிட்டு உசட்டு எல்லாமே அதிலே உங்களுக்கு அரைச்சிங்கனாக்கா இந்த மிக்சி தனியாக கிரைண்டர் தனியாக வாங்கணும் அவசியமே இல்லைன்னு. கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாக பார்த்து வாங்கினீங்கனாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங் வரணும் உங்களுக்கு. அதனால் இது வந்து வாட்ஸ் கூட உள்ள மிக்சி பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், கிரைண்டிங் நல்லாயிருக்கும், மிக்சியில் செலவு வைக்காது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிண்ணே.
1: சார் இப்போ மிக்சி கிரைண்டர் இதெல்லாமே தனித்தனி பிளக் பாயிண்ட்டு வைக்கணுமா சார்? இப்போ பொதுவாக வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் கூட அப்படியே நேராக ஒன்று கொடுத்துட்டு எல்லாத்தையும் தனி அதுலேயே வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் வந்து செருகி வந்து அழைக்கிறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம மிக்சி ஜார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான தனியான ப்ராப்பராக ஒரு சாக்கெட் இருக்கணுமா சார்?
0: ஆமாம் மேடம், மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வாட்ஸ் கூட உள்ள மிக்சி தான் வருது. அதனால் மழை காலம் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, மேலே ஷாக் வரக்கூடாது, லேடிஸ் யூஸ் பண்ணுறது மேலே ஷாக் வரக்கூடாது, ஷாக் அடிக்கக்கூடாதுனாக்கா த்ரீ பின் டாப் தான் மேடம் மிக்சியை பொறுத்தவரை யூஸ் பண்ணேன். சில பேர் என் வீட்டில் த்ரீ பின் டாப் இல்லை, டூ பின் தான் இருக்குன்னா மிக்சியில் கொடுக்குற ஒரிஜினல் சாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு டூ பிளக் போடுறாங்க. ஃபர்தராக அது பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக பண்ணிங்கனாக்கா மோட்டர் சீக்கிரம் வீணாக போயிடும், மேலே ரிட்டர்ன் கரண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம த்ரீ பின் கம்பெனியில் வந்து மிக்சியில் என்ன பிளக் பாயிண்ட் இருக்கோ அதே பிளக் பாயிண்ட்டை நம்ம வீட்டில் அதில் ஆட் பண்ணி அதுலேயே ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது லைஃப் நல்லாயிருக்கு மேடம், சேஃப்டியும் கூட.
1: ஓகே சார். இப்போ நான் மிக்சி வாங்கும் போது வாரண்டி கேரண்டி சர்வீஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க, வாரண்டிக்கும் கேரண்டிக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: சொல்கிறேன் மேடம், வாரண்டி வந்து மேடம் ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபர்தராக ஒரு மிக்சி வாங்குறீங்கன்னா மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டிம்பாங்க, 5 இயர்ஸ் கேரண்டிம்பாங்க. ஆக்சுவலாக வாரண்டின்னு வச்சிங்களேன் எந்த என்ன ஃபால்ட் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க மேடம். ஆக்சுவலாக இப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குனாக்கா அது வந்து நம்ம கடையிலேயே எடுத்துகிட்டு போய் இல்லை சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனாலும் வாங்கின இடத்துக்கு கொண்டு போகிறது என்றைக்குமே சேஃப், அதுதான் 100% சேஃப் உங்களுக்கு. ஏன்னா கம்பெனிகிட்ட இப்போ ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு டெக்னீஷியன் இருப்பாங்க, அந்தந்த கம்பெனிக்காரன்ட்ட கொண்டு காட்டினா தான் அதுக்குள்ளே ஸ்பேர்ஸ் அவங்க போடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வாரண்டிங்கிறது வந்து வந்து என்ன ஃபால்ட்டோ அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறது தான் வாரண்டி. கேரண்டின்னா அதில் உள்ள பீஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் அந்த எல்லா சப்போஸ் ஒரு மோட்டர் உள்ளே வீணாக போச்சுன்னா அந்த மோட்டரை எடுத்துகிட்டு

0: பேரை புது மீட்டர் பொருத்தி கொடுக்கறது கேரண்டி வந்துடும்.
1: ஓகே சார், இப்போ வாரண்டின்றது, இப்போ கேரண்டினா அந்த பொருளுக்கு பைசா வாங்க மாட்டாங்க, 3 வருஷம் கேரண்டி இருக்கு எனக்கு மோட்டர் இருக்குன்னு சொன்னா அதுக்கு பைசா கிடையாது. வாரண்டினா சார் அந்த மாதிரி அதுக்கு பைசா வாங்க,
0: மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டின்னு ஒரு கம்பெனி வாங்குறப்ப அந்த வாரண்டி கார்டில் 5 இயர்ஸ் வாரண்டின்னு போட்டாங்க. எந்த கடையில பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்க கடை டேட்டு கடை சீல போட்டு கொடுத்துருவாங்க. மோட்டரு சம்பந்தமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் 10 ரூபாய் காசு அந்த கடையில அவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா, மோட்டருக்கு 5 இயர்ஸ் 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் அது 5 இயர்ஸ் வரைய அந்த நிர்வாகம் எங்க வாங்க
1: எனக்கு
0: இந்த கடைக்கு போனாக்க நல்லா கஸ்டமர் டீல் பண்ணுறாங்க, கட்படிக்க மாட்டுறாங்க, நல்லா நீட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சில பேருக்கு ஒவ்வொரு மனசில் ஒரு எய்மும் இருக்கும். அங்கே நீங்கள் போயிட்டு ஒரு மிக்சி நீங்கள் வாங்கிட்டீங்கனாக்க அந்த மிக்சி கடைசி வரைக்கும் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் அவங்களே பொறுப்பேற்று நல்லபடியாக வாரண்டி அவங்களே சர்வீஸ் பண்ணி ஸ்பேர்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஃபர்தராக வாங்கின இடத்துல தான் நீங்கள் கொண்டு போய் காட்டணும், வேறு இடத்துல காட்டுறத விட அது இடத்துல காட்டுறது ஒன்று ரொம்ப நல்லது மேடம்.
1: ஓகே சார், ஓகே மேடம். இப்போ அந்த மிக்சி அப்படின்னு சொல்லும்பொழுது வாங்குறத பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க, கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன வழிமுறைகள் சொல்லுவீங்க?
0: கரெக்டாக பயன்படுத்தினா ஒரு மிக்சி 500 வாட்ஸ்னா 30 நிமிஷம் அதாவது அரை மணி நேரம் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா திரும்ப ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் விட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் ப்ராப்பராக வாட்ஸ் கூட உள்ள மிக்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா 45 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணி அதுக்குள்ளே மிக்சியை பொறுத்தவரை மேக்ஸிமம் 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்தில் நம்மளோட கிரைண்டிங்கு நம்மளோட அத்தியாவசிய பொருள் அரைச்சி முடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா 45 நிமிஷம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் மேடம்.
1: தேங்க்யூ சார், நன்றி சார். நேயர்கள் பண்பலையோடு இணைந்து இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது காரைக்கால் செல்வி ஸ்டோர்ஸ் ஸ்டோர் ஹவுஸ் வழங்கிய நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்
5: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
4: எண்ணற்ற ஆஃபர்கள், ஏராளமான இலவசங்கள்
5: அழைக்கிறது
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை. காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
9: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
8: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ் இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
9: செல்வி ஸ்டோர் ஹவுஸ் எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
10: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 12 மணி.

FM Express. இன்று மாலை 5:15 அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது காரைக்கால் அருள்மிகு பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயம். பனிரெண்டு 10:00 மனதில் நின்றவை 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் தி ஷர்மிஸ்தா. 12:55 பன்னிசை நாடும் நகரும் என தொடங்கும் திருத்தணி சாமிநாதன் அவர்கள் பாடிய பாடல். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம் மண் வளத்தை காப்போம். காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி அரவிந்த் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் எல்எஸ்சி. நான்கு மணிக்கு ஊரும் உறவும் அரியலூர் மாவட்டம் கோடாலி மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக ஒலிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன் சன்பிரி

அரசின் ஊரும் உறவும். ஐந்து 30 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6 மணிக்கு பன்னிசை என்ன புண்ணியம் என தொடங்கும். திருவிடை மருதூர் சிவசா நடராஜன் அவர்கள் பாடிய பாடல். 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இசைத்து

மனதில் நின்றவை. பண்பலையில் நேயர்களின் கடித விருப்பமாக கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியின் முதல் பாடல். ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது, ஹபீஷியாத், மெஹ்னா, ஹம்சா, ரனியா, கண்டிவாக்கம் கணேசன், அன்னம்மாள், அன்பர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவேழுமிழலை எம் எஸ் ராகுல் கமிது, சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ், சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி. இந்த நேயர்களின் கடித விருப்பமாக ஒழிக்கிறது வித்யாசாகர் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் கிருஷ்ணச்சந்தர் சுஜாதா இணைந்து பாடியது பசும்பொன் திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விழுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.

0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை இணைத்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்த் அலேர்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சார் கோவில் அமர்தாசு பஸ்டோஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லமுது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: PSR தங்க மாளிகை,
14: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
13: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
14: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
15: September 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்
16: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
15: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
16: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
15: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
16: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
15: ஆஃபரில் பயன் பெறுங்கள்.
16: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
0: மனமெங்கும் இசையோடு காரைக்கால் பண்பலை 100.3 நம்மை இணைத்திருக்கிறது மனதில் நின்றவை. நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் செமலார் கோவில் கண் ஸ்ரீராமுலு, கபிலன், சுபா, சாந்தி, குருநாதன், சேதுராமன், மருவத்தூர் வாதீஸ்வரன், செல்வம், அமுதா, மணல்மேடு, கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவள்ளி, சங்கரன், அன்பரசி செல்வம், ரவிச்சந்திரன், பாண்டியன், இளையான்குடி இக்பால், சித்திகா, அப்துல் மஜிது, ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மாவூர் பாஸ்கரன், பாலகிருஷ்ணன், சங்கரன் பந்தல், ராஜ், சாகுல் ஹமீது, அஜித், சௌகத் அலி, ரவிராஜன், இரவஞ்சிரி, கணேசன், கஸ்தூரி, கலாவதி, ராஜ்மோகன். இந்த நேயர்களின் கடித விருப்பமாக ஒழிக்க வரும் பாடல் வைரமுத்துவின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், சசிரேகா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. கிழக்கு சீமையிலை திரைப்படத்திற்காக AR ரஹ்மான் இசையில்

0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விலங்கினிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இன்று பிற்பகல் 2:05 உழவை போற்றுவோம், மண்வளத்தை காப்போம். காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி அரவிந்த் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.

விலங்கினீந்தனல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரெக்டாக போய் சத்தங்க மாளிகைக்கு வாங்க. மனதில் இன்றவை நிகழ்ச்சிக்காக இசையோடு நம்மை இணைத்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. தொடரும் பாடலுக்கு விருப்பம் பேரலம் செந்தில் கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன், கோத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, சாஜி அலி, சலாம சுகைனா, செமினார்கோவில் குணசேகர் திலகவதி, பாண்டரிகபுரம் கணேசன் பானுமதி, திருச்செம்பள்ளி பிச்சுமணி விசாலாட்சி, தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். விருப்பமாக பரணி இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் எஸ் என் சுரேந்தன், மலேசியா வாசுதேவன், ஸ்வர்ணலதா குழுவினர் இணைந்து பாடியது பெரியநா திரைப்படத்திற்காக.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: விரைவு திருச்சி சாரதாசில்.
5: மனதில் நிறைவை நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு முகநூல் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கடலூர் சுரேஷ், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், காரைக்கால் நளினி, காட்டூர் சிவகுமார் பேரளம், செந்தில் கண்ணன் சோபா, ஜோதி அனப்பன்பேட்டை, கொள்ளிடம் கருணாநிதி, செல்வகுமார் புதுத்துறை காரைக்கால், நல்லம்பெருமாள், அமுதா சேகர், ரகுபதி, பவித்ர மாணிக்கம். நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் தேனி ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், கூடூர் மாலாதேவி, ரவீந்தர், மரகதவேலன், சுகன்யா, அருண்மொழி அரசன், ஸ்ரேயாஸ்ரீ, கடலூர் குமுதா, பிரியா, திருவாரூர் கந்தசாமி, வேலா செந்தில், திருவிழிமிழலை, புனிதா, அபி, சுபா, கங்கலாஞ்சேரி முருகேசன், மைதிலி முருகேசன், இனியா, சூரனூர் காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி செந்தில், வேணி சதீஷ்குமார், விளமல் தியாகராஜன், கமலேஸ்வர், கமலப்பிரியா. விருப்பமாக புதிய மன்னர்கள்.

ஒலித்திருக்கும் பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது மனதில் நின்றவை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 1893 இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பகிர்ந்துள்ளார். அவரது உரை நமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இன்றளவும் ஊக்கமளிப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ உரை நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை மத நல்லிணக்கம், உலகளாவிய சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்ததாக தெரிவித்துள்ளார். அவரது தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வர்த்தக அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டில் எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் நாடுகளுடனான வர்த்தகம், நிலையான பொருளாதார வளர்ச்சி, எரிசக்தி பரிமாற்ற திட்டங்கள், நிதி, பொருளாதாரம் உள்ளிட்டவற்றில் கலந்துரையாடல் நடைபெறுவதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படும். இன்றைய உச்சி மாநாட்டில் 2000 மேற்பட்ட வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்திய தொழில்துறை அமைப்புகளான ஃபிக்கி, சிஐஐ மற்றும்

0: நடத்தப்படும். இன்றைய உச்சி மாநாட்டில் 2000-க்கும் மேற்பட்ட வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்திய தொழில்துறை அமைப்புகளான ஃபிக்கி, சிஐஐ மற்றும் அசோச்சம் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த உச்சி மாநாட்டில் தோல்விகளில் இருந்து மீண்டு எழுவது, கூட்டுறவு மற்றும் நிலைத்த தன்மையுடன் கூடிய திட்டங்களை செயல்படுத்துவது என்ற கருப்பொருளின் கீழ் ஆலோசனைகளும் விவாதங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொடர் வர்த்தக சில்லறை விற்பனை நிறுவனங்களை ஏற்படுத்துதல், நாடுகளுக்கிடையே பில்லியன் டாலர் அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளுதல் என்ற அடிப்படை ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முன்னோட்டமாக கடந்த வாரம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டமைப்பு, நிதி கட்டமைப்பு உறுப்பினர்கள், கல்வி முன்னேற்ற குழுமம், விளையாட்டு, இளையோர் மேம்பாடு, சுற்றுலா, தொலைத்தொடர்பு, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைத்தல் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களின் உச்சி மாநாடு புதுதில்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெற்ற மாநாட்டில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டு உரையாற்றினார். உலக அளவிலான ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் 40% பங்கை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மேற்கொள்வதாக அவர் கூறினார். நாடுகளுக்கிடையே பொருளாதார வலிமையை ஊக்குவிக்கும் திட்டங்களை ஒருமித்து செயல்படுத்த வேண்டும் என்றும், மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்தும் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பொறியியல் தொடர்பான வர்த்தகமும் மின்னணு பொருட்களின் வர்த்தகமும் இந்தியாவிலிருந்து பெருமளவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மருந்து பொருட்கள் உற்பத்தியிலும் இந்தியா மிகச்சிறந்த பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதனை நிலைநிறுத்தும் நோக்கில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். கச்சா பொருட்கள் மற்றும் அரிய வகை தாதுப் பொருட்களை கொண்டு உற்பத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே இது வர்த்தக உறவை வலுப்படுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், 20 ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்த அமைப்புடன் வேறு சில நாடுகளும் இணைந்திருப்பதாகவும், நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும், இந்த ஆண்டு இந்தியாவில் உச்சி மாநாடு நடைபெறுவது பெருமை மிக்கதாகும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின், தென்னாப்பிரிக்க தலைவர் திரு சிரில் ராமபோசா மற்றும் உகாண்டாவின் துணைத் தலைவர் ஜெசிகா அலுப்போ புதுதில்லி வந்தடைந்தனர். நைஜீரியா, உருகுவே, லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மொழியின் ஆற்றலை போற்றிய பாரதியாரின் சொற்கள் காலங்கடந்தும் நம் மனங்களில் அதே வீரியத்துடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று கூறியுள்ளார். தேசப்பற்று, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றை தமது கவிதைகளால் எடுத்துரைத்த மகாகவி பாரதியாரின் நினைவை போற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தையான பாரதியார் தமது கவிதைகளின் மூலம் நமது விடுதலை இயக்கத்திற்கு தேசபக்தி உணர்வை ஊட்டியவர் என்று தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவம், ஆன்மீக ஞானம் மற்றும் சமூக நீதிக்கான பாதையை காட்டியவர் அவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் சுதந்திரமும் முன்னேற்றமும் மக்களின் ஒற்றுமையிலிருந்து பிறக்கும் என்பதை ஆழமாக நம்பியவர் பாரதியார் என்று தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடுகளை கடந்த சமூக ஒற்றுமை, பெண் விடுதலை, சமத்துவம் மற்றும் தேசிய உணர்வு ஆகியவற்றை தமது கவிதைகளில் வலியுறுத்தியவர் பாரதியார் என்று அவர் கூறியுள்ளார். அவரது லட்சியங்களையும் தேசப்பற்றையும் போற்றி அவரது நினைவை வணங்குவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தேசிய வனக்காவலர் தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள

0: உள்ள சமூக வலைதள பதிவில் பல்லுயிர் பெருக்கத்திற்கு வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க இன்னுயிர் ஈந்தவர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த தகுதி தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் குறித்த தகவல்களை www.nta.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையில் அனைத்து கப்பல் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்த நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் எதிரி நாடுகளின் கப்பல்களை தாக்கும் என்றும் ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் இந்த கப்பலுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் ஆண்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் ஃபெலிட்ஸாட்டா புஷ்கரேவா இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஹேடன் ஜோன்ஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் ஹுவாங் சிங்பிங்கை வென்றார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி மாலை 4 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அஞ்சோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: என்ன
6: படிக்கிறீங்க?
7: நல்ல பழக்கங்களை சொல்லி தர போறேன். பெரியவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம கூட இருக்கிற நண்பர்களுக்கும் வணக்கம் சொல்லி மரியாதையா நடக்க வைக்கணும். யார் நம்மளுக்கு உதவி செஞ்சாலும் மனம் தெரிந்து நன்றி சொல்லணும். நம்ம கிட்ட தவறு இருந்தா தயங்காம மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேக்குறது பெரிய பண்பாகும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே உண்மையா மட்டும்தான் பேசணும்.

0: அப்பதான் நம் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும். நம்மள்கிட்ட இருக்கிற சாப்பாடு விளையாட்டு போடுற நண்பர்கிட்ட பகிர்றது நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள உதவும். நம்மளோட உடவையும் நம்ம இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வைத்துக்கணும். குப்பைகளை குப்பைத்தொட்டிகளை தான் போடணும். மற்றவர்கள் பேசுகிறப்போ குறுக்க பேசாமல் அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக கேட்கணும். எதுக்குமே அவசரப்படாமல் அமைதியாக கட்பிடிச்சமா அந்த செயல் நல்லபடியாக முடியும். வி ஷுட் ஆல்வேஸ் சே ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி அண்டு எஸ்க்யூஸ் மீ. வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் அவர் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், எல்டர்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ். வி ஷுட் ஸ்பீக் polity, help others, keep our classroom clean and share our things with everyone. Good manners make us kind, caring and responsible children. Let us all practice good manners every day and become better human beings.
1: சரிங்க பாப்பா, நல்ல பழக்க வழக்கங்கள் நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன இதில் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க?
0: ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாப்பாடுலாம் ஷேர் பண்ணுவேன்.
1: வேற என்ன பண்ணுவீங்க?
0: பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பேன்.
1: சரி,
0: எல்லாத்தையும் அன்பா நடந்துப்பேன்.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்கள் இப்போ குட்டியா இருக்கீங்களே, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: சரிங்கம்மா, நீங்கள் வருங்காலத்தில் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சார் மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்க.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் இணைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: பனிரெண்டு மணி 55 நிமிடத்தில் பனிசை நாடும் நகரும் என தொடங்கும் திருத்தணி சாமிநாதன் அவர்கள் பாடிய பாடல்.

பன்னிசை கேட்டீர்கள். நேயர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் அரியலூர் மாவட்டம் கோடாலி மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக ஒளி உலாவரும். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் மற்றும் தகவல்கள் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: அன்பளை 100.3 ஓடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: மின் சாதனங்களை பயன்படுத்திய பின் அணைக்க மறக்காதீர், அதுவே சிக்கனத்தின் முதல் படி. அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். எழுபது எண்பதுகளின் தெவிட்டாத தேனமுத கானங்கள் தேன்மழையாய்

நிகழ்ச்சியில் முதல் பாடலாய் உலாவரை இருக்கிறது கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் தில்லமுள்ளு திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பண்பலை நாளைய நிகழ்ச்சிகள்

0: அனைத்தையும் வழங்குவார் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
1: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கோடாளி மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்லுங்கள் நேர்களே அரியலூர் மாவட்டம் கோடாளி மாரியம்மன் கோவிலுக்கு.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரவேற்கும் பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்காங்க ஜென்சி எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் எழுதியிருக்காங்க கண்ணதாசன்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்
4: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
3: எண்ணற்ற ஆஃபர்கள், ஏராளமான இலவசங்கள்
4: அழைக்கிறது.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மரங்களோடு ஒரு பயணம், செமனார் கோயில் வட்டம் கூடலூர் பி செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா குரல்களில், இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில், இன்று நீ நாளை நான்.

0: நேயர்களே, நமது பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 இன்சல் அமுது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலின் நேரம் 1:21 தேன்மொழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாளியின் வரிகளுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காங்க, SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தூங்காதே தம்பி தூங்காதே.

நேயர்கள் நினைவிற்கு, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கோடாளி மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். தென்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து. முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்களில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: அன்பளை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்போதையை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: September 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்
6: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
5: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
6: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
5: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
6: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
5: ஆஃபரில் பயன்பெறுங்கள்.
6: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PS தங்க மாளிகையின் உளம் பணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PS தங்க மாளிகைக்கு வாங்க. தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாளியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.
7: 1, 2, 3, 4.

0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலை 100.3 நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்ச் வல்லரி, காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று தலைநகர் டெல்லி வந்துள்ள ரஷ்ய அதிபருடன் பரஸ்பர நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். ரஷ்யா உக்ரைன் மோதல், மேற்காசிய நிலவரம், வர்த்தக உறவுகள், எரிசக்தி ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடனும் பிரதமர் இன்று மாலை பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்களின் மத்தியில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இதனிடையே உலக நலனை முன்னிறுத்தி அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளுடன் பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுடில்லி பாரத் மண்டபத்தில் நாளை தொடங்கும் இந்த 2 மாநாட்டையொட்டி தலைநகர் டெல்லி பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், வளர்ந்து வரும் நாடுகளின் தலைவர்களை ஒருங்கிணைத்து அனைவரையும் உள்ளடக்கிய சர்வதேச அமைப்பை உருவாக்குவதே பிரிக்ஸ் மாநாட்டின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். லண்டன் ஹூத்ரூ விமான நிலையத்தில் அங்கு வாழும் தமிழர்கள் முதலமைச்சரை அன்புடன் வரவேற்றனர். அங்கு நடைபெறும் தொழிலதிபர்கள் பன்னாட்டு நிறுவன பிரதிநிதிகள் கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் சுங்கச்சாவடிகளில் வாகனங்களின் காத்திருப்பு நேரத்தை 10 குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நிற்காமலேயே கட்டணம் செலுத்தும் முறை தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆராய்ந்து வருவதாக கூறினார். சாலை போக்குவரத்தை மேம்படுத்தி வாகனங்களுக்கு இலகுவான பயணத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய வன தியாகிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டின் காடுகள், வன உயிரினங்கள், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதில் தங்கள் இன்னுயிர் ஈந்த வன காவலர்கள், வனச்சரகர்கள், வன சமூகத்தினருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உயிர் தியாகம் புரிந்த வன அலுவலர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நாட்டின் பரவலாக காணப்படும் பல்லுயிர்களை அர்ப்பணிப்புடன் வன அதிகாரிகள் பாதுகாத்து வருவதாக

0: கூறினார். நம் நாட்டின் இயற்கை வளத்தை சமூக விரோதிகளிடமிருந்தும் பேரிடர்களின் போதும் பாதுகாத்து தேசத்தின் வளத்தை வனத்துறையினர் முன்னெடுத்துச் செல்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 105வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள பாரதியார் பயின்ற பள்ளி வகுப்பறையில் மாணவ மாணவியர் அங்குள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பள்ளி வளாகத்தில் உள்ள பாரதியாரின் சிலைக்கும் ஆசிரிய பெருமக்களும் மாணாக்கரும் பாரதியாரின் பாடல்களை பாடி கவி அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், தேசப்பற்று, சமத்துவம், மகளிர் முன்னேற்றத்தை தமது கவிதைகள் மூலம் முன்னெடுத்துச் சென்ற பாரதியாரின் நினைவுகளை போற்ற அழைப்பு விடுத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படும் மகாகவி பாரதியார் சமூக நீதிக்கான பாதைக்கு வழிகாட்டியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பிரபல தமிழறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா வயது மூப்பு காரணமாக மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. தொலைக்காட்சி பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமடைந்த அவர் 2021 மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும், 2000 ஆண்டில் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சாலமன் பாப்பையா சில தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். வங்கிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் வங்கி ஊழியர்கள் இன்று ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வங்கி சேவைகள் முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இணையவழி வங்கி சேவைகளும் ஏடிஎம் சேவைகளும் வழக்கம்போல் இயங்குகின்றன. சென்னை, கோவை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வங்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்க தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகளை களையும் வகையில் மின் உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் விரைவில் மின் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மகாமக திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு கோவிலிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருப்பணிகள், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து மதிப்பீடுகள் தயாரித்து பணிகளை தொடங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். சுவாமிமலை முருகன் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையின் பணிகளை எளிமையாக நடத்திட மாதிரி பதிவு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டு முதல் காகிதமில்லா பதிவு பணிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார்.
2: பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் விரிவுபடுத்தப்படும். எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே விரிவுபடுத்தப்படும். அடுத்தடுத்த சேவைகள் எம்ஓடி அது மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸும் விரிவுபடுத்தப்படும். உங்களுக்கு அடுத்த வருட தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அனைத்தும் வந்து பேப்பர்லெஸ்ங்கிற முறையில் ஆயிரங்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதே போல ஒரு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி நாங்கள் தொடங்க இருக்கிறோம்.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு நிதி நெருக்கடியும் கடன் சுமையும் உள்ள நிலையில் 1200 கோடி ரூபாய் கடன் வாங்கி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பது அவசியமற்றது என்று கூறியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடைமலை குண்டு குமணன் தொழுசாலையில் சங்கிலி கரடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாறையில் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பழங்கால

0: இவர்களின் வாழ்க்கை முறைகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சங்கிலிக்கரடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாறையில் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாறையில் மனிதர்கள் கால்களை விரித்த நிலையில் இருப்பது போன்ற காட்சிகளும் வேட்டை காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இவை பழங்கால மக்களின் வேட்டை அல்லது சடங்கு முறைகளை பிரதிபலிப்பதாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் குகை போன்ற பழங்கால மனிதர்களின் வாழ்விடமும் இரும்பு உருக்கு பொருட்கள், சுடுமண் குழாய்கள், தேய்ப்பு கருவிகள் உள்ளிட்ட தொல்லியல் தடயங்களும் கிடைத்துள்ளன. தேனியில் ராஜ்குமார்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 17ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி யாகசாலை பூஜைகள் இன்று மாலை தொடங்குகின்றன. வரும் 17ஆம் தேதி வரை 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று யாகசாலை பூஜைகள் 400க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் இந்த வேள்வியை நடத்துகிறார்கள். இன்று மாலை 4:35 மேல் முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி தொடர்ச்சியாக வரும் 17ஆம் தேதி காலை வரை 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. 16ஆம் தேதி பரிவார மூர்த்திகளுக்கான கும்பாபிஷேகம் தீபாரதனையும், 17ஆம் தேதி அன்று காலை 7:40 மேல் 8:10 மகா கும்பாபிஷேகமும் கோலாகலமாக நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். காலிறுதியில் மால்விகா பான்சோத்தை 21-18, 15-21, 21-14 என்ற செட்களில் அவர் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடெல்லியில் மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:55 நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக்கில் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
3: ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, சார் சார்கோமானா என்ன, சார்கோமாக்கும் கேன்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சார்கோமா அப்படின்றது ஒரு விதமான கேன்சர். ஸோ பெரும்பாலும் நாங்கள் கேன்சரை 2 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்துட்டு கார்சினோமா, இன்னும் வந்துட்டு சார்கோமா. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, எபித்தீலியம் அதாவது நம்ம தோல் வாய்க்குள்ளே இருக்கிற அந்த பிங்க் கலர் இருக்கிற அந்த எபித்தீலியம் லைனிங், குடல், உணவு குழாய் இந்த இடங்களில் இருக்கிற இன்னர் லைனிங் பேர் வந்துட்டு அது வந்துட்டு எபித்தீலியம்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியிலேருந்து வர கேன்சர்லாம் கார்சினோமான்னு சொல்லுவோம். நுரையீரல், சுவாச குழாய் புற்றுநோய், அப்புறம் கிட்னி புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், இது எல்லாமே அந்த எபித்தீலியல் லைனிங்லேருந்து வர புற்றுநோயினால இது பேர் வந்துட்டு கார்சினோமா. தசைகள்லேருந்தும் எலும்புலேருந்தும் வர புற்றுநோய்களுக்கு பேர் வந்துட்டு சார்கோமா. ஸோ சார்கோமான்றது தசை, அதாவது மசில்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மசில்ஸ் வந்துட்டு சிகப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மசில்ஸ்லேருந்தோ அல்லது எலும்புலேருந்தோ வர புற்றுநோய்க்கு பேர் சார்கோமா. இது ரெண்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது ரெண்டுக்கும் ட்ரீட்மெண்ட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஆனால் கார்சினோமா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ப்ரிடாமினெண்ட்லி சர்ஜரியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். சார்கோமாவில் போன்ஸில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும். தசைகள்லாம் இருந்துச்சுன்னா, சின்னதாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுவோம். தசைகளில் 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த சார்கோமாஸ்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ரேடியேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ சார்கோமான்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நோய். எல்லா பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல்லையும் சார்கோமா பார்க்குற டாக்டர்ஸ் இருப்பாங்க. சார்கோமாவுக்கு தனி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்ஸ் இந்த டயக்னோஸ் வந்துச்சுன்னா கரெக்டான இடத்துக்கு போய் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கோங்க.
2: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

வணக்கம் நேயர்களே. பிற்பகல் 2-5 மணிக்கு நம்ம பண்பலையோட லஞ்ச் பிரேக் உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மண் வளத்தை காப்போம் அப்படின்னு காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி. அரவிந்த் அவங்க நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மண் சார்ந்த, மண் வளத்தை காப்பது சார்ந்த உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற நீங்கள் அழைக்கலாம். 0436 இணைப்பு எண்ணுடன் 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-8-0-2-9-9-5-8-0 அலைபேசி எண் 9-5-6-6-4-2-7-2-3-1.

0: லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சிக்காக செல்லலாம். உழவை போற்றுவோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: இப்போ நீங்கள் வந்து காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மண்வளம் சார்ந்து இன்றைக்கி பேசுகிறதுக்காக தொழில்நுட்ப வல்லுநராக எங்கள் கூட இணைஞ்சிருக்கீங்க. நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: நன்றி. நன்றி
0: சார். இப்போ வந்து இன்றைக்கி மண் வளம் இதை சார்ந்து தான் நம்ம பேச போகிறோம்.
1: ஆமாம்.
0: இப்போ நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து மண் நிறைய இருக்குது இல்லையா?
1: ஆமாங்க.
0: இப்போ ஒரு மண்ணினுடைய வளம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல நம்ம வந்து கேட்க போகிற அந்த முதல் கேள்வியே அதுதான். மண்ணினுடைய வளம் எப்படி இருக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: கண்டிப்பாக. அனைத்து விவசாயிகளுக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மண் வளம் அப்படிங்கும்போது நம்ம அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டுமே வச்சு நம்ம வந்து அது ஒரு வளமான மண்ணுன்னு நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. அது கூடவே பல்லுயிர் பெருக்கம் நம்ம சொல்லுவோம். அந்த மண்ணில் வந்து சத்துக்கள் இருந்தாலும் அதில் வந்து பலவேறுபட்ட நுண்ணுயிரிகள் சரிங்களா, அதில் அசோஸ்பைலம் பாஸ்போபாக்டீரியா அது மாதிரி சொல்லக்கூடிய சில நுண்ணுயிர்கள்லாம் இருக்கும், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள். அது மட்டும் இல்லாமல் மண்புழுக்கள் வண்டு எல்லா ஜீவராசிகளும் அந்த மண்ணில் இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு வளமான மண்ணுன்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக வந்து அனைத்து விதமான சத்துக்கள் நம்ம சொல்கிறோம்போது நம்ம மண்ணில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 16 to 17 சத்துக்கள் இருக்குது. 17 வந்து இப்போ புதுசாக சேர்த்தன சத்து, ஒரு 16 சத்து வந்து முதலே இருந்த சத்துக்கள். அதுலேருந்து கால்சியம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சொல்லுவோம். இது இந்த மூணும் பார்த்திங்கன்னா வந்து வளிமண்டலத்திலே நமக்கு கிடச்சிடும், நமக்கு இயற்கையாகவே நமக்கு கிடச்சிடும். முதல் நிலை சத்துக்கள்னு போகும்போது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இந்த சத்துக்கள் நம்ம வந்து பயன்படுத்தாமல் ஒரு தாவரம் வந்து செழிப்பாக வளராது. அது முக்கியமான இன்றியமையாத சத்துக்கள் கூட நம்ம சொல்லலாம். இரண்டாம் நிலை சத்துக்கள் வந்து கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் நம்ம சொல்லுவோம். இந்த இரண்டாம் நிலை சத்துக்களும் கண்டிப்பாக ஒரு தாவரம் வளரணும் அப்படின்னா இந்த சத்துக்களும் அவசியமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம சொல்லுவோம். இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடின் காரணமாகவும் நம்ம மகசூல் இழப்பு ஏற்படுறது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அயன், சல்ஃபர், போரான், மாலிப்டினம் இது போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடுகளும் காணப்படும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம மண்ணுக்கு இன்றியமையாத சத்துக்கள். இதில் ஏதாவது ஒரு சத்துக்கள் குறைபாடு இருந்தாலும் அந்த மண் வந்து வளர்ச்சி வந்து நமக்கு கொடுக்காது. அதனால் வந்து விவசாயிகள் வந்து இந்த வள

0: என்னோடய மண்ணுக்கு இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து பிஹெச், உப்பின் தன்மை இல்லை காரத்தன்மை ஏதாவது இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணும்போது நம்ம வந்து வளமான மண்ணு நம்ம சொல்லும்போது ஒரு 6.5 to 7.5 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வளமான மண்ணு நம்ம சொல்லலாங்க. இந்த காரணிகளை வச்சு தான் அந்த மண்ணை வந்து ஒரு வளமான மண்ணாக இல்லையாங்கிறத தீர்மானிக்கணும் நமக்கு.
1: சரிங்க சார். இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த நியூட்ரிஷன் சொன்னீங்க இல்லையா, ஊட்டச்சத்து.
0: ஆமாங்க,
1: இதை பற்றி பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி இணைப்பில் ஒரு நீர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: கொய்யாச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து காய் வைக்கணும் அப்படின்னா காவாத்துன்னு சொல்லுவாங்க. தேவையற்ற பிரான்ச்சஸ், அதாவது வந்து கிளைகள் நிறையா வருது பார்த்தீங்களா, அந்த கிளைகளை வந்து முறையான அளவு வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடணும். நீங்கள் வந்து நுனின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி விடணும். அந்த வருடத்துக்கு ஒரு முறை வந்து காய் இல்லாத சமயத்தில், காயும் பூவும் இல்லாத சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா கிளைகளையும் வெட்டி ஒட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாக வைக்கிறதுக்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எருன்னு சொல்லக்கூடிய எரு மற்றும் உரங்கள், அதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மரத்துக்கு நம்ம இட்டோம்னாவே நமக்கு வந்து சரியான பூக்களும் காய்களும் அதிகமாகவே கிடைக்குங்க ஐயா.
1: சரிங்க சார். இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் சொன்னீங்களே சார், மண்ணில் இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கணும், அப்போ வந்து அது ஒரு வளமான மண். அதே போல் இந்த காரத்தன்மை வந்து 6.5 to 7 இருக்கணும், அந்த அளவுலாம் சொன்னீங்க, 7.5. இப்போ இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டறியலாம், எப்படி சரி செய்யலாம் சார்?
0: நம்ம வந்து பார்த்தோடனே நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நம்ம நேரில் போய் பார்க்குறோம், அவங்க முகத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்படி பண்ண முடியாது. நம்ம வந்து மண் ஆய்வின் அடிப்படையில் மட்டும்தான் ஒரு மண் வந்து பலமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். விவசாயிகள் வந்து தொடர்ந்து சாகுபடி செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நம்ம வந்து மண்வள அட்டையை வந்து எடுக்கணும், சரிங்களா? அந்த மண்வள அட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னா மண் மாதிரிகள் தான், சரிங்களா? இப்போலாம் வந்து நம்ம அடிஷனல் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய வேளாண் அலுவலகத்தில் நம்ம மண் ஆய்வு மையம் நம்மகிட்ட இருக்குது, சரிங்களா? அதில் விவசாயிகள் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து மண் மாதிரி எடுக்கணும், சரிங்களா? மண் மாதிரி எடுக்கிறதுக்கு பல விதமான வழிகள் இருந்தாலும் அந்த மண் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியான தொழில்நுட்பம் அப்படின்னா மம்முட்டி. நம்ம எல்லா விவசாயிகளும் மம்முட்டி இருக்கும். அந்த மம்முட்டியை வந்து எப்போ நம்ம சாகுபடி பண்ணலையோ அந்த நேரத்தில், சொல்லப்போனால் வந்து ஏப்ரல் மாதம் மே மாதத்திலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாகுபடி இருக்காது. அந்த டைம் என்ன பண்ணலன்னா அந்த மேலாப்பில் இருக்கிற புற்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஒரு வி வடிவிலான கட்டை கொடுத்துட்டு அந்த சைடில் இருக்கிற மண்ணை மட்டும் ஒரு 1/2 கிலோ, சரிங்களா? ஒரு ஏக்கர் இருக்கணும்னா ஒரு 8 to 10 இடத்துல நம்ம வந்து மண் மாதிரியில் ஒரு 1/2 கிலோ நம்ம எடுக்கணும். ஆனால் எடுக்கும்போது நம்ம என்ன கவனிக்கும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து தொழுவுரங்கள் குற்றமோ குப்பைகளை குற்றமோ அந்த இடத்துலேருந்து மண் மாதிரியில் எடுக்கக்கூடாது. ஆமாம். அதே மாதிரி தண்ணி எங்கெங்கெல்லாம் பாயுதோ அதை ஒட்டியும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. நிழல் பங்கான இடத்துலையும் நம்ம எடுக்கக்கூடாது, சரிங்களா? அதனால் வரப்பு ஓரத்தில், மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல, மரம் நிழலுக்கடியில், அது போன்ற இடங்களிலிருந்து மண் மாதிரிகள் எடுக்கக்கூடாது. நான் சொல்லக்கூடிய இந்த இடத்தை தவிர்த்து மற்ற இடங்கள் டைரெக்டாக வந்து நம்ம சன்லைட் வெளிச்சம் படக்கூடிய அந்த இடங்கள்லேருந்து நம்ம ஒரு 10 மாதிரிகள் எடுத்து அந்த 10 மாதிரிகள் வந்து குவாட்ரேட் ஃபார்மிங்னு சொல்லக்கூடிய பிரித்து எடுக்கக்கூடிய மண் வந்து இப்போ வந்து 10 இடத்துல நம்ம வந்து 1/2 கிலோ எடுக்கும்போது நமக்கு 5 கிலோ நம்ம கிடச்சிரும். அந்த 5 கிலோவில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கிலோவிலேருந்து ஒரு 1/2 கிலோ இருந்தால் போதும். அப்போ இதை வந்து 4 பிரித்து கிடைக்கக்கூடிய 5 கிலோவையும் 4 பங்குகளாக பிரித்து எதிரெதிர் திசையில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து முதல்ல தள்ளிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எதிரெதிர் திசையில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து நம்ம வந்து பிரிக்கணும், சரிங்களா? எப்படி சொல்லணும்னா இப்போ 5 கிலோ இருக்குது அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு அதை ஒரு ரவுண்ட் மாதிரி நீங்கள் ஆக்கிக்கணும், சரிங்களா? ரவுண்ட் ஆக்கிட்டு அதை 4 பிரிக்கணும். 4 பிரித்ததுக்கப்புறம் ஒரு திசையில் இருக்கிறதுக்கு உண்டானது அடுத்த திசையில் இருக்கிறது 2 ரிமூவ் பண்ணிடணும். அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 பங்கு மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? அப்போ 5 கிலோலேருந்து 2.5 கிலோ மாறும். இதே போன்று பிரித்து நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒரு 1/2 கிலோ நமக்கு வர மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மண் மாதிரிகளை நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். நம்ம அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும், அதை முதல்ல பார்த்துக்கணும். அப்படி ஒருவேளை ஈரப்பதமாக இருக்கும் பட்சத்தில்

0: நீங்க என்ன பண்ணலாம்னா, நிழல் பாங்கான இடத்துல இதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து டெஸ்ட்டுக்கு நம்ம அனுப்பலாம். அனுப்பும் போது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஷீட்ல வந்து அந்த மண் மாதிரியில வந்து உங்களுடைய பேரு, முகவரி, எந்த வயலினுடைய சர்வே எண், இதற்கு முன்னாடி என்ன பயிர் சாகுபடி பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் என்ன சாகுபடி பண்ண போறோங்கிற தெளிவாக நம்ம வந்து ஒரு பென்சிலால நம்ம எழுதி அனுப்பணும், சரிங்களா? அப்படி அனுப்பும் போகும்பொழுது அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன பயிர் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் என்ன பயிர் பண்ண போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன உரங்கள் தேவைங்கிறது அந்த வளம் மண் வள அட்டைன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மண் வள அட்டையில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு
1: இப்போ வந்து ஒரு மண் ஆய்வு எப்படி செய்யணும், இதுக்கு முன்னே என்ன பயிர் பண்ணோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு நமக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. அப்படியே
0: அந்த மண் வள அட்டையில வந்து என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கார்தன்மையா இருக்கா, அமிலத்தன்மையா இருக்கா, அதுக்கப்புறம் சத்து, முக்கியமா முதன்மை சத்துன்னு சொன்ன பாத்தீங்களா, தலைச்சத்து, மனைச்சத்து, சாம்பல் சத்து, இந்த மூன்று சத்துக்களும் எவ்வளவு அளவு இருக்கு அப்படிங்கறதையும் கொடுத்துருவாங்க. இரண்டாம் நிலை சத்துக்களும் கொடுப்பாங்க. நுண்ணூட்ட சத்துக்கள் மட்டும் ஒரு சில இது மட்டும் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு கந்தகம் இருக்கலாம், துத்தநாகம், போரான், இரும்பு, மக்னீசியம், தாம்பரம், இந்த ஆறுமே வந்து நம்ம மண் வள அட்டையில வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு, சரிங்களா? இதை பார்த்துட்டு விவசாயிகள் வந்து இந்த அளவு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இல்லையா, அதிகப்படியான உரங்களை பயன்படுத்துறதை தவிர்க்கணும் நம்ம முக்கியமா. அதுக்காக தான் இந்த மண் மாதிரி எடுக்க சொல்றதே.
1: சரிங்க சார். இப்போ நம்ம ஒரு மண் மாதிரி எடுத்து இந்த சோதனை செஞ்சோம் அப்படின்னா அதுல நமக்கு இவ்வளவு பயன்கள் இருக்கு.
0: கண்டிப்பாங்க.
1: அதை நம்ம வந்து கரெக்டா ஃபாலோவும் பண்ணணும்.
0: ஆமா, இதை ஃபாலோ பண்ணோம்னாவே நமக்கு வந்து மண் வளத்தை மட்டும் பாதுகாக்கிறது இல்லாம நம்மளுடைய செலவினங்களை குறைக்கலாம் நம்ம.
1: நிச்சயமா. என்ன நம்ம அடுத்து என்ன செய்ய போறோங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களும் அதுக்கான வழிமுறையும் கொடுத்துடுறாங்க.
0: ஆமா,
1: நிறைய நமக்கு வந்து இதுல மிச்சப்படும், செலவினமும் மிச்சப்படும், நேரம் எல்லாமே.
0: ஏன்னா விவசாயிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, அதிகப்படியா உரத்தை போடும் பொழுது அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் அந்த ஒரு தாட் இருக்கு. அதனாலதான் அதை அந்த மாதிரி திங்க் பண்ணாம நீங்கள் ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறையாவது இந்த இதை வந்து, எப்படி நம்ம வந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறமா ஒரு 60 வயசு 70 வயசு ஆனதுக்கப்புறமா ஒரு வருஷத்துக்கு பண்ணலினா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஹெல்த் செக்அப்புங்கிறத நம்ம பண்ணிக்கிறோம். ஏன், நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு முன்கூட்டியே நம்ம வந்து காத்துக்கிறோம். அது போன்றதான் இந்த மண்வள அட்டையும். மண்வள வேளாண்மையில் முக்கியமான பங்கு வந்து இந்த மண்வள அட்டை. மண்வள அட்டை எடுக்கிறதுக்கு இந்த மண் மாதிரிகள் எடுக்க அனுப்புறது ரொம்ப அவசியமா இருக்கும்.
1: சரிங்க சார். இப்போ நீங்க வந்து ஒரு பயிர் முடிஞ்ச பிறகு நம்ம இதை எடுக்க போறோம் அப்படின்னா, இப்போ எவ்வளவு நாள் கழிச்சு சார் நம்ம இன்னொரு மண் பரிசோதனை செய்யலாம் தேவைப்படும்?
0: இப்போ 2 வருடங்கள் நான் சொல்றேன், மினிமம் 2 வருடங்கள், 3 வருஷம் கூட எடுக்கலாம் நீங்க.
1: சரிங்க சார்.
0: ஆனா எடுக்கிறது நல்லது, 2 வருடங்கிறது வந்து கரெக்டான ஒரு ஆப்டிமமா இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து காலநிலை மாற்றங்கள், சீதோஷ்ணநிலை மாற்றங்கள்லாம் வருது. திடீர்னு அதிகப்படியான மழை பெய்யலாம், அதிகப்படியான வெயில், அதிகப்படியான மழையின் காரணமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? நம்மளுக்கு எல்லாமே வந்து சின்ன சின்ன ஏரியா, அதாவது வந்து 1 ஏக்கருக்கு கம்மியான நிலங்கள் கொண்ட விவசாயம் தான் நம்ம விவசாயிகள். அப்படி இருக்கும்போது அதிகப்படியான மழைகள், சம்பாலெலாம் பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான மழை இருக்கும், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து எல்லா பக்கமும் வந்து சமமாக இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் கரைச்சிட்டு கொண்டு போய் வெளியில் வேற இடத்துக்காக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து மண்ணையும் சரி, ஒரு மண் வந்து இங்கேருந்து அந்த பக்கமும் அடுத்த வயலுக்கு போகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க.
1: அப்போ இந்த 2 வருடம்ங்கிறது ஒரு சீரான கால இடைவெளி.
0: ஆமாங்க.
1: அந்த டைம்ல நம்ம இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம் அடுத்த பயிர் பண்ணுறதுக்கு.
0: கண்டிப்பாங்க.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.
2: மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்
3: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
2: எண்ணற்ற ஆஃபர்கள், ஏராளமான இலவசங்கள்
3: அழைக்கிறது.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: இன்றைக்கி உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மண் வளத்தை காப்போம் அப்படின்னு மண் சார்ந்து நம்மளுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கெல்லாம் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி அரவிந்த் அவங்க நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நிலையத்தில் அமர்ந்து நேயர்களுடைய கேள்விகளுக்கு மண் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஒரு நேரை சந்திக்கலாம் சார். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ,
1: மானாம்பேட்டை காளிதாஸ்.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: சார் வணக்கம் சார்.
2: ஐயா வணக்கம்
1: சார். இந்த மாமரம் எங்கள்கிட்ட இருக்கு சார்.
2: சரிங்க.
1: அது நல்லா ஓரளவுக்கு காய்க்குது.
2: சரிங்க.
1: அது ஒரு முக்கால் வச்சு பாகனா அப்படியே

0: அடி வெளியே போய் தழும்பு தழும்பா உழுந்து தானாகவே கொட்டிட்டு.
1: சரிங்க, அதுக்கு அது
0: வாழை
1: ஆ சொல்லுங்க
0: சார்.
1: தண்ணி அதிகமாக பாய்ச்சறீங்களா மரத்துக்கு?
0: தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் ஊற்றுவோம் சார்.
1: அதிகப்படியான நீர் அந்த மாதிரி பண்ணும்பொழுது கூட உங்களுக்கு வந்து அந்த மாம்பழங்கள் வந்து கொட்டுறதுக்கு அதிகப்படியான காரணங்களாக இருக்கலாம். இன்னொன்று அதிகப்படியான வெப்பம், அதுலேயும் உங்களுக்கு வந்து பூக்கள் மற்றும் காய்கள் பிஞ்சுகள்லாம் கொட்டுறதுக்கு அதிகமாக இருக்கும். சரியான இடைவெளியில் தண்ணி ஊற்றுங்க, சரியான இடைவெளியில் உரங்களை போடுங்க, கூடவே மக்கிய தொழு உரங்களை வந்து ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு அடிக்கு வந்து வட்ட வடிவில் பாத்தி அமைச்சு அதில் வந்து மக்கிய தொழு உரங்கள் மக்கிய தொழு உரங்கள் மற்றும் மண்புழு உரங்கள் வந்து அடிவாரமாக நீங்கள் கொடுங்க.
2: சரிங்க சார். இப்போ வந்து இந்த மண்ணினுடைய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அயன் இருக்கும், துத்தநாக இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும் அப்படி நிறைய சொன்னீங்க இல்லையா? இது இல்லாமல் நம்ம வெள்ளையிருந்து கொடுக்கக்கூடிய இந்த நுண் ஊட்டச்சத்துக்கள் இடுபொருட்கள் இப்போ சத்து குறைவாக
1: இருக்குது
2: அப்படின்னா நம்ம எதை பயன்படுத்தி?
1: இப்போ நம்ம விவசாயிகள் வந்து விவசாயம் செய்யும்போது மண் வளாட்டை வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் மண் வளாட்டை ஒரு விவசாயி வாங்கிட்டாரு, அதை வச்சுக்கிட்டு மண் மாதிரியினுடைய அடிப்படையில் நம்ம உரம் போட்டுட்ருக்காங்க விவசாயிகள். இருந்தாலும் ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மண் வள அட்டை இல்லாமல் உரம் போடுறதா இருந்துன்னா பிளாங்கெட் ரெக்கமெண்ட் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பரிந்துரை மற்றும் நம்ம பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை கல்லூரியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஒரு சில நெல்லுக்கு இவ்வளோ போடணும், அதாவது 150 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து இதை போடுங்கன்னு சொல்லி ஒரு பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் இருக்கு சொல்லுவோம், ஒரு தோராயமான அளவு. இந்த அளவை மட்டும் பயன்படுத்தலாம் விவசாயிகள். நீங்கள் மண் மாதிரி எடுக்காத பட்சத்தில் இந்த தோராயமான அளவை நம்ம பயன்படுத்தலாம். நுண்ணூட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லக்கூடியது ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ வீதம் நம்ம வந்து அடி உரமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த அடி உரத்தை பயன்படுத்தும் போது கடைசி உழவு, அதாவது நம்ம வந்து உழவு பண்ணும்போது கடைசி உழவு, ஒரு உழவு ரெண்டாவது உழவு பண்ணும்போது இந்த 5 கிலோ வந்து ஒரு 25 கிலோலேருந்து ஒரு 30 கிலோ எருவோட கலந்து நீங்கள் வந்து அடி உரமாக பயன்படுத்தலாம். எரு கிடைக்காத பட்சத்தில் மணலை நம்ம பயன்படுத்தலாங்க.
2: இதெல்லாமே நம்ம இடுபொருளாக பயன்படுத்தி கேட்குறது. இது
1: ஒரு மண்ணை வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் ரசாயனம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டுருக்கேன் நான். இதே இயற்கை வழியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இயற்கை சார்ந்தும் பண்ணலாம். எப்படின்னா உயிர் உரங்கள் நம்ம சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்து இலைத்தலைகளை வந்து நம்ம வந்து மக்க வச்சு நம்ம கொடுக்கலாம், அடி உரங்களாக கொடுக்கலாம். இப்போ நெல் சாகுபடி வந்து நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் வந்து ஒரு பிரதான பயிர்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட வந்து 90% விவசாயிகள் வந்து இந்த நெல் தான் வந்து பிரதான பயிராக பண்ணிட்டுருக்கோம், அது வந்து சம்பாவில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சம்பா சாகுபடியில் வந்து முக்கியமாக நீர் வரத்து கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் மழையும் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் விவசாயிகள் வந்து கொஞ்சம் தள்ளி தான் சாகுபடி வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து போர் வசதி இருந்து போரில் நல்லா தண்ணி இருக்கும் பட்சத்தில் அவங்க முதல் சாகுபடி செய்யறதுக்கு ஒரு மாதத்து ஒரு 45 நாட்களுக்கு முன்னதாகவே நம்ம தக்கப்பூண்டு சணப்பன்னு சொல்லக்கூடிய அந்த பசுந்தாள் உரங்களை அடி உரமாக நம்ம பயன்படுத்துகிறோம்.
2: ஆமாம்,
1: பசுந்தாள் உரங்கிறது வந்து ஒரு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை உட்கிரகித்து அதை மண்ணுக்கு கொடுக்கறது அது முக்கியமான வேலை. அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பலன் வந்து என்னன்னா தலைச்சத்தினுடைய ரசாயன அளவு வந்து நம்ம குறைக்கலாம், நம்ம 20% வரைக்கும் நம்ம குறைக்கலாங்க.
2: இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்,
1: ஊட்டச்சத்தை
2: வந்து இம்யூன் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு.
1: ஆமாம், அது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20 கிலோ சாதாரணமாக வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு 15 லிருந்து 20 கிலோ வந்து ஏகத்துக்கும் எப்படி வந்து நம்ம தொழு உரத்தை நம்ம வீசுகிறோமோ அது போன்று ஒரு உழவு போட்டோ அல்லது உழவு போட்டீங்கன்னா நல்லா முளைக்கும். உழவு போட்டு நீங்கள் வந்து விதையை விதைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 45 நாள்ங்கிறது கணக்கை எண்ண முடியாத பட்சத்தில் நம்ம வயலை பார்க்கும்போது நல்லா பூத்திருக்கும் சரிங்களா, பூக்கும் தருவாய் அல்லது ஒரு 50% பூத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உழவு ஓட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து மக்கி அது வந்து அந்த பயிர்களுக்கு இல்லாமல் அதுக்கடுத்த பயிர்களுக்கும் உங்களுக்கு சத்துக்களை வந்து கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். சரி, நம்ம தக்கப்பூண்டு சரப்பை கொளிஞ்சி இதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வரப்பு ஓரங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் சரிங்களா, புங்க மரம் இருக்கலாம் அல்லது வந்து வேப்ப மரம் இருக்கலாம், கொளிஞ்சி இருக்கலாம், சாரி நம்ம வேறு எந்த மரங்களாக இருந்தாலும் சரி அந்த மரங்கள் இருக்கக்கூடிய கிளைகள் சரிங்களா, ரொம்ப பெரிய பெரிய கட்டையாக இருக்காமல் சின்ன சின்ன கிளைகள் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையுமே வெட்டி நம்ம வந்து அந்த நெல் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடியே தொளி அடிப்போம் நம்ம சரிங்களா. தொளி அடிக்கும் பொழுது இதை வந்து அடியில் போட்டு நம்ம மக்க வச்சு ஒரு 5 லிருந்து 6 நாள் நம்ம விட்டுட்டோம்னாவே அது நல்லா புளிச்சு போய் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கரைஞ்சி மண்ணில் வந்து ஒரு பலமான மண்ணாக நமக்கு மாற்றலாங்க. இது எல்லாமே பண்ணனாலும் நம்ம இதெல்லாம் பண்ணுறனால நம்ம வந்து

0: இந்த ரசாயன உரங்களுடைய அளவு, முக்கியமாக வந்து தலைச்சத்துன்னு சொல்லக்கூடிய யூரியாவுடைய அளவு வந்து ஒரு 10% நம்ம வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க.
1: சரிங்க சார், இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பண்ணணும்.
0: ஆமாம்,
1: அப்படி பண்ணுறப்ப அந்த ரசாயன ஈடுபாடு வந்து கொஞ்சம்
0: குறையும். ஆமாம், ஏன்னா நாளுக்கு நாள் வந்து விவசாயிகள் நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மியான உரங்கள், உரங்கன்னா என்னமே தெரியாது அவங்களுக்கு, எல்லாமே வந்து நாட்டு உரங்கள் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இடையில பஞ்சம் அந்த சீசனில் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூரியாவை வந்து ராத்திரி நேரத்தில் போட்டு போயிட்டாங்க, அது நல்ல மகசூல் கொடுத்தனால அது காலப்போக்கில் என்னாச்சுன்னா வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணால் இந்த ரசாயன உரங்கள் போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து முழுசுமையாக நீங்கள் வந்து ரசாயன உரம் போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. போடும் போகும்பொழுது இந்த மண்வள அட்டையை வச்சு தான் நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தணும். கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இயற்கை சார்ந்த இடுபொருளையும் நீங்கள் பயன்படுத்தணும்.
1: சரிங்க சார், அடுத்து ஒரு நேரில் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம், சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலேருந்து பேசுகிறேம்மா.
1: சொல்லுங்க.
2: எனக்கு என்ன கேள்வினா, இந்த சாயில் டெஸ்ட் அப்படிங்கறத நம்ம பண்றோம்மா, அருமையா அழகா ஐயா சொன்னாரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணலான்னு. இந்த சாயில் டெஸ்ட்ல இந்த சாயிலுக்கு வந்து சத்து கம்மியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த சத்துக்களை வளப்படுத்துவதற்கு எந்த ஒரு உரமாக நம்ம போட்டாலும் அத எப்படி நம்ம மறுபடியும் இந்த சாயில் வந்து சத்து கொடுத்த சத்து ஏறி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா, அல்லது பயிர்கள் விளையறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா, இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா?
0: ரைட், இதுக்கு வந்து நீங்க வந்து போட்டாவே போதும், இதுல வந்து டெஸ்டிங்ல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா வந்து எல்லா உரங்களுமே வந்து டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம நாட்டுக்குள்ளே உள்ள வரும், அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். அந்த டெஸ்ட் பண்ணுற அளவு வந்து நம்ம குடிக்கக்கூடிய அளவை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினாவே உங்களுக்கு அந்த மண்ணில் வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது. அது கண்கூட பார்க்குறது வந்து உங்கள் விளைச்சல் தான், உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பயிரை பண்ணீங்களோ அந்த பயிரிலிருந்து இருக்கக்கூடிய விளைச்சல் வந்து அமோகமாக இருக்குங்கிறது உங்கள் கண்முனையே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, வெறும் ரசாயன உரங்களை மட்டுமே பயன்படுத்தாமல் கூடவே இயற்கை உரங்களான தொழு உரங்கள், தொழு உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5 டன் வந்து குறைஞ்சபட்சம் போடணும். தொழு உரங்கிறது வந்து நம்ம டெய்லியும் இருக்கக்கூடிய மாட்டு சாணத்தை வந்து ஒரு குப்பை குழியில் நம்ம போட்டு அதை மக்க வச்சு அதை தான் நீங்கள் வந்து அடி உரமாக நம்ம வந்து மண்ணுக்கு போடணும். ஒழிய பச்சை சாணத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்ம வயல்களுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து மண்புழு உரம், ஒரு ஏக்கருக்கு வந்து 2 டன் வரைக்கும் நம்ம வந்து மக்கிய தொழு உரமாக பயன்படுத்தலாம். செறிவூட்டப்பட்ட உரங்களாகவும் நிறைய வந்துருச்சு, நம்ம கூட பயன்படுத்தலாம். செறிவூட்ட உரங்கிறது வந்து நம்ம தேவைப்படக்கூடிய அந்த பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடிய மணிச்சத்தினுடைய அளவையும் இது ஒரு 300 கிலோ தொழு உரத்தையும் நல்லா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் கழித்து இதை எடுத்து நம்ம வயலுக்கு போடுவோம் போது தொழில் செறிவூட்டப்பட்ட உரமாக நம்ம பயன்படுத்தலாம். கூடவே உயிர் உரங்களை நம்ம வந்து தனியாக செறிவூட்டி நம்ம போடும்போது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, 3 சத்துமே கொடுக்கக்கூடிய அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ஜிங்க் வந்துருச்சு, ஜிங்க் இது போன்ற உயிரிகளையும் நம்ம வந்து ஒரு 40-50 கிலோ வந்து மக்கிய தொழுவரத்தோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து செறிவூட்டப்பட்ட உயிர் உரங்கள் நமக்கு கிடைக்கும். இதையும் நீங்கள் வந்து அடி உரமாக பயன்படுத்தும் போது மண் இன்னுமே உயிர்த்தன்மையோ நம்ம வந்து பாதுகாக்கலாங்க.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸின் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சுலமது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை.

0: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: வலை
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேல்நிக்குழி குடிக்கோடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மேல்நிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.

0: கெல் முள் கம்பி வாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் நன்மை நான் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் சுவலரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை இன்று மாலை 4:00 ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கோடாலி மாரியம்மன் கோவிலிலிருந்து நேரலையாக உலாவரும்.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை காலை 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி.
12: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
12: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
12: BPN கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
14: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: நாளை மாலை 5:15 பாரத் டைரியின் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் டைரி.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளி. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
16: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன் சொல் அமுது. நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் நாச்சார்கோவில், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ்.
17: வீட்டு உபயோக பொருட்கள்
18: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
19: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.

0: நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை புழவர் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: கரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருப்பது லஞ்ச் பிரேக். இன்னைக்கு லஞ்ச் பிரேக்கோட உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மண் வளத்தை காப்போம் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி அரவிந்த் அவங்க நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்காங்க. மண் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. சார், அடுத்ததாக வந்து ஒரு கேள்வி சார், இப்போ மண் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வளப்படுத்துறதுக்கு நுண்ணூட்ட சத்து, முதன்மை சத்து, தலைச்சத்து, இப்போ வந்து ரசாயனம் பயன்படுத்துகிறப்ப எப்படி அளவோடு பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார்.
3: சொல்லுங்க.
0: இப்போ மண்ணினுடைய அந்த தரம், இப்போ எதனால மண்ணினுடைய தரம் குறையுது அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார்.
3: தரம் ஏன் குறையுது அப்படின்னா வந்து முதல் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான ரசாயன உரங்களை வந்து மண்ணுக்கு வந்து கொடுக்கறது தான். சரிங்களா? இந்த மண்வள அட்டையின் மூலியமாகவே நம்ம வந்து முடிந்த அளவுக்கு நம்ம வந்து குறைச்சிடலாம். சரிங்களா? விவசாயிகள் வந்து மண்வள அட்டையினுடைய பரிந்துரை அடிப்படையில் இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தினாவே நம்ம வந்து மண்ணுடைய வளத்தை வந்து மேலும் மேலும் நம்ம நிலைநாட்டலாம். மேலும் அதில் என்ன பண்ணணும்னா, நம்ம இயற்கை இடுபொருள்களை வந்து அதிக அளவு பயன்படுத்தணும். ஒரு 60% 70% வந்து ரசாயன உரத்தை பயன்படுத்தணும்னா மீதி 30% வந்து இயற்கை இடுபொருள்களை நம்ம பயன்படுத்தணும். ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கால்நடைகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இயற்கை இடுபொருளுங்கிறது முக்கியமாக தொழு உரம் தான், அதில் தான் வந்து தொழு உரம் தான் நம்ம முதல் பங்களிப்பு மண்ணுக்கு. அதனால் விவசாயிகள் வந்து விவசாயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக கால்நடைகளோடு விவசாயம் செய்யணும். ஒரு 2 மாடு, ஒரு 2 ஆடு, ஒரு 2 கோழி, இது போன்ற அலையடு சப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். அந்த விவசாயத்தோடு சார்ந்து இந்த ஆடு மாடு கோழி இது போன்ற ஒருங்கிணைந்த பண்ணமாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மண்ணுக்கு வந்து இடக்கூடிய உரங்கள் வந்து செலவு வந்து நம்ம குறைக்கலாங்க. மேலும் உயிர் உரங்கள் நம்ம சொல்கிறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உயிரி உரங்கள், உயிர் உரங்கள் வந்து தலைச்சத்தை கொடுக்கக்கூடியது, மணிச்சத்தை கொடுக்கக்கூடிய, கரைச்சி கொடுக்கக்கூடியது, சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அசோஸ்பைரோ நம்ம சொல்லுவோம், பாஸ்போபாக்டீரியான்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து பொட்டாஸ் ஆல்பலைசிங் பாக்டீரியா, ஜிங்க் ஆல்பலைசிங் பாக்டீரியா, இது போன்ற நுண்ணுயிர்கள்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து திரவ வடிவத்துலேயும், இன்னொன்று வந்து திடமாகவும் நமக்கு கிடைக்கும், அதாவது கறி மூலியமாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த தூள் வடிவத்தில் இருக்க கறி மூலியமாக கொடுக்கக்கூடியது வந்து 3 விதமாக நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று வந்து விதை நிறுத்தி நம்ம சொல்லுவோம், விதையோடு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து விதை பண்ணுவோம். நம்ம விதை நாற்றங்கள் வந்து நம்ம பிடுங்கி நினச்சி நடுவோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக எளிமையான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடைசி அளவுக்கு முன்னாடி இந்த எருவோட கலந்து உயிர் உரங்களை நம்ம வந்து மேல் உரமாக நம்ம கொடுப்போம். நம்ம
0: சரிங்க சார், இப்போ சிலர் வந்து வீடுகளில் நம்ம இதுக்கு இப்போ வந்து நம்ம நிறைய வந்து கேஸ் அடுப்பு அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எரிவாயு. ஆனால் அதுக்கு முன்னே வந்து விறகடுப்புலாம் பயன்படுத்துகிறப்ப அந்த அடுப்பு சாம்பல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வயல்வெளியில் கொட்டுவாங்க. அதே போல் வீட்டில் வந்து கொல்லப்புறத்தில் செடி வச்சுருந்தாலும் இந்த சாம்பல் இதெல்லாம் வந்து தூவி விடுவாங்க. அதெல்லாம் எதனால சார் மண்ணில்?
3: நம்ம கரிமச்சத்துன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்களா, அந்த கரிமச்சத்துங்கிறது தான் இந்த சாம்பல். நம்ம இப்போ வந்து சார்கோல் நம்ம சொல்லுவோம், நம்ம பயோச்சார் நம்ம சொல்கிறோம். ஒரு எரிஞ்ச கறியை வந்து அதை வந்து நம்ம வயல்களுக்கு போடும் பொழுது மண்ணினுடைய கரிமத்தன்மை வந்து அதிகரிக்கும். எப்போ வந்து மண்ணினுடைய கரிமத்தன்மை அதிகரிக்குதோ அங்கே வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் நுண்ணுயிரிகளினுடைய பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும். கரிமச்சத்தை வந்து அதிகரிக்க மண்ணினுடைய நுண்ணுயிரிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சே போகும்,
0: பலமாக மாறும். சரிங்க சார், அடுத்து ஒரு நேரம் நம்ம சந்திக்கலாம் நிகழ்ச்சியில். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் கேமாச்சல் கடிப்பியாமா?
0: ஆ சொல்லுங்க
4: சார். வணக்கம் சார்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
4: சார், இப்போ நான் அற்படுத்து என்ன செஞ்சிருக்கேன், அற்படுத்து வைக்க போகிறேன் நினைச்சிட்டேன்.
3: சரிங்க.
4: அப்படியே வயலில் கரைச்சி விட்டேன் சார்.
3: சரிங்க.
4: வயலில் கரைச்சி விட்டு வாத்து வருதுல வெளியிலேருந்து.
3: ஆமாம்.
4: அதை விட்டு இப்போ மேய விட்டுருக்கேன் சார். அதுமாரி செய்யலாமா உடம்பு?
3: அது அது ரொம்ப நல்ல விஷயங்க. அது நல்ல இது அதாவது ஆடு கடை கட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வாத்து வந்து கடை கட்டுவாங்க, கோழியில் வந்து பெரிய பெரிய கோழியில் செம்மறி ஆடுகள் வந்து கடை கட்டுவாங்க. இந்த மாதிரி அடை கட்டுறதுனால நமக்கு வந்து 2 விதமான

கிடைக்கும். ஒன்று வந்து வயல் வந்திருக்கக்கூடிய அந்த இலைத்தலைகள் எல்லாமே வந்து அது சாப்பிட்டுக்கும். ரெண்டாவது அதனுடைய எச்சம் வந்து மண்ணுக்கு வந்து உரமாக பயன்படும் சரிங்களா. ஆனால் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எரிச்சிட்றோம். இப்போ நான் நெல் அறுவடை பண்ணுறோம், கட்டுற அளவுக்கு நம்ம மிஷின் வச்சு கட்டுறோம், ஒரு சில இடத்துல கட்ட முடியாத சூழ்நிலை அதை வந்து எரிக்க ஆரம்பிச்சிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல மட்டும் அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். மண்ணில் எந்த அளவுக்கு நுண்ணுயிரிகள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து சாகுபடியில் வந்து நம்ம வந்து ஜொலிக்க முடியும். என்ன ரீசன்னா, நம்ம போடக்கூடிய ரசாயன மரம் உரமாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி, இதை மாற்றி கொடுக்கறது எது அப்படின்னா நம்ம வந்து உயிரி நுண்ணுயிரிகள் தான் சரிங்களா. இந்த நுண்ணுயிரிகளினுடைய சாப்பிட்டு கிரைச்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு வந்து கொடுக்கற முக்கியமான பங்கு வந்து வகிக்கிறது வந்து இந்த நுண்ணுயிரிகள். நீங்கள் எரிக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து

0: பெண்களினுடைய சாப்பிட்டு கிரைச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு வந்து கொடுக்கற முக்கியமான பங்கு வந்து வகிக்கிறது வந்து இந்த நுண்ணுயிர்கள். நீங்கள் எரிக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து அந்த வைக்கோலையோ இலைத்தலைகளையோ நம்ம வந்து எரிக்கக்கூடாது. சரிங்க சார், அதை எரிக்காமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மக்க வைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து உரத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா இயற்கை உரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இயற்கை உரங்கள்ங்கிறது வெறும் மக்கிய தொழு உரமோ வெர்மி கம்போஸ்டோ மண்புழு உரமோ இலைத்தலைகளோ மட்டும் கிடையாது. இந்த இலைத்தலைகளை வந்து மக்க வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வயலுக்கு வந்து ஒரு உரமாக நம்ம இடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மூணு விதமான மக்க வைக்கும் தொழில்நுட்பங்கள். ஒன்று வந்து பூசா கேப்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அடித்தாள வந்து மக்க வைக்கக்கூடிய தொழில்நுட்பம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்லக்கூடியது. மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மக்கும் தொழில்நுட்பம். சரிங்களா, இந்த மூணுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம். இந்த மூணுமே வந்து இயற்கை மூலியமாக நுண்ணுயிரின் மூலியமாக எடுக்கக்கூடிய கலவை தான். இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து பயோமினரல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டன் குப்பை வந்து மக்க வைக்கணும் அப்படின்னா வந்து 2 கிலோ நமக்கு தேவைப்படும். 2 கிலோ வந்து ஒரு 20 லிட்டர் நீரில் கலந்து நம்ம லேயராக குப்பையில் வச்சுட்டு அதில் இந்த தண்ணீரை தெளிச்சிங்க அப்படின்னா ஒரு 45லேருந்து ஒரு 60 நாள் 70 நாளில் உங்களுக்கு என்ன ஆகுனா ஃபுல்லாகவே மக்கி இருக்கும். இந்த மக்கிய இலைத்தலைகளை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு உரமாக நம்ம பயன்படுத்தலாம். அதுபோன்று தான் இந்த வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்கிறது. அந்த வேஸ்ட் டீகம்போசர்லாம் பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் இந்த வேஸ்ட் டீகம்போசரையும் கொஞ்சோண்டு வெள்ளத்தையும் நீங்கள் கலந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புளிச்ச மாதிரியாயிரும். எப்படி நம்ம மாவு தயிர்லாம் புளிக்குதோ அதுபோன்று இந்த அந்த 200 லிட்டர் தண்ணியுமே நல்லா புளித்து மேலே வந்து நொதிச்சு போயிருக்கும். இந்த நீரை வந்து ஒரு டன் குப்பை இருந்துச்சுன்னா அதை வந்து மக்க வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரிங்க சார், ஒவ்வொரு தடவையும் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம வெளியிலேருந்து வாங்கணும் அப்படின்னா தேவையில்லை. நம்ம அந்த 200 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நாள் கழித்து இந்த 1 லிட்டர் மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். ஒரு 199 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க, இந்த 1 லிட்டர் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அந்த 199 லிட்டரில் வந்து பெருக்க முடியும். சரிங்களா, அதனால் நம்ம புதுப்பிச்சுட்டே நம்ம போகலாம். உரமோடு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுபோன்று இந்த வேஸ்ட் டீகம்போசன் சொல்லக்கூடிய இந்த மக்க வைக்கும் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தலாங்க நம்ம விவசாயிகள்.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.

0: லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நம்ம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு உழவை போற்றுவோம்ல மண் வளத்தை காப்போம். காரைக்கால் மாத்தூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் வி அரவிந்த் அவங்க நம்மளுடைய நேரடி நிகழ்ச்சியில் இருக்காங்க. சார், இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து மண் வளத்தை பாதுகாக்கிறது அது சார்ந்து நிறைய சொல்லியிருக்கீங்க, ஊட்டச்சத்து தலைச்சத்து அந்த மாதிரி. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதை வச்சு நம்ம மண் வளத்தை எப்படி மேம்படுத்தலாம், இன்னும் இதில் எதுவும் செய்யணுமா சார்?
1: இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி முதல் விஷயம் வந்து மண் வளத்தை எடுத்துக்கிட்டீங்க. ரெண்டாவது வந்து இயற்கை இடுபொருளான நம்ம இலைத்தலைகளை நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் வந்து மக்கிய குப்பைகள் நம்ம போடுறோம், இதெல்லாம் போடுறோம். இயற்கை இடுபொருள்னு ஒன்று இருக்குது, அதாவது வந்து அதிகப்படியான பூச்சி மருந்துகளை பயன்படுத்துறது, அதிகப்படியான நோய் மருந்துகளை பயன்படுத்துறது, இது மூலியமாகவும் மண் வளத்தை வந்து நம்ம வந்து கெடுத்துட்ருக்கோம். அதுக்கு இயற்கை இடுபொருளான பஞ்சகாவியா மீனமிலம் இப்போலாம் விவசாயிகள் வந்து நிறைய பேர் அவங்கவுங்க வயல்லேயே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போன்ற இடுபொருளை நம்ம தயாரித்து பயன்படுத்தினாவே நமக்கு வந்து மண் வளத்தை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். இந்த மீனமிலம் பஞ்சகாவியெல்லாம் சொல்லும்போது வந்து மீனமிலம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 ml இருந்தால் போதும். எப்படி தயாரிக்கிறதுன்னா, இப்போ எவ்வளோ கிலோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கிலோ வெள்ளத்தை நீங்கள் போட்டு ஒரு 45 நாள் வந்து மூடி வச்சுருந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து மீனில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து மேலாப்பில் வரும், அதை எடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். நம்ம பஞ்சகாவியம் அங்கேருந்து 5 விதமான பொருட்கள் மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடியது எல்லாத்தையும் வச்சு நம்ம பஞ்சகாவியம் செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து 1 லிட்டருக்கு 30 ml நம்ம பயன்படுத்தும் பொழுது நோய் மற்றும் பூச்சிகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தலைச்சத்தையும் நம்ம வந்து இது கொடுக்கும். இது போன்று இந்த ஜீவாமிரதம், கனஜீவாமிரதம், 5 இலை கரைசல், இது போன்ற இடுபொருள் பூச்சி விரட்டியாக இருந்தாலும் சரி நோய் விரட்டியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இயற்கை இடுபொருள் மூலிமா நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து அந்த மண் வளத்தை வந்து மேம்படுத்தி ரசாயன உரங்களுடைய பயன்பாட்டை குறைச்சி நம்மளுடைய செலவையும் குறைச்சி நம்ம வருமானத்தையும் இரட்டு பார்க்கலாம்.
0: சரிங்க சார், இப்போ வந்து அந்த மண் வள பரிசோதனை செய்கிறது எந்த அளவு நல்லது, அந்த மண் வள அட்டையில் வந்து நமக்கு குறித்து தந்துடுறாங்க எல்லாமே, இதுக்கு முன்னே என்ன பயிர் பண்ணியிருக்கோம், அடுத்து பயிர் பண்ணோன்னா என்னென்ன சத்து அப்படின்னு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. மண் வளத்தை மேம்படுத்துறது, மண் கெடாமல் எப்படி பாதுகாக்கிறது, அதனுடைய ஊட்டச்சத்து, பயிர் பண்ணுறப்ப நம்ம எப்படி பண்ணணும், இப்போ கரிம வளத்துக்கு என்னென்ன சேர்க்கணும், நம்மளே வந்து வீட்டில் வந்து அந்த நுண்ணூட்டச்சத்தை எப்படி தயார் பண்ணுறது, புதுசாக நம்ம எடுக்க வேணாம், இருக்கிறதே வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் அதிலேயே பிரித்து பயன்படுத்திக்கலாம், அப்படி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நேயர்களே, இன்றைய உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மண் வளத்தை காப்போம் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி அரவிந்த் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியினை கேட்டோம். நிறைவு பெறுகிறது உழவை போற்றுவோம். நேர்களை, காரைக்கால் எஃப்எம் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் இன்றைய நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கோடாலி மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து நேரலையாக

0: உலாவரும். இன்று மாலை 5:15 அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது காரைக்கால் அருள்மிகு பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோவில். இன்று மாலை 6:20 இன்சொல்லமது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சென்னை ICF 6 சென்டிமீட்டர், அயப்பாக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர் அண்ணாநகர் மேற்கு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மூரார்பாளையம் பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர் சென்னை கொரட்டூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஐஸ் ஹவுஸ் அறந்தாங்கி செம்பரம்பாக்கம் காரையூர் அமைந்தகரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் பூவிருந்தவல்லி வில்லிவாக்கம் தாமிரப்பாக்கம் கும்மிடிப்பூண்டி பெரம்பூர் திருவேற்காடு சென்னை திருநின்றவூர் ஆலந்தூர் மணப்பாறை மீனம்பாக்கம் கள்ளக்குறிச்சி சென்னை காவல்துறை இயக்குனர் அலுவலகம் மடிப்பாக்கம் சத்தியமங்கலம் ரிஷிவந்தியம் நெற்குன்றம் அம்பத்தூர் லப்பைக்குடிக்காடி கொளப்பாக்கம் சென்னை பேசின் பாலம் தொழுதூர் மாதவரம் கள்ளக்குறிச்சி செய்யாறு பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அகரம் சீகூர் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் எறையூர் வேப்பந்தட்டை திருவாடானை கொடிவேரி ஈஞ்சம்பாக்கம் மதுராந்தகம் மணிமுத்தாரணை வெட்டிக்காடு கவுந்தப்பாடி வடசரபாக்கம் திருமன்னூர் கொடநாடு கொளத்தூர் ஷாலிகிராமம் மடிப்பாக்கம் புழல் நகுடி குன்றத்தூர் ஒக்கியம் துறைப்பாக்கம் மேடவாக்கம் வடபழனி கோவில்பட்டி முகலிவாக்கம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் சிவகங்கை கீழ்ப்பாடி குடுமியான்மலை அம்பத்தூர் ஆனைமடுவு அணை அடையாறு பள்ளிக்கரணை ஸ்ரீபெரும்புதூர் புதுவேட்டக்குடி கீழச்செருவாய் கண்ணகி நகர் பெருங்குடி உதகமண்டலம் உத்தரமேரூர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வட்டானம் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம் தீர்த்தாண்டநத்தம் செய்யூர் சென்னை MGR நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை கடலூர் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர் ஈரோடு திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர் விமான நிலையம் நீலகிரி தருமபுரி கன்னியாகுமரி மதுரை சேலம் திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். இன்று கடலூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை விருதுநகர் சிவகங்கை நாமக்கல் விழுப்புரம் செங்கல்பட்டு கரூர் கள்ளக்குறிச்சி திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி

ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென்கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு மாறுதல் இல்லாமல் சற்றே அதிகள வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 26.1 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: பண்பலின் ஒரு புளிமூஞ்சோடு இணைந்த நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது கேள்விகள் நம்ம நேயர்கள்கிட்ட பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு கேட்டுட்ருக்கோம். நேயர்களும் அவங்களுடைய பதில ரொம்ப அழகாக காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. இன்றைக்கி என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக சினிமா பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த வகை சினிமாவாக இருந்தாலும் சரி, அது ஒன்றி போய் பார்த்தா கூட அந்த பிரேக் டைமில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். சில பேருக்கு வந்து காரமாக சாப்பிட்றது, சில பேர் வந்து சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இல்லை படம் பார்த்துட்டு இருக்கும்போதே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நான் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா, உங்களுடைய மூவி டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதை எடுத்துப்பீங்க? ஐஸ்கிரீம் எடுத்துப்பீங்களா இல்லை பாப்கார்ன் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் உங்களுடைய பதில் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் அல்லது பாப்கார்ன் எதை உங்களோட மூவி டைமில் எடுத்துப்பீங்க? நேர்கள் எழுதியிருப்பது லைக், ஷேர், கமெண்ட் நிகழ்ச்சியோடு.

காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, ஐஸ்கிரீமும் சாப்பிடுவேன் பாப்கார்னும் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் ஆரம்பத்தில் பாப்கார்ன் இடைவேளை அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். இடைவேளையில் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவனகிரி சுமதி பாபு. கொள்ளிடம் கருணாநிதி, நான் பிஸ்கட் தான் மேடம் சாப்பிடுவேன் சுகர் இருக்கிற காரணத்தினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து பாப்கார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிமடம் சரவணன் அவங்களும் பாப்கார்ன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் முள்ளக்காடுலேருந்து பாபு அவங்களும் பாப்கார்ன்.

0: சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை இறைவிதி நிகர் அஞ்சு ரவிச்சந்திரன், தியேட்டரில் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் மேடம், பாப்கார்ன்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவேன், சினிமா விட்டு வரும்பொழுது பசங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடி மேடம், கார்த்திகேயன் ஸ்நாக்ஸ் தான் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், காரம் சாப்பிடுவேன் டீ சூடாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லியம் ரவி, இடைவேளை முதல் படம் முடியும் வரை ஒவ்வொன்றாக தின்று ரசித்து படம் பார்ப்பேன், அதுக்கு பாப்கார்ன் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், என் மூவி டைம் ஐஸ்கிரீமோடு தான் மேடம், அதுவும் குச்சி ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பிடிக்காதுன்னு ஒரே வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அப்புறம் என்னோடய சாய்ஸ் டீ மட்டும்தான் மேடம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல்,
1: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்
2: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்,
1: உயர்தர பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்
2: சீர்வரிசை பொருட்கள் மொபைல்கள்
1: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
2: மல்லிகாவிற்கு வாருங்கள்,
1: ஆஃபரில் பயன்பெறுங்கள்.
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
0: நேயர்கள் நினைவிற்கு பண்பலையை 100.3, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் துளிவரும் பாட்டு.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் முங்கல் கடையின் இன்சல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கோடாளி மாரியம்மன் கோயில் வாசலில் இருந்து நேர்களோடு நேரலையாக ஒளிபரப்பாகும். இன்று மாலை 4 மணிக்கு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலையின் உறுப்பிலை மூன்றின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, உங்களுடைய மூவி டைம் ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் அல்லது பாப்கார்ன். நேயர்கள் சொல்லியிருக்காங்க, பவித்ரமாணிக்கம் ரகுபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுமார் 25 வருடங்களுக்கு 38 படம் பார்க்கும்போது ஐஸ்கிரீமும் சுவைப்பதுண்டு, பாப்கார்னும் குறிப்பதுண்டு, இப்போல்லாம் தியேட்டர் பக்கமே போகிறதே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல்ஹம் இது ராஜா, அவங்களும் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருக்காங்க. தியேட்டருக்கு சென்று படம் பார்ப்பது என்பது எங்கள் காலத்தில் ஒரு தனி மகிழ்ச்சி. அதிலும் திருவாரூரில் உள்ள ஒரு தியேட்டரில் கிடைக்கும் ஐஸ்கிரீம் மிகவும் சுவையாக இருக்கும். உண்மையை சொன்னால் சில நேரங்களில் படம் பார்ப்பதை விட அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்காகவே தியேட்டருக்கு சென்ற நாட்களும் உண்டு. இன்றைய காலத்தில் எவ்வளோ வசதி வந்துட்டாலும் அந்த நாட்களுடைய சுவை, ஐஸ்கிரீமின் ருசி சுவை, தியேட்டரோட அனுபவம் எதுவுமே மறக்க முடியாது. இவங்க வந்து ஐஸ்கிரீம் பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காங்க, எங்கள் இளமைக்கான நினைவுகளின் இனிமையான சுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட மூவி டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னால் காரம் அப்படின்னு நம்ம சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. திருமலசானம் வீரசுந்தரி, அப்புறம் ஆண்டிமடம் சுதீஷ், சுபிதா, பாப்கார்ன் சொல்லியிருக்காங்க, மணக்குடி ராஜேந்திரன் பாப்கார்ன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையில் பாப்கார்னோட டிவி இது தியேட்டரில் படம் பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கும்போது பாப்கார்ன், படம் முடிஞ்ச உடனே ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, அப்புறம் ஐஸ்கிரீம் எப்போதாவது பாப்கார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன்,

ஐஸ்கிரீம் மற்றும் பாப்கார்ன் ரெண்டுமே சாப்பிடுவேன், யாருக்கு தான் பிடிக்காது ரெண்டும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்யா. அவங்க என்ன ஊருன்னு சொல்லல, சத்யா ஐடியிலேருந்து தான் வந்திருக்கு. கும்பகோணம் குமரன் வந்து பொதுவாக ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கதிரிப்புலம் பாக்கியராஜ் ஐஸ்கிரீம் இல்லைன்னா டீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கொள்ளிக்காடு ஆகாஷ் நிவாஷ், மூவி டைம் அப்படின்னாலே பாப்கார்ன் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து. நம்ம கொடுக்காத ஒரு ஆப்ஷனில் சொல்கிறது நம்ம நேர்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். பாப்கார்ன் தான் எனது மூவி டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கே வி எஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி.

0: பண்பலையிலான நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
2: தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
0: உங்களுடைய மூவி டைம் ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் அல்லது பாப்கார்ன். காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் ரெண்டு தீமையும் சுவைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவி டைம் மட்டும் இல்லை, எந்த டைம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்கார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து. அப்புறம் திட்டச்சேரி வைஜூர் ரஹ்மான் பாப்கார்ன் சொல்லியிருக்காங்க. கண்ணார்பாளையம் சுரேஷ் பாப்கார்ன் மற்றும் பஃப்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமேஸ்வரம் செல்வி. திருப்பூண்டி சுந்தரி பாஸ் கரன் ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபிக் பாப்கார்ன் பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாப்கார்ன் சொல்லியிருக்காங்க குத்தாலம் சிவசுப்ரமணியன். நன்னிலம் சுப்பிரமணியன் ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு அப்புறம் பாப்கார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லான் சாவடி சந்தியா பாப்கார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி எல்எல்சி. நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கோடாலி மாரியம்மன் கோயில் வாசலில் இருந்து நேர்களோடு நேர்லையாக பங்கேற்க செல்லுங்கள். நேர்களே, கோடாலி மாரியம்மன் கோவில் வாசல் அருகில்

0: நேர்களே, பண்பலை 100.3 நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானம் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்
2: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
1: எண்ணற்ற ஆஃபர்கள், ஏராளமான இலவசங்கள்
2: அழைக்கிறது.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை 100.3 நாளை காலை 6:35 கரைகள் ஓஎன்ஜிசி காவேரி அசட் கரைகள் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
0: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது.

0: தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். உங்களுடைய மூவி டைம் ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீமா இல்லை பாப்கார்னா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் பாப்கார்ன் சொல்லியிருக்காங்க, ரெண்டுமேன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க, சில பேர் காரம் டீ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்கிறதுன்னா படம் முடிகிற வரைக்கும் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம பாப்கார்ன் தான் வாங்கி சாப்பிடணும் மேடம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்கார்ன், சமோசா, டீ இதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோப்ரி சோமசுந்தரம். அப்புறம் பாப்கார்ன் அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா இருட்லேயும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளக்கப்பாடி செந்தில் முருகன், திருபுவனம் ரவி, லக்ஷ்மி, சினிமா பக்கம் போகிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மூவி பார்க்கணுன்னா பாப்கார்ன் தான் மேடம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், நச்சுப்பிள்ளை நிறைவியிலேருந்து அவங்க என்ன சொல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் பாப்கார்ன் சொல்லியிருக்காங்க. திருக்கொள்ளிக்காடா அருண் இலக்கியா ஐஸ்கிரீம் சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி நிஷான் ஹலீம் காரம் டீ சூடா வடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பாக்யராஜ் பாப்கார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீரவநல்லூர் கருணாநிதி ஐஸ்கிரீம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாப்கார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு, மன்னார்குடி சசிகலா, தியாகராஜன் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்சது பாப்கார்ன் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன்

0: பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களின் மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டெய்ரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 4:30 நண்பேண்டா இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ். உங்களுடைய மூவி டைம் ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீமா அல்லது பாப்கார்னா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுடைய விருப்பத்தை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா பாப்கார்னும் சாப்பிடுவேன் ஐஸ்கிரீமும் இடைவேளையில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை எனக்கு பிடிச்சது பாப்கார்ன் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீ கார வகைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா கோவில் ரவி. இப்பெல்லாம் சினிமாவுக்கு ரொம்ப போகிறதில்ல மேடம். நான் என்னுடைய இளமை காலத்தில் படம் பார்க்க செல்லும்போது அதிகமாக வாங்கி சாப்பிட்டது நிலக்கடலை மிட்டாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலங்கை மாநாட்டோதுரை. மூவி பார்க்கும்போது பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க கொத்தமங்கலம் கதிரேசன். அதம்பார் கலைச்செல்வி படம் பார்த்துட்டே பாப்கார்ன் சாப்பிடுவேன் படம் முடிந்து வரும்போது ஐஸ்கிரீமையும் விடுறதில்ல மேம் அதையும் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவருகல் சுமிதா ஐஸ்கிரீம் பாப்கார்ன் ரெண்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவாரூர் கோடூர் இளவரசி வீட்லேருந்து பாப்கார்ன் கிளாஸ்கில் டீ இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன் மேடம் அங்கே போய் வாங்குறது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் தான் சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய மூவி டைம் ஸ்நாக்ஸ் வந்து பாப்கார்ன் சிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையாறில் தான் பாப்கார்ன் அதே மாதிரி சுட சுட வெங்காய சமோசாவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவி ராஜவேல் பாப்கார்ன் வாங்கி நண்பர்கள் அனைவரும் பகிர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கோடாலி மாரியம்மன் கோயில் வாசலில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும்.
6: சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே

உங்களுடைய மூவி டைம் ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீமா பாப்கார்னான்னு கேட்டிருந்தோம். மூவி டைமில் தண்ணி மட்டும்தான், ஸ்நாக்ஸே கிடையாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படம் பார்ப்பாங்க போல். ரமேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்ன ஊருன்னு சொல்லலை. அப்புறம் வள்ளூர் பண்டாரபாடி ஸ்ரீகிருஷ்ணா எல்லாமே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனது ஃபேவரட் ஐஸ்கிரீம் தான் அப்படின்னு நாகூர் யூசுப் மாலும் சொல்லியிருக்காங்க.

கிட்டத்தட்ட 74 நேயர்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. 42 பேர் அதில் லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க 74 பேர். பாப்கார்ன் அதிகமான நேயர்கள் வந்து பாப்கார்ன் விரும்பி சாப்பிட்டதா சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி டீ சமோசா சொல்லியிருக்காங்க, காரம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மூவி டைம் அப்படின்னு சொன்னாலே என்ன தான் விறுவிறுப்பாலும் சுறுசுறுப்பாகவும் திகிலாகவும் அந்த பரபரப்பாக நம்ம பார்த்துட்டு இருந்தால் கூட அந்த ஏதாவது ஒரு குறிக்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே தனிதாங்க.

0: அன்பளையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கரைகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கரைகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3, நேரம் 4 மணி.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
3: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
2: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
3: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
6: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
2: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
6: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
2: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
6: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
2: ஆஃபரில் பயன்பெறுங்கள்.
6: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
7: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஊரோடு நமது பண்பலையின் உறவு, ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கோடாளி மாரியம்மன் கோயில் வாசலில் இருந்து நேயர்களோடு நேரலையாக. நிகழ்ச்சிக்காக நேயர்களோடு பண்பலையோடு இணைகிறார் அறிவிப்பாளர் MM கலியபெருமாள் அவர்கள். வணக்கம் கலியபெருமாள் சார்.
8: வணக்கம் சீதலா தேவி, உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் இதமான மாலை வணக்கத்தை சொல்லிக்கலாம். மற்றும் ஒரு இணைய தருணத்துலதான் நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக. இப்ப நீங்க சொன்னது போலவே அந்த அரியலூர் மாவட்டம் கோடாளி அப்படின்ற ஒரு அழகிய ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னா நிச்சயமா எல்லாருக்குமே தெரிஞ்சது, அருகில வந்து கோடாளி கருப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க கூட நம்மளுடைய தமிழ்நாடுடைய இந்திய அரசனுடைய வேளாண்மை கிரீட் வேளாண் நிறுவனம் கூட இருக்கு. நிறைய விவசாய நேயர்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஊர். அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான் இந்த கோடாளி அப்படின்னு ஒரு ஊர். அணக்கரையில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. லெப்ட் சைட்ல பிரிஞ்சோம் அப்படின்னா கோடாளி கருப்பூர், ரைட் சைட்ல பிரிஞ்சோம் அப்படின்னா இது வந்து கோடாளி அப்படின்ற ஒரு ஊர். இந்த ஊர் பெயர் காரணமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நம்ம வந்தபோது கேட்டப்ப கூட யாருக்குமே தெரியல, இந்த ஊருடைய பெயர் காரணம் தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம மரம் வெட்டுவதற்கோ இதுக்கோ பயன்படுத்துவோம் கோடாளி அப்படி, அது காரணமா என்னன்னு கூட தெரியல. நான் எப்படி வந்தது ஆனா வரலாற்று சிறப்பு மிக்க பேரா தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஊர் பெரியவர்கள் சொன்ன ஞாபகம் எனக்கு ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி வந்தப்ப சொன்ன ஞாபகம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஜெயங்கோடத்திலிருந்து 13 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய இந்த ஊர் தான் இந்த கோடாளி கிராமம். அணக்கரை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல தண்ணி தேக்கி வைத்து அனுப்பக்கூடிய அந்த கொள்ளிடம் மாற்று இடையில இருக்கக்கூடிய அந்த பாலம் இருக்கக்கூடிய ஊர் தான் அந்த அணக்கரை. எல்லாருக்குமே தெரியும் அந்த பக்கம் ஒரு அந்த அணக்கரையிலிருந்து கிழக்கு பக்கமா கால் வச்சோம் அப்படின்னா கடலூர் மாவட்டம். அப்படியே அணக்கரையில இருக்கு கால் இருந்து நின்றுட்டு இருந்தோம்னா அது தஞ்சாவூர் மாவட்டம். ஒரு 2-3 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு அரியலூர் மாவட்டம். 3 மாவட்டங்களுக்கு பிரியக்கூடிய எல்லையில இருக்கக்கூடிய கிராமங்கள்ல ஒரு கிராமம் தான் இந்த கோடாளி அப்படின்ற ஊர். அந்த ஊர்ல

0: நிறைய நேர்கள் இருக்கிறாங்க. இந்த மாரியம்மன் கோயில் வாசல்ல தான் இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கம் நிறைய நேர்களை நம்ம சந்திக்கலாம். முக்கியமா இந்த கோடாலி அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரதான ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கு. ஒரு பெரிய கிராமம் தான் அந்த கிராமத்து வாசல்ல தான், அந்த கிராமத்துடைய கோயில் வாசல்ல தான், மாரியம்மன் கோயில் வாசல்ல தான் இருக்கிறோம். அந்த கோயிலுடைய அர்ச்சகர் நினைக்கிறவங்க சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
1: என் பேரு ஐயாதுரை.
0: ஐயாதுரை சொல்லுங்க. ஐயாதுரையா அர்ச்சகரா இருக்கீங்களா அந்த கோயில்?
1: அர்ச்சகரா இருக்கிறோம்.
0: இந்த கோயிலை பத்தி சொல்லுங்களேன்.
2: கோயில் வந்து ரெண்டு மூணு ஊருக்கு வந்து ஒரே கோயில் தான் மாரியம்மன் கோயில்.
0: என்னென்ன ஊருக்கு?
2: கோடாலி, கண்டியமல்ல, கீரவடிகாடு, இந்த மூணு ஊருக்கும் ஒரே கோயில் தான். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், எல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஊர் மக்களும் நல்லா நல்லதாங்க. வருஷம் வருஷம்லாம் திருவிழாலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம்.
0: எந்த மாசம் வந்து இந்த மாரியம்மன் கோயிலுக்கு திருவிழா நடக்கும்? ஆடியிலயா சித்திரையிலயா?
2: சித்திரை மாசம் ஒரு 15 நாள் திருவிழா அது.
0: என்ன மாதிரியான திருவிழா அது?
2: சாமி பொறுப்பாடு, காளி பொறுப்பாடு, ரெண்டு மூணு கோயிலும் ஒரே இடத்துல இருக்குது. காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், விநாயகர் கோயில்லாம். அதனால மொத்தத்துல எல்லா கோயிலும் சேர்ந்து ஒரு 15 நாள் திருசா வச்சிருக்கோம். தீமிரி, பாடு, பால் கொண்டாடுறது, அணக்கர ஆத்துல இருந்து பால் கொண்டாடு போயிருப்போம்.
0: அணக்கர ஆத்துல இருந்து கொண்டு வரும் ஆத்துல இருந்து
2: கொள்ளிடம் ஆத்துல இருந்து பால் குடம் வரும். 14 தெரியுது, ரொம்ப இதா இருக்கும், பிரமாதமா இருக்கும்,
0: பிரமாதமா இருக்கும். ஆஹா, கண்டி வாய்ப்பு இருந்தா நாங்களும் வரோம். உங்க ஊர் திருவிழா எப்படி இருக்கு? ஏன்னா கிராமத்து திருவிழா அப்படின்னாலே மறக்க முடியாது. முக்கியமா வந்து எல்லாம் நீங்க சினிமா முகத்துல டிவி முகத்துல எல்லாருமே இருந்தாலும் கூட கிராமப்புறங்கள்ல அந்த திருவிழா நாட்கள்ல பாத்தீங்கன்னா நாடகங்கள் எல்லாம் வைப்பாங்க. நீங்க ஒரு சில ஊர்கள்ல வந்து ஆர்கெஸ்ட்ரா ஆடலும் பாடலும் மாறினா கூட இன்னும் கிராமப்புறங்கள்ல அது மாறாமதான் இருக்கு. நாடகங்கள்லாம் வைப்பது உண்டாங்க.
2: நாடகம் வச்சுட்டுதான் இருக்கிறோம். இந்த மாதிரி அர்ச்சந்திர நாடகம், ராம நாடகம், அந்த மாதிரி இது வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 2 வருஷமா வேற வேற வச்சுட்டு இருக்கிறாங்க.
0: வேற இளைஞர்கள் ஆடல் மாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும் அப்படின்னு வந்து படத்துல சூரிய சொல்லுவார் இல்ல, சூரியன் சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி
2: வச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி காலத்துக்கு அந்த மாதிரி மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம்.
0: ஒரு வருஷம் நம்ம இப்படி வச்சா ஒரு வருஷம் நம்ம அப்படி வைக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய அந்த புராதன நாடகங்கள்லாம் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஓகே ஓகே. அரிச்சந்திர மயா அது ஃபுல்லா நடத்த முடியாதுன்னா அரிச்சந்திர மயான காண்டம்னு கடைசி நேரத்துல
2: ஒரு 3 நாள் நாடகமா வச்சு இது பண்ணிருவோம்.
0: சரிங்க, மகிழ்ச்சி. கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா உங்க ஊர் திருவிழாவுக்கும் வருவோம்.
2: வாங்க
0: சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன பேர் சொன்னீங்க? ஐயா.
2: ஐயாதுரை.
0: ஐயாதுரை
2: அர்ச்சகர்.
0: அர்ச்சகரா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து ஒருத்தர் இருக்காரு ரேடியோ கையில வந்து பட்டன் போன் வர டச் போன் வச்சுனாதான் நியூஸ் ஆன் ஏர்ல வந்து நம்ம காரைக்கால் எஃப்எம் கேட்க முடியும்னு இல்லைங்க. எங்களுக்கு சூப்பராவே என்ன வெறும் அதை டவரும் இல்ல இல்ல ஹெட்போனும் அவர் சொல்லல, டக்குன்னு டச் பண்றாரு எஃப்எம் ஓடிட்டு இருக்கு சின்ன கீபேட் செல்ல. சந்தோஷம் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க இருந்து காரைக்கால் கிட்டத்தட்ட ஒரு 70-72 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அவ்வளவு தூரத்துல இருந்து வெறும் டச் போன்ல, இப்ப காரைக்கால இருந்து டச் போன்ல அது கீபேட் செல் ஆன் பண்ணா டவர் பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு தூரத்துலயும் இந்த கீபேட் செல் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். மகிஷிங்க, உங்க பேரு?
3: என் பேர் அசோகங்க.
0: அசோகன்.
3: அசோகன்
0: நடிகர் அசோகன் ஒருத்தர் இருந்தா தெரியுமா?
3: அப்படின்னு எங்க அம்மா வச்சு பேரு.
0: அவர் பேர் அவங்க வச்சிருக்காங்களே அந்த நடிகர் தெரியுமா உங்களுக்கு?
3: எப்படி
0: ஆக்ஷன் எப்படி நடிப்பாரு அவரு?
3: நல்லா இருக்கும்,
0: ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அவர் படம் பார்த்து ஞாபகம் இருக்கட்ட. வாங்க, பஸ் போறவங்க எல்லாம் நம்ம மேல ஏத்துட்டு போறாரு.
3: கண்டிப்பா வர மாட்டாங்க.
0: ஓகே, என்ன பண்றீங்க ஐயா?
3: விவசாயம்.
0: விவசாயம் விவசாயம் தான் கிடையாது,
3: புதிய விவசாயம் தான், சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே, இப்ப இந்த அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து வானம் பார்த்த பூமி தான்
3: இயல்பாக அமைஞ்சு போச்சு கோடையில கஷ்டமா போடும்.
0: என்ன மாதிரியான விவசாயம் என்ன இந்த ஊர்ல என்ன மாதிரியான விவசாயம் எல்லாம் பண்ணுங்க?
3: பெரும்பாலும் காய்கறி தோட்டம்.
0: காய்கறி?
3: காய்கறி தான். கத்திரி வெண்டா கொத்தரை பாவை போடலாம் மாதிரி.
0: கிசான் வாணி நிகழ்ச்சி எல்லாம் 7:30 போகுது இல்லையா, அதெல்லாம் கண்டுக்கிட்டு இருக்கீங்களா?
3: கண்டிப்பா எல்லாரும் எல்லாருமே கேட்போம், இரவு பூரா கேட்டுக்கிட்டே இருப்போம். பிரபலமே தான்.
0: இப்ப வந்து காய்கறி மொத்தமா சேல்ஸ் பண்ண போவீங்களா இல்ல வந்து எப்படி?
3: இல்ல மார்க்கெட்டுங்க, எங்க கும்பகோணத்துல இருந்து எங்க வண்டி வந்து அவங்களே எடுத்து போடுவாங்க.
0: தாரசுரம் மார்க்கெட்டுக்கு?
3: ஆமா ஆமா, தாரசுரம் மார்க்கெட் இயல்பா கொண்டு போடுவாங்க. இங்க இருந்து நல்ல சேல்ஸ் இருக்கு, ஒண்ணு பிரச்சனை இருக்காது.
0: இப்ப என்ன சீசன் இப்ப காய்கறியில?
3: இப்ப ஆரம்பம், இப்ப பயிர் ஆரம்பம்.
0: ஆரம்பம், இப்ப எதுவும் காய்க்கல?
3: இல்ல இல்ல, இப்ப காய் இருக்காது, உற்பத்தி இருக்கு.
0: எனக்கு காய்களே கேக்கலங்க, இப்ப சீசன் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன்.
3: இல்ல இப்ப வாய்ப்பே இல்ல, இப்ப
0: வாய்ப்பே
3: வாய்ப்பே இல்ல.
0: ஓகே ஓகே. இப்ப காய்கறி எல்லாம் நீ கடந்து கடையில போய் வாங்கணும்னு அவசியமே இல்ல. சொந்தமா தேவைன்னா அப்படியே சாம்பாருக்கு போய் 2 கொத்தரங்கா, 2 வெண்டிக்காய், 2 கத்திரிக்காய் பிச்சு போட்டு சாம்பார் வச்சிடலாம்.
3: எங்க எங்க தோட்டம்ல எப்பவுமே இருக்கும் அந்த பத்தி காய்கறி பிரச்சனை. எங்க ஏரியாவில இருக்காது எப்போதுமே, வீடு வீடு தோட்டம் இருக்கும்.
0: இயற்கை விவசாயமா இல்ல மருந்து?
3: இயற்கை விவசாயம் தான் எங்க ஏரியா. கைடு வேளாண்மை அளவு இருக்கு, அவங்க இது பண்ணுவாங்க. விவசாய அதிகாரிகள் நிறைய வீட்டுக்கு வராங்க. இல்ல இயற்கையாவே நல்லா பண்றோம், நல்லா கவலை இல்ல.
0: கவலை இல்ல. காரைக்கால் எப்பவுமே எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: நான் எனக்கு தெரிஞ்ச

0: இதேது காரைக்கால் பம்பு தான். எங்க ஊருக்காரு கூட அரங்கநாதர் ஒருத்தர் அடிக்கடி புறம் பண்ணுவாரு, ஆசிரியர் ஒருத்தர் நம்ம காரைக்கால் பம்புல அடிக்கடி புறம் பண்ணுவாரு. கொடாலிக்காரர்,
1: கொடாலிக்காரர்
0: அரங்கநாதர் ஒருத்தர் அடிக்கடி புறம் பண்ணுவாரு.
1: அப்படியா? ஏன்னா ஒரு நேரத்துல சிங்கப்பூர் போனாங்க அப்படின்னா, சிங்கப்பூர்காரன்னு சொல்லுவாங்க, இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப துபாய்க்கு போனாங்கன்னா துபாய்க்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாரையும் சொல்ல முடியாது, ஊருக்கு 100 குடும்பம் இருக்குன்னா 99 குடும்பம் வந்து வெளிநாடு போயிடுறாங்க.
0: இப்போ இயல்பா இல்ல இல்ல வேற வழி இல்ல, தொழில் கருகில வேலை வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் போது வெளிநாட்டு போறாங்க. படிச்சுட்டாங்க நம்ம பசங்க, நிறைய படிக்கிறாங்க, வெளி மேல கிடையாது, நம்ம நிறைய படிக்கிறாங்க, கிராமத்து பசங்க நிறைய படிக்கிறாங்க, நிறைய வெளிநாடுகள் போறாங்க, நிறைய ஐடி அதிகம் படிக்கிறாங்க, படிப்புனா ரொம்ப அதிகமா படிக்கிறாங்க, நல்ல வாய்ப்பு, பசங்க நல்லா படிச்சாங்க, மேல போறாங்க, நல்ல வாய்ப்பு, நல்லாவும் இருக்காங்க, சந்தோஷமா
1: இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ஒரு விவசாயம் சார்ந்த பணிகள்ல இருக்கீங்க. ஏன்னா விவசாயிகள் சேற்றில் கை வைத்தால்தான் நகரத்துல இருக்கிறவங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு
0: சொல்லுவாங்க. இல்ல இயற்கை வளம் வாழ முடியல, வாழவே இல்ல,
1: முக்கியமா இன்னைக்கு என்னதான் ரசாயன மாற்றங்கள் நிறைய வந்தாலும் கூட இயற்கை விவசாயம் இன்னும் கிராமங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஐயா.
0: இல்ல எங்களுக்கு அதான் வழி, வேற வழி இல்ல. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, காரைக்கால் பொங்கலுக்கு ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி.
1: ஓகே பாரு, எனக்கு எல்லாம் நன்றி கிடையாதுங்க, எப்பவுமே மட்டும்தான் நன்றி அப்படின்றாரு. ரொம்ப நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றிங்க. அடுத்த ஒரு ஐயா இருக்காங்க சந்திக்கலாம், வணக்கம், உங்க பேருங்க?
2: என் பேர் ராஜேந்திரன் சார்.
1: ராஜேந்திரன் கோடாலி, டி ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் இல்ல, நீங்க அவர் இல்ல, நீங்கன்னு தெரியும், தாடியே இல்லையே, என்ன மாதிரி நல்லா சேவ் பண்ணிருக்கீங்க.
2: ஆமா ஆமா, அவர் இல்ல.
1: சொல்லுங்க ராஜேந்திரன், என்ன பண்றீங்க?
2: நான் படித்தறிஞர் சொல்லி இருக்கேன்.
1: படித்தறி? எந்த ஊர்ல?
2: நான் வந்து உக்கோட்டை போறேன், அதாவது பாவ பண்ணிக்க போறான், தறி நிறைய நிப்பாட்டு அந்த வேலைக்கு போறான். அதனால நம்ம கூடால தறி நிறைய இப்ப தறியே கிடையாது, அளவு கூட வேலைக்கு போடுறது, டெய்லி போயிட்டு சாயங்காலம் வந்துடுறது.
1: வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் சம்பளம் உண்டா?
2: இல்ல சார், வேலை செஞ்சாலும் சம்பளம்,
1: வேலை செஞ்சாலும்.
2: ஆமா, வேலை செஞ்சாலும் சம்பளம், வேலை இல்லைன்னா சம்பளம் கிடையாது.
1: எப்படி கொடுப்பாங்க? அப்படியே ரெடியே கேட்டுட்டே உட்காந்துட்டு வந்து வந்துடும். ஏன்னா தறி நேரங்களுக்கு பெருமாள் டிவி பார்த்தா வேலை ஓடாது, ரெடியே கேட்டுட்டே
2: இருப்பாங்க. நிறைய எஃப்எம் கேட்பாங்க, நிறைய பேர் நான் பார்த்த வரலையும் தறி தறி தொழில் வந்ததுல இருந்து நிறைய பேர் எஃப்எம் கேட்பா கேட்பாங்க. அதாவது ஒரு 20 வருஷம் ஃபுல்லா எஃப்எம் தான். அதனால வந்து இப்ப தறி தொழில் பாதி மேல குறை முக்காவாசி குறைஞ்சிருச்சு, சும்மா 125 தறி இருக்கு. ஆனா சம்பளம் எடுப்படி ஆகல, அதனால வந்து எல்லாம் தறியை நிப்பாட்டி எல்லாம் வெளில போட்டாங்க. கை தறி நிப்பாட்டிட்டு ஒரு 90 பேர் எல்லாம் வெளில போட்டாங்க.
1: ஏன்னா நீங்க வந்து என்னதான் மற்ற வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நம்ம பாரம்பரிய தொழில் நம்ம கூலி வேலைக்கு போனாலும் கூட நம்மளுக்கு இந்த தொழிலே போதும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கோம்.
2: இது கையில காசு வந்துடும், கூலிக்கு போனா காசு வரும் இல்ல வராதையும் இருக்கலாம்,
1: கையில காசு வாயில தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பளம் வீட்டுக்கு வந்துடலாம்.
2: ஆமா வந்துடலாம், வாங்கிட்டு வந்துடலாம், நல்ல போனா வேலை வந்துருவான், அப்படி வந்துட்டே இருப்போம்.
1: ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஏன்னா நேரத்தில் ஏக்கம் எங்க ஊருக்கு எல்லாம் காரைக்கால் எஃப்எம் வருமா, எங்களை நேரடியா சந்திக்குமா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட தான் இந்த இங்க இருக்கிற கோடாலி பகுதி நேயர்கள்.
2: உக்கோட்டில வந்துங்க தன்னு கொடுத்தாங்க, நான் கண்ணு வாங்கி வந்து வச்சு
1: விரும்பி
2: அருமையா நல்ல கருத்துக்கள், நல்ல செய்திகள் எல்லாமே சொல்லுவாங்க. கேக்கறது அவ்வளவு ஒரு அருமையான காரியாலயம் போகும் போல நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு கருத்துக்கள் அவ்வளவு நல்லது, எல்லாத்தையுமே நான் கேட்பாங்க. அதனால வந்து நைட்டு பண்ணும்போது நாங்கள் கேட்போம். அதனால இப்போ வந்து தறிதல் சுத்தமாக மீனாக பிடிச்சி சும்மா குஞ்சதில் இருக்கு, அவ்வளோதான். இது எங்கள் தலைமையோட முடிஞ்சிடும், எங்கள் பிள்ளைய தலைமுறை கிடையாது.
1: அதாவது நம்ம வந்து கைத்தறிக்கு நம்ம வந்து இப்போ என்ன பெரும்பாலும் மிஷின் துணிகளாகவே இப்போ போயிட்டு கைத்தறியும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணுன்றது உங்களுடைய விருப்பமாக இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, அவ்வளோ ஆர்வமாக என்ன ஃபோனை மைக்க கீழே வைக்க விடல, அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம், நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். நேரில் காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்னைக்கு ஊர் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் கோடாலி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து தான் இன்னைக்கு மதியம் கோயில் வாசல இருந்து நம்ம நேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய பள்ளி குழந்தைகள் நம்மள சுத்தி இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பேசலாம் போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கா? அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பேசலாம். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பண்பலை 100.3 நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின்.

0: பண்பலையோடு நேயர்கள் இணைந்திருப்பது ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு. இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கோடாலி மாரியம்மன் கோயில் வாசலில் இருந்து நேயர்களோடு நேரலையா உலா வந்துட்டுருக்கு. மீண்டும் செல்லலாம் நேயர்களே கோடாலி மாரியம்மன் கோயில் வாசலுக்கு அருகில் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக.
1: ஆமா சீதா, ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே. இன்னைக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு அப்புறமா எங்களுக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம். அதுவும் காரைக்கால் பண்பலையில எங்களுடைய குரலும் ஒலிக்கிறது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குட்டீஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, நிறைய குட்டீஸ் எல்கேஜி யூகேஜின்னு நினைக்காதீங்க, அதோட கொஞ்சம் கூட படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆறாவதுக்கு மேல அவங்க எல்லாம் சந்திக்கலாம். வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன?
2: தங்க விஜய்.
1: தங்க விஜய், ஓ சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க?
2: செவன்த்
1: ஸ்டாண்டர்ட். இங்கிலீஷ்லயே பேசுறீங்களா? வீட்டுல அதிகமா செல்ல குட்டீஸ் யாரு உங்க
2: வீட்டுல?
1: உங்களை போட்டு வீட்டுல எல்லாருமே மொத்து மொத்து மொத்திட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு செல்லம் கொடுப்பாங்களா?
2: என்ன
1: வீட்டுல அப்பா மட்டும் வெளியில சமைக்க போறாரு? அப்பா அப்பா நீ வெளியில எல்லாம் போய் 1000 பேருக்கு 2000 பேருக்கு சமைச்சு போடுறீங்களா? வீட்டுல நாங்க ரெண்டு, நானும் தான், பாப்பா மட்டும் தானே, அம்மா மட்டும் தானே, எங்க 3 பேரும் நீ என்னைக்கா சமைச்சு கொடுத்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா?
2: கொடுத்துருக்காங்களா?
1: உங்க அப்பா செய்யறதுல என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சிக்கன் ரைஸ் செய்வாரா? மத்தியானம் ஆனவன எங்க பசங்க அப்பா சிக்கன் ரைஸ் பிக்கன் ரைஸ் போது நான் காலை பிடிச்சி தொங்கும் போது எங்கேயும் கடத்தல போய் வாங்கிட்டு வருவோம். அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி டேஸ்ட் அதிகமா இருந்தாலும் வீட்டுல செய்யறது டேஸ்டா இருக்கும், அதனால செஞ்சு கொடுப்பாங்க. சிக்கன் இப்ப கடையில எல்லாம் பார்த்தா சிக்கன் வந்து கம்மியா இருக்கும், உங்களுக்கு நிறைய போட்டு கொடுப்பாரு? நிறைய போட்டு கொடுப்பாரு. கடையில வாங்கின மாதிரிலாம் இல்ல, எங்க அப்பா சிக்கன் சாப்பிட்டோம்னா அவங்களும் டேஸ்டா இருக்கும் அப்படின்றீங்க. சரி ஓகே, கபிலன் வீட்டுல ரெடியா கேட்டிருந்தாங்க.

0: உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் தம்பி, ரொம்ப நன்றி. நிறைய என்ன குட்டீஸ் இருக்கான் சந்திக்கலாம் தம்பி. வணக்கம், உங்க பேர் என்ன? சரி வாங்க, உங்க பேர் என்ன?
1: தர்ஷன்.
0: என்ன படிக்கிறீங்க? உதயநத்தம் பக்கத்துல இருக்காது. சரி ஓகேங்க. உங்க வீட்ல எத்தனை பேரு?
1: எங்க அக்கா ரெண்டு பேர்.
0: அக்கா இருக்காங்க வீட்டுல? அக்கா எத்தனாவது படிக்கிறாங்க?
1: ஒரு அக்கா லெவல்த் படிக்கிறாங்க, இன்னொரு அக்கா காலேஜ் முடிச்சிருக்காங்க.
0: ரெண்டு அக்கா இருக்காங்க. காலேஜ் படிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்களா? என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன டிகிரி?
1: பிகாம் படிச்சிருக்காங்க.
0: காமர்ஸ் படிச்சிருக்காங்க. ஓ, பேங்க் வேலைக்கு எல்லாம் போகணுன்ற ஒரு எய்ம்ல படிச்சிருக்காங்களோ. சரி, வீட்டுல வந்து அவங்க, நீங்க மூணு பேர் இருக்கீங்கல்ல வீட்டுல, எப்போதுமே கடைக்குட்டிக்கு தான் செல்லம் அதிகம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வீட்டுல கடைக்குட்டி, உங்களுக்கு செல்லம் அதிகமா அக்காங்களுக்கு அதிகமா? உங்களுக்கு தான் அதிகம். என்ன வீட்லயே அப்பா வந்து ஒரு 100 ரூபாய்க்கு தின்பண்ண வாங்கிட்டு வந்தாலும் 90 ரூபாய்க்கு உங்களுக்கு தான், 10 ரூபாய் தான் அக்காவுக்கு. உண்மையா? நீ போட்டு வாங்குறதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மை
1: தானே?
0: நீங்களா பார்த்து அக்காவுக்கு ஏதாவது கொடுத்தா உண்டு? ஓ சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு தம்பி இருக்கா? தம்பி வணக்கம், உங்கள்ட்ட பேசிட்டேனா? சரி வாங்க வாங்க, உங்க பேர் என்ன? வாங்க, கையெல்லாம் கட்ட வேணாம், நான் என்ன பார்த்து ஆசிரியர் மாதிரி தெரியுதா? சரி வணக்கம், உங்க பேர் என்ன?
1: கௌசிக்.
0: கௌசிக், என்ன படிக்கிறீங்கப்பா?
1: 8th
0: போயிட்டீங்களா? ஏன் உயரா இருக்கு தம்பி நீங்க? ஓகே, நீங்க என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? போலீஸ் ஆகணும். ஏன் கண்ணு குழு செகப்பா இருக்கு? ஒரு சமயத்துல ஒரு சினிமா வந்தது, ஒரு படம் ஆர்ஜே பாலாஜி நடிச்ச படம், அந்த மெட்ராஸ் ஐ வந்து வேற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த படம், அது டக்குனு பேர் வரல எனக்கு. அந்த மாதிரி ஏதாவது உத்து பார்த்து எனக்கு மெட்ராஸ் ஐ வச்சிருக்கீங்களோன்னு பயமா இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல. நீங்க என்ன ஆகணும்னு ஆசை? பெரிய ஆளா ஐயே? போலீஸ் ஆகணும்னு. நீங்க உயரம் இப்பயேதான் உயர உயரம் இருக்கீங்களே, எப்படி இருந்தாலும் 10th குவாலிஃபிகேஷன்ல முடிச்சு 18 வயசு மேலதான் போலீஸ் ஆக முடியும். சரி, உங்க ஊர்ல நீங்க ஏதோ பக்கத்துல ஸ்டேஜ் எல்லாம் போட்டுருக்காங்களா? என்னது?
1: கபடி
0: மேட்ச் நடத்த போறாங்களா? மின்னொலி போட்டியா? அன்னைக்கு எவ்வளவு பஸ் பிரைஸ் உங்க ஊர்ல கொடுத்துருக்காங்க?
1: 12,000
0: ரூபா. கபடி எல்லாம் விளையாடுங்களா நீங்க? விளையாடுவீங்க? உங்க எத்தனை பேர் நீங்க கபடியில வந்து எத்தனை, நீங்க எத்தனை இது ஆளை பிடிச்சிருக்கீங்க இல்ல தோத்துருக்கீங்க? அதிகோட்டி ஜெயிச்சிருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இப்ப இன்னைக்கு நைட் நடக்க போதா? ஓகே, இப்ப விடிய விடிய கபடி போட்டி பாக்கலாம். எத்தனை நாள் நடக்க போகுது?
1: மூணு நாள்
0: எல்லாமே நைட்டு பகல் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஆனா நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே ஓகே. கிரிக்கெட் எல்லாம் விளையாடாம நம்ம பாரம்பரியம் வந்து கபடி, அதை விளையாடணுங்கிறத ஊர்ல ஏற்பாடு பண்ணிருக்கீங்க போல இருக்கு. சரி ஓகே தம்பி, ரொம்ப தாங்க சந்தோஷம். நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க, இன்னைக்கு பேசிட்டீங்களா? சரி ஓகே தம்பி வாங்க. வணக்கம், உங்க பேர் என்ன? எல்லாருமே பேர்த்து விறுவிறுத்து நிக்கிறீங்களே. நான் கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு கேட்கவே தெரியாது. வணக்கம், உங்க பேர் என்ன?
1: சுதர்ஷன்.
0: சுதர்ஷன், என்ன படிக்கிறீங்கப்பா?
1: 7th.
0: நிறைய பேர் 7th அப்படிதான் இருக்கீங்க பக்கத்துல, ஒரே குரூப்பா
1: நீங்க?
0: சரி, நாங்கெல்லாம் படிக்கும் பொழுது சரியா படிக்கலன்னு வச்சீங்களா? என்னதான் உங்களை சொல்லு, நானு படிக்கல. லாஸ்ட் பெஞ்சில போய் உட்கார வச்சு ஒரு பேர் வைப்பாங்க அந்த பெஞ்சுக்கு, மாப்பிள்ள பெஞ்சு. நான் பாருங்க, நான்லாம் ஒரு கிட்டத்தட்ட 2000க்கு முன்னாடி நான் படிச்சது ஸ்கூல்ல, அப்பயும் மாப்பிள்ள பெஞ்சு, இப்பயும் மாப்பிள்ள பெஞ்சா? பேர் மாறவே
1: இல்லை.
0: படிக்காதவங்க அத்தனை பேர் மாப்பிள்ள பெஞ்சுலதான் உட்காரணும். சேம் டு யூ. நீங்க எந்த பெஞ்சு? மாப்பிள்ள பெஞ்சா? அதான் முன்னாடி சொல்லிட்டேன் பாருங்க. சேம் டு யூ. சரி ஓகே, நல்லா படிக்கணும் சரியா? சரி ஓகே, காமெடிக்காக கேட்டேன். நீங்க படிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்பா உங்களுக்கு? போலீஸா? உயரம் பத்தாது. இப்ப நீங்க மோட்ல நிக்கிறீங்க, நான் கீழே நிக்கிறேன். பேர் இருந்தாலும் நீங்க உயரம் கம்மியா இருக்கீங்களே. உங்க அப்பா அம்மா பேர் என்ன? என்ன பண்றாங்க அப்பா?
1: அப்பா
0: வேலைக்கு போறாங்களா? அம்மா?
1: அம்மா நடுவு.
0: நடுவு நட. இங்க பக்கத்துல ஆறு பக்கத்துல இருக்கறதுனால இங்க கொஞ்சம் சேரு சார்ந்த பகுதியினால நடுவு எல்லாம் அதிகமா கிடைக்கும். ஓகே, நீ உங்க கூட போறவங்க எத்தனை பேரு?
1: ஒரு பேரு தான் சார்.
0: நீங்க ஒருத்தர் மட்டும் தானா? அப்ப வந்து இப்ப நீங்க
1: பாப்பா
0: இருக்கு, மறந்துட்டாரா அவரு? அவர் இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு பாப்பாவை மறந்துடா ரே என்னப்பா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. சரி, பாப்பா பேர் என்ன?
1: சுகி.
0: சுகி, முடி பேரு சுகியா? அவங்க என்ன படிக்கிறாங்க?
1: 4th
0: படிக்கிறாங்க. உங்க ஸ்கூல்லயே வா. 5th உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாரு 5th உங்க பாப்பா, என்ன 4th நீனே அப்படின்ட்டு. அப்ப வீட்டுல நீங்க யாரு அருந்த வாழ்னா நீங்க தான் இல்லையா? ரொம்ப எதுக்கு வீட்டுல ரொம்ப அதிகமா அடம் பிடிப்பீங்க? எதுக்கு அடம் பிடிப்பீங்க? என்ன வேணும் அடம் பிடிப்பீங்க? மீன் வேணும்னா? கடல் மீன் பக்கத்துல ஆறு இருக்கிறதுனால ஆத்து மீன் போதுமா? கடல் மீன் வேணும்னு அடம் பிடிப்பீங்களா? கடல் மீனா? கடல் மீன்ல என்ன மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: கப்பி.
0: கப்பி அப்படின்னு ஒரு மீன் இருக்கா? தெரியல எனக்கு. கடல் பக்கத்துல கடல் மீன், கலர் கலர் மீன் செவாலைய சொல்றாரோ? சரி ஓகே பரவாயில்ல. அப்ப வந்து என்னதான் ஆத்துல பக்கத்துல அணக்கரையில கிடைச்சாலும் கூட எனக்கு அந்த மீன் தான் வேணும்ட்டு. ஓகே, வறுத்து வச்சா பிடிக்குமா இல்ல வந்து குழம்புல போட்டா பிடிக்குமா? வளர்க்கறதுக்கு. அடே, நான் என்ன மீன் கிடைக்குன்னு கேட்டேன். கடல் மீன், கடல் மீன் எடுத்து வந்து வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியுமா?

0: அது உப்பு தண்ணி இருப்பாது.
1: கலக்க முடியும் சார்.
0: கலக்க முடியுமா? எங்க போயிருக்கீங்க கடலுக்கு?
1: கடலுக்கு போனது.
0: கலர் பிஷ் தான் கடல் பிஷ்ன்றாரு அவரு. அவர் என்ன முகத்தை பார்த்தே பேச மாட்டாரு. அவ்வளவு டெரராவா இருக்கேன் நானு. எவ்வளவுதான் இல்ல எவ்வளவுதான் எனக்கு மேக்கப் அது இப்ப நான் வந்து பவுடர் போட்டாலும் என் கலர் அவ்வளவுதான். அதுவும் ஆலமரத்து கீழே நிக்கிறோம். ஏத்த மாதிரி மாரியம்மன் கோயில் இருக்கு, நல்லா மேக மூட்டமா இருக்கு, மழை வரப்போறதுன்னு கூட சொல்லியிருக்காங்க இந்த ஊர்ல. அதனால என் கலரே அப்படிதான். நல்லா நல்லா ஒத்து பாருங்க. நானும் உங்களை மாதிரி தான் மனுஷன்தான். இப்பதான் பாக்குறாரு என்ன. சரி ஓகே சார், ரொம்ப நன்றி. வேற யாரும் பேசல, குட்டி சில பேர் ஓடிட்டு இருக்காரு. சரி நேர்ல இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்னைக்கு அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க நம்ம காரைக்கால் பண்புலையோட நேயர். கொஞ்சம் இந்த கிட்ட வந்துருங்க ஐயா. வணக்கம். வணக்கம், உங்க பேர்?
2: வணக்கம் ஐயா, நான் காட்டுமனோட்டம் மேல கஞ்சங்களை வெள்ளம் பண்ணிட்டு சொல்லுவோம்.
0: அதிகமா வந்து இரவு நேர நிகழ்ச்சியில பழைய பாடல்கள் கேட்க வருவீங்க இல்லையா?
2: வருவேன் இப்பதான்.
0: சரி ஓகே. சரி ஓகே, என்ன வெள்ளம் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னா வெள்ளம் பண்ணீங்களா?
2: ஆமா வெள்ளம் வரம் பண்ணு. ஒரு 25 ஆண்டு வெள்ளம், உருண்ட வெள்ளம், அச்சு வெள்ளம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எல்லாமே வியாபாரம் பண்ணேன்.
0: 25 ஆண்டு அச்சு வெள்ளம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் அது ஒரு 1 கிலோ வாங்கி 25 வருஷமா வியாபாரம் பண்ணீங்களா?
2: 1 கிலோ இல்ல, ஒரு 2 மூட்டை வாங்கி லைன்ல சில்லறை வியாபாரம் பண்ணுவேன்.
0: 25 வருஷமாவா? ஒவ்வொரு நாளைக்குமா?
2: ஒவ்வொரு நாளைக்கும் 2.5 மூட்டை எடுத்துட்டு போய்.
0: அப்பவே சொன்ன இந்த ஆள்கிட்ட பேச நான் வரமாட்டேன்னு. ஏப்பா இழுத்து கோத்து விட்டுறீங்க என்ன அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ நீங்க வந்து அணக்கரைக்கு அந்த பகுதியில் இருக்கீங்க இல்லையா?
2: ஆமா, அணக்கரை
0: கடலூர் மாவட்டம்.
2: கடலூர் மாவட்டம் காட்டுமொழி டால்கா வந்துட்டு அணக்கரில இருந்து 1 கிலோமீட்டர். இந்த கோடாலிக்கும் எங்க ஊருக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். இது அரியலூர் மாவட்டம், எங்க மாவட்டம் வந்து கடலூர் மாவட்டம். இது எல்லா கொள்வனை கொடுப்பன எல்லாமே உள்ள ஊரு, சொந்தக்காரங்க ஊரு. கோடாலி வந்து எல்லாம் உழைப்பாளி உள்ள ஊரு, எந்த ஒரு கவுடு சுதும் இல்லாத ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனை உள்ள ஊரு, நல்லாவே இருக்கும். அதனால வந்து ஆனா மழை இல்லாத ஒரு காரணத்தினால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அதுதான் உண்மை.
0: இப்பதான் ஆத்துல தண்ணி வந்து, ஆத்துல என்னைக்கு தண்ணி வருது அப்பெல்லாம் கோட மழை பெய்யும்னு சொல்லுவாங்க.
2: ஆத்துல தண்ணியே வரலையே, தண்ணி எங்க இருந்து வர்றது?
0: எல்லாம் வந்து திறந்து விட்டுறேன் வருங்க ஐயா. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய நேயர்கள் இருக்காங்க. நிறைய
2: ஒரே ஒரு வேண்டுகோள், என் நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு, இந்த இரவு நேரங்கள்ல வந்து திங்கள் புதன் வெள்ளி இந்த 3, அதாவது எல்லாம் இந்த வாட்ஸ்அப் மூலமாவே வந்து எல்லாமே பாட்டு போடுறது நேரடி ஒரு லைவ், அதாவது
0: ஓகே தொலைபேசி வழியில பாட்டு முன்னாடி கேட்ட மாதிரி வேணும்ன்றீங்க.
2: ஆமா அது வேணும்.
0: இயக்குநர்களுக்கு நீங்க கடிதம், ஒரு கடிதம் எழுதுங்க, நிச்சயமா அது குறித்து பரிசீலிப்பாங்க ஐயா. தொடர்ந்து நீ ஏன்னா என்னதான் நம்ம அதிகமா நம்ம இது பண்ணி வச்சிருந்தாலும் கூட வந்து அதிகமா கீபேட் செல்லு தான் என்கிட்ட இருக்கு, எனக்கு அதுல வர முடியாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு குற்றச்சாட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்காக ஆவணம் செய்வாங்க நிலைய இயக்குநர் அவர்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 இன்னைக்கு ஊர் உறவு அரியலூர் மாவட்டம் இந்த கோடாலி அப்படின்ற ஒரு கிராமத்துல மாரியம்மன் கோயில் வாசல இருந்தா நம்ம நேர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
6: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
5: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ் இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
6: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
7: மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்
5: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
7: எண்ணற்ற ஆஃபர்கள், ஏராளமான இலவசங்கள்
5: அழைக்கிறது.
7: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: வைப்பை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வாசல்லேருந்து நேர்களோடு நேரலையாக உலா வந்துட்டுருக்கு. ஊரு முறவும் நேர்கள் ரொம்ப அழகாக பேசிகிட்டே இருக்காங்க. மீண்டும் செல்லலாம் நேர்களே.
1: ஆமாம், ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சொன்னது போலவே கிராம பகுதியாக இருந்தாலும் கூட காரைக்கால் பண்பலுடைய நேர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு நம்ம சொன்னால் மிகையாகாது. நிறைய பேர் கைத்தறி அருகிலே இருக்கக்கூடிய உட்கோட்டை பகுதியை சேர்ப்பதான் அதிகமாக நாங்கள் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய என்ன பெண் குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். யூனிஃபார்ம் போய் மாற்றிட்டு நீங்கள் எஃப்எம்ல பேசணும்னு வந்துட்டீங்களாப்பா. உங்க பேர்
2: என்னங்க?
1: சத்யா. சத்யா என்ன படிக்கிறீங்க? பொதுவா வீட்டுல ரெண்டு பேர், கூட போறவங்க ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்கன்னா பொதுவா வீட்டுல வந்து அதிகமா ரெஃப்ரி மாதிரி அப்பா அம்மா எப்படின்னா நடுவர் மாதிரி கண்டிப்பா சண்டை வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் பிரிச்சு விட தான் பாப்பாங்க. வீட்டுல யார் அதிகமா வாயடிப்பா உங்க வீட்டுல? நீங்க அடிப்பீங்களா? நீங்க தான் வாயடிப்பீங்களா? சரி, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? மூணு பேரு. நீங்க தான் மூத்தவங்களா? எப்படி?
2: நான் தான் லாஸ்டா பிறந்தேன்.
1: லாஸ்ட். கடைக்குட்டி செல்லம். ஓகே, கடைக்குட்டி அப்படின்னு ஒரு படம் ஒன்னு வந்தது. சொல்லுங்க. இப்ப வந்து வீட்டுல வந்து பெரும்பாலும் சின்ன குழந்தைக்கு தான், வீட்டுல இருக்கிற லாஸ்ட் குழந்தைக்கு தான் அதிகமா செல்லம் இருக்கணும். முன்னாடி எல்லாம் பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தேன், அது உண்மைதானா? ஆமா. ரொம்ப சத்தமா பேசலாமே. வாழ்த்துக்கள் சொல்றேன். அதுக்கான முயற்சி இப்ப இந்த எடுங்க. அது என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நிறைய போன், டச் போன் இருக்கு, டிவி, நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எப்படி அதுக்கெல்லாம் தயார்படுத்திக்கணும்னு தயாராயிக்கோங்க. சரியா? ஓகே. உங்க கூட பிறந்தவங்க பேர் எல்லாம் சொல்றீங்களா?
2: கனிமொழி, ராம்குமார், கணேஷ்குமார்.
1: கணேஷ்குமார். ஓகே, அப்ப நீங்க தான் மூத்தவங்க. இப்ப கடைக்குட்டின்னு சொன்னீங்க
2: நீங்க? நான் தான் லாஸ்டா பண்ணேன்.
1: ஆஹா, சரி, ஓகே. இன்னொரு பேர் சொல்லுங்க. யாராவது பேரு?
2: கனிமொழி, ராம்குமார், கணேஷ்குமார்.
1: கணேஷ், ராம்குமார். ரெண்டு ஆண் குழந்தை சொல்றீங்களே?
2: எனக்கு ரெண்டு அண்ணன் இருக்காங்க.
1: ஓகே, நீ அதனால உங்க பேரை பஸ் சொல்லிட்டு அப்புறம் சொல்றீங்களா நீங்க?
2: ஆஹா, எங்க அக்கா இருக்கு.
1: அக்கா இருக்கு. மொத்தம் நாலு பேர். நீங்க மூணு பேர்னு சொன்னீங்க.
2: நான் தானே வீட்டுல கலாச்சி.
1: அதனால பாக்கி மூணு பேர்னு சொன்னீங்களா? ஏற்கனவே எனக்கு கணக்குல அறகுறை. நானு இது என்னையும் போட்டு குழப்பினீங்கன்னா நான் என்னத்த சொல்ல. நீங்க மேல ஏறிக்கிட்டே நீங்க அப்படியே ஆலமரத்தை ஏறி மேல போயிடுவீங்க போல இருக்கு. கொஞ்சம் கீழே வாங்க. நம்ம செப்பல் போட்டிருக்கோம் மரத்துல வந்து நிறைய அம்மனுக்கு அது அதுக்கு புடவெல்லாம் கட்டி விட்டுருக்காங்கல்ல. சரியா? சரி, ஓகே. நல்லா படிங்க. சீக்கிரமா நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சியாளராக வர்றதுக்கு காரைக்கால் பண்பலையோட நேர்கள் சார்பில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொரு குட்டீஸ் இருக்காங்க, சந்திக்கலாம். கொஞ்சம் கிட்ட வந்திருக்கேன். நீ வணக்கம்ப்பா, உங்க பேர் என்ன?
2: அனுசியா.
1: அனுசியா, என்ன படிக்கிறீங்க? ஓகே, இங்க உங்க இந்த ஊர்லயே தானா?
2: இப்ப
1: நைன்த் போனா உதயநத்தம் போகணும்னு சொன்னாங்க
2: அப்படின்னு.
1: ஹாஸ்டல். என்ன ஊர்ல ஹாஸ்டல்? வெளியில எங்கேயும் சேர்த்துறேன். ரொம்ப தொல்லை தாங்க முடியல. ஸ்கூல் விட்டு வந்தா அட முடிக்கிறது, காலையில ஏஞ்சதுல இருந்து அட முடிக்கிறது, வீட்டுக்கு அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா அட முடிக்கிறது. அதனால உன்ன ஹாஸ்டல்ல போய் தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, உண்மைதானா? அது எல்லாரும் வீட்லயும் நடக்கிற கதை தான். சரி, ஓகே. அப்ப என்ன ஊர்லாம் சொல்லல, ஏதாவது ஒரு ஊர்ல போய் ஹாஸ்டல்ல தங்க வச்சிடறேன் அப்படின்ட்டு. அப்பதான் அப்பா அம்மாவுடைய அருமை தெரியும் அப்படின்னு அப்படி சொல்லிருக்காங்களா? அப்பா என்ன பண்றாங்க? அம்மா என்ன பண்றாங்கப்பா?
2: அம்மா கடையை பாத்துக்கிறாங்க.
1: கடை வச்சிருக்காங்களா? என்ன கடை?
2: மல்லிகை கடை.
1: மல்லிகை கடை. அப்ப நிறைய நேரம் வந்து எப்படி உள்ளடி உட்காந்துட்டு நாலு முந்திரி பருப்பு, நாலு பொட்டுக்கல்ல, நாலு கொஞ்சம் ஜீனின்னு சொல்லுவாங்க உங்க ஏரியாவில சர்க்கரை, அதெல்லாம் கொஞ்சம் அள்ளி உள்ள போடுறது வழக்கம் உண்டா? கடை முதலே ஒன்னாலதான் காலி ஆகுதுன்னு கத்துட்டு இருக்காங்களா? கிடையாது. எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு
2: சொல்லிடுவாங்களா?
1: என்ன பார்த்து பேசுங்க.
2: கொஞ்சம்
1: தான் சாப்பிடுவீங்க. ஒரு ஒரு அஞ்சு கிலோ வாங்கியாந்து ஒரு பையில வச்சிருந்தாங்கன்னா ஒரு நாலே முக்கால் கிலோ நீங்க சாப்பிடுவீங்க. கால் கிலோவா? எவ்வளவுன்னு தெரியல. அப்பப்ப கொஞ்சம் வாயில் எடுத்து போடுவோம். அது ஏன் கணக்கு கேக்குறீங்க? அங்க வேற கடையில வேற ரேடியோ ஓடிட்டு இருக்கு. அடுத்த டைம் குறைஞ்சிடுறேன் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகே. நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னா என்ன ஆகணும்னு ஆசைப்பா? டாக்டர் ஆகணும்னு. ஏன் அந்த டாக்டர் ஆகணும்னு ஆசை வந்தது?
2: வாழ்த்துக்கள்.
1: ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். நீங்களும் கிராம பகுதியில் இருக்கிறதுனால நீங்களும் வந்து ஒரு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் வீட்டுல யாராவது வீடு தேடி வரேன். இப்ப நானே வரேன், திடீர்னு ஜெயங்கொண்டம் அந்த பக்கம்

0: ஊர் வழியா போயிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு ஜுரம் அடிச்சதுன்னா எனக்கு ஊசி போடுவீங்களா? ஃப்ரீயா போடுவீங்களா? டாக்டர் ஃபீஸ் வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டீங்க நீங்க. அப்ப என் முகத்தை ஞாபகம் வச்சிருப்பீங்களா? அப்ப நான் தாத்தாவா இருப்பேனே. ஞாபகம் வச்சிருப்பீங்க, இந்த முகத்தை ஞாபகம் வச்சிருப்பீங்க. இப்ப மட்டும் நான் தாத்தா மாதிரி தான் இருக்கேன்றீங்களா? சரி ஓகே, சும்மா சௌக்கா சொன்ன, ரொம்ப நன்றி. அப்புறம் யாரு குட்டீஸ் மரத்த சுத்தி சுத்தி அங்கேயே வந்துட்டு இருக்கீங்க, யாரும் பேச வர மாட்டீங்களா? அவங்க அவங்க அடம்புறாங்க. சரி பரவாயில்ல, அடுத்து நம்ம காரைக்கால் பண்புகளுடைய நேயர் இருக்கா, நம்ம கூட சந்திக்கலாம். அதிகமா ஆரம்பகால நேயர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அரசு பள்ளியுடைய ஆசிரியர் அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. மாலை வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொடத்திலிருந்து கலைவாணன் மேஸ்திரி அனுப்பி பேசுறேன். இந்த ஊரும் உறவும் என்ற நிகழ்ச்சியை எங்க மாவட்டத்துக்கு வழங்கி எப்பொழுதுமே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை விட மின்னும் சிறப்பு அப்படின்னா இந்த ஊரும் உணவும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நிகழ்ச்சி, அதுவுமே நல்ல சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை இந்த ஏற்பாடு செய்த அனைத்து நேயர்களுக்கும், இயக்குனர் அம்மா அவர்களுக்கும், மற்ற அறிவிப்பாளர்கள் இங்கு வருகை தந்த அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: சரி ஓகே. ஸ்பீச் ஸ்பீச் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து குழந்தைகளை வச்சு இது பண்ணும்போது ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க, அப்புறம் ஆண்டு விழா இருக்கும்போது ஒரு ஆசிரியர் எப்படி ஸ்கூல்ல ஸ்பீச் கொடுப்பாரு, அந்த மாதிரி ஸ்பீச் இப்ப கேட்ட ஒரு இது. நானே பள்ளிக்கூடம் போய் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. நேற்று தான் வந்து நான் மூணாவது படித்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இப்ப குழந்தைகளுக்கு வந்து அது ஆரம்ப வகுப்பு. ஏன்னா இன்னைக்கு என்னதான் நம்ம நிறைய படிச்சு இப்ப பெரிய பெரிய வேலைகளுக்கு நம்ம போனாலும் கூட ஆனா போன சொல்லி ஆனா போட சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் என்னைக்குமே மறக்க முடியாது.
0: கண்டிப்பா.
1: இப்ப ஏன்னா அதுவும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் நீங்க. இப்ப அதுவும் ஒரு ஐந்தாவது முடிச்சு ஆறாவது போறப்ப வந்து அங்க சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு பெரிய சிரமம் இருக்க போறது இல்ல
0: இருக்கு.
1: ஆனா எதுவுமே தெரியாம இப்ப இருக்கு. எல்கேஜி யூகேஜி நிறைய இருந்தாலும் கூட நிறைய எல்லாருமே நிறைய பேர் எல்கேஜி யூகேஜி போறது இல்ல. முதல் முறை அங்க வந்து இருக்கும்பொழுது அந்த குழந்தைகளை எப்படி எல்லாம் தயார்படுத்துறீங்க ஐயா?
0: அதாவது அடிப்படை கல்வியை வந்து முதல்ல சொல்லி தரப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த சொல்லிட்டு அந்த ஏபிசிடி அந்த எழுத்தை சொல்லி அவங்கள வந்து கையால. நாங்க வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மணல் அள்ளி கொண்டாந்து போட்டு அதுல எழுத சொல்லுவோம். அப்புறம் ஜாக் பீஸ் இப்ப வந்து மாணவர்கள் ஜாக் பீஸாலே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மாணவர்களுக்கு படிப்பு அதிகம், எங்களுக்கும் சுமை அதிகம். சுமைன்னு சொல்லக்கூடாது, மாணவர்களுக்கு நல்ல பயன். அதாவது ரெட்டை கோடு, நாலு கோடு, கட்டுரை, அப்புறம் மாணவர் பயிற்சி ஏடு, அதே போல வந்து பல்வேறு மாணவர்களுக்கு வந்து இந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆரம்ப கல்வி தான் அடிப்படை ஆதாரம். அது எங்களை எனக்கு கிடைச்சது, எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு கிடைச்சது. உண்மையிலேயே மகிழ்ச்சி. நன்றி,
1: நன்றி. ரொம்ப இந்த நாலு கோடு, ரெண்டு கோடு, மூணு கோடுன்னு சொன்னோடனே நானும் உண்மையே சொல்றேன், நான் பொய்யெல்லாம் சொல்லல. நானும் கரிய பெருமாள்ன்ற பேரை இங்கிலீஷ்ல எழுதுறது, நான் ஏழாவது போய் தான் என் பேரை எழுத கத்துக்கிட்டேன். அது உண்மையிலே அந்த ஆசிரியர் அவ்வளோ இது பண்ணுவாங்க, வந்து இப்படி எல்லாம் எழுதணும் இப்படி எல்லாம் எழுதணுன்ட்டு. ஏன்னா அப்போ உள்ள காலம் அப்படி யாரும் சொல்லி கொடுக்கறது ஆள் இல்லை. இப்பெல்லாம் இப்ப என் வீட்டுல சின்ன கடைக்குட்டி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ரெண்டு மாசம் தான் ஸ்கூல் போனாரு. அவர் பேர்லேருந்து வீட்டுல ஒய்ஃப் பேர்லேருந்து அவங்க அண்ணன் பேர்லேருந்து என் பேர்ல எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ உள்ள காலம் வேற. அந்த ஞாபகம் வந்து நாலு கூடு நோட்டு நாலு வாங்கிட்டு வாடா கலையருமாலே அப்படின்னு சொன்ன ஞாபகம் இன்னைக்கு வருது. ரொம்ப மகிழ்ச்சிங்க அவங்கள சந்திச்சதுல. நீங்க ரொம்பவே சந்தோஷமா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கிற ஊரும் உறவு நிகழ்ச்சி. அரியலூர் மாவட்டம் இந்த கோடாளி அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். மாரியம்மன் கோயில் வாசல்ல இருந்து இன்னும் நேர்கள் இருக்காங்க நம்ம பேசினா. அதுக்கு முடிவு ஒரு சூப்பரான பாட்டு வருது, பாட்டை கேட்டுடுவாங்க நேர்களை. மீண்டும் இணையலாம். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.

0: பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடைக்காரர்கள் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடைக்காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 இன்சொல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார் பைகள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
1: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
2: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
1: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
2: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
1: ஆஃபரில் பயன்பெறுங்கள்.
2: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட்.

0: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
2: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
1: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
2: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்
2: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
1: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
2: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
1: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
2: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
1: ஆஃபரில் பயன் பெறுங்கள்.
2: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: மீண்டும் இணையலாம் நேயர்களே. ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக கோடாலி மாரியம்மன் கோயில் அருகில்
6: ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நிறைய பகுதியை நோக்கி நாமளும் இருந்துருக்கோம். நிறைய கபடி வேற இந்த ஊர்ல நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்குள்ள பசங்க பாருங்க, லைட் எல்லாம் இன்னும் பொழுதே போகல, அதுக்குள்ள லைட்டை போட்டு போட்டு பாக்குறாரு. ஒருவேளை நான் நிக்கிறது ஒருத்தர் தள்ள கேப் போட்டு ஒருத்தர் நிக்கிறாரு, யாரும் கருப்பா ஒரு உருவம் தெரியுது, ஆள் தெரியலங்கிறதுக்காக லைட்ட போட்டு பார்த்தாரா என்னன்னு தெரியல. தம்பிக்கலாம், தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன?
7: வி பாலாஜி சார்.
6: பாலாஜி என்ன பண்றீங்க?
7: காலேஜ் செகண்ட் இயர் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன்.

0: எக்கனாமிக்ஸ் கை கொடுங்க. சேம் டு யூ. ஆனா எக்கனாமிக்ஸ் தான் படிச்சேன் எங்க கும்போணம் காலேஜ் இல்லையா?
1: ஆமா சார், கும்போணம் மென்ஸ் பழகிறீங்க.
0: மென்ஸ் மென்ஸ் காலேஜ் எல்லாம் இப்ப தான் குவைட் ஆயிடுச்சு. நான் படிக்கும் போதே குவைட் ஆயிடுச்சு அந்த காலேஜ். சரி ஓகே. எக்கனாமிக்ஸ் வந்து உண்மையிலேயே பொருளாதாரம், நம்மளுடைய பொருளாதாரம், நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ஒரு பிஏ கூட முடிச்சிட கூடாது, எம்ஏ போயிட்டு எம்ஏ பிஎட் எல்லாம் முடிச்சுன்னு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். சரி ஓகே, வாழ்த்துக்கள். இப்ப உங்க ஊர்ல என்ன நடக்குது? இங்க
1: எங்க ஊர்ல வந்து இப்ப குவாடர்ல வந்து கபடி மேட்ச் தொடங்க போகுது இரவு 10 மணிக்கு.
0: ஓகே, பசங்க எல்லாம் ஊர் கிராம இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யறீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: நீங்க உங்க ஊர்ல எத்தனை டீம் இருக்கு?
1: எங்க ஊர்ல 3 டீம் இருக்கு சார்.
0: 3 டீம் உங்களுக்குள்ளே நீங்க போட்டி போட்டுப்பீங்களா?
1: இல்லைங்க சார், ஏபிசி மொத்தம் 3 டீம் இருக்கு.
0: கோடாலி ஏ, கோடாலி பி, கோடாலி சி அப்படின்னு
1: 3 டீம்.
0: ஓ, எப்படி ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றீங்களா? சரி, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நானே பிரிச்சு பிரிச்சு சொல்லிக்கிட்டேன். சரி ஓகே, அப்பப்ப நீங்க விளையாடுவீங்களா கபடி எல்லாம்?
1: எஸ் மேம், எஸ் சார், சாயங்காலம் ஒரு 7 மணிக்கெல்லாம் விளையாடுவோம்.
0: இந்த கிரவுண்ட்ல தான் விளையாடுவீங்களா?
1: அதே கிரவுண்ட்ல தான் விளையாடுவோம்.
0: ஓகே ஓகே. இப்ப வந்து முதல் பரிசு ஒரு 12,000 ரூபாய் போட்டுருக்கீங்க. வெளியூர் டீம்லாம் அங்கே வருவாங்களா?
1: நிறைய டீம் வரும் சார்.
0: வெளியூர்ல இருக்காங்க.
1: வெளியூர்ல இருந்து நம்ம லாங்ல இருந்து நிறைய டீம் வரும்.
0: ஓகே, இப்ப இந்த இதுல கிரிக்கெட்லாம் விளையாட பிடிக்காதா?
1: அது எப்பயோ ஒரு டைம் விளையாடுவோம் சார். கபடி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
0: கீழே போட்டிருப்பீங்களா? ஆட்டத்திற்கான விதிமுறைகள் கையில் இணைந்து விளையாடக்கூடாது, சாய்ச்சுதான் போட்டிருக்கணும், நடுவரின் திருப்பி இறுதியானது அப்படி எல்லாம் போடுவீங்களே?
1: ஆமா சார்.
0: யார் நடுவருங்க உங்க ஊர்ல?
1: எங்க ஊர்ல வந்து சபாபதினு ஒரு சார்
0: இருக்க, பிடி சார். அவங்க
1: அவங்கதான்.
0: ஓகே, என்னதான் நம்ம வந்து புதுசா நம்ம திடீர்னு என்னையே கூட்டு ஒரு விசில் நடுவர் அடிக்க வைக்கிறோம் வச்சுக்கல, நம்ம அடிக்கிற விசிலுக்கும் பிடி சார் அடிக்கிற விசிலுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த விசில் வச்சு அடிப்பாங்க போற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அவங்க பிடி வாதரா இருக்காங்க.
1: ஆமா சார்.
0: ஓகே ஓகே ஓகேங்க. குமரன்ல போய் படிச்சுட்டு எப்படி பஸ்லயே வந்து போடுவீங்களா? ஹாஸ்டலா?
1: பஸ் தான் சார்.
0: பஸ் டெய்லி
1: ஜாலியா பஸ் தான் போயிட்டு வரது. ஜாலி தான், பசங்களோட அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு.
0: எப்படி, ஒரு நோட்டா இல்ல பேக்கா?
1: இல்ல ஒரு நோட்டு,
0: ஒரே ஒரு நோட்டு. கல்லூரி போனாலும் எப்படி மாறிடுது? ஸ்கூல் போறப்ப வந்து இப்ப பெரிய மூட்டை போய் எத்திக்க மாட்டின மாதிரி மாட்டிட்டு போவோம். காலேஜ் போனோட ஒரு நோட்டோட முடிச்சிருக்கோம். என்ன காரணம்?
1: அது பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் படிக்கணும், காலேஜ்ல அப்படி
0: படிக்க வேணாமா? இதை படிச்சாதான் பெரிய ஆள் ஆகலாம் தெரியுமா?
1: ஒரு நோட்லயே எல்லாத்தையும் எழுதிடலாம் சார்,
0: ஒரு நோட்லயே. ஆனா அவனா என்னவா
1: விளையாடுங்க,
0: சந்தோஷம், ரொம்ப நன்றி. இந்த ஊருக்கு ஊர்வரம் நிகழ்ச்சி வேணும்னு கேட்ட நம்ம காரைக்கால் பண்பலுடைய நேயர் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம்
2: காரை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கோடாலி செல்வகுமார். இன்றைய தினம் எங்கள் ஊரில் ஊரும் உறவு நிகழ்ச்சியை அலங்கரித்த காலை பண்பலை எஃப்எம் நேர எம்எம் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் எனது சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் சிறப்பான நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஏன்னா என்ன இவ்வளவு தூரம் எங்க நாங்கள் போனாலும் கூட, நாங்கள் எங்கேயே வேலைக்கு போனாலும் கூட, என் கையில வந்து செல்லு நாங்கள் எஃப்எம் வச்சு கேட்டுட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு தீவிரமான நேர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம காரைக்கால் எஃப்எம் கூட நேசிக்கக்கூடிய நேர்கள். அந்த நேர்கள்லயும் ஒருத்தர் தான் நீங்க. ரொம்ப நன்றி செல்வகுமார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சிறப்பான ஏற்பாடு தான் பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகா ஒருங்கிணைச்சிங்க எல்லாருமே, ரொம்ப நன்றி.
2: நன்றி
0: நன்றி. நேர்களை இது வரைக்கும் இன்னைக்கு ஊர்வரம் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இந்த கோடாலி பகுதி நேர்களை அவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா ஜாலியா இது பண்ணாங்க. ஏன்னா நம்ம உலகம் முழுக்கவே இன்னைக்கு நம்ம காரைக்கால் வானொலியை கேட்கல, எங்க குரலும் காரைக்கால் வானொலியில என்னைக்கு ஒழிக்கும் அப்படின்னு ஒரு காத்திருந்த வேலை இன்னைக்கு அது நிறைவேறுகிறன்ற ஒரு மகிழ்ச்சியோட தான் இங்க இருக்கிற நேர்கள் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இளைஞர்கள் எவ்வளவு பேர் நிறைய பேசினாலும் கூட கொஞ்சம் கூச்சம் அதிகம். எத்தனை வயசானாலும் சரி, சின்ன குழந்தைங்க எல்லாம் பேச வராங்க, இளைஞர்கள் எல்லாம் ஓடி ஓடி போயிடுறாங்க. இருந்தாலும் பார்த்தா நீங்க பேசுறத பார்த்ததே, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் பேசுறத பார்க்க வச்சதே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அந்த மகிழ்ச்சியோட நம்மளும் நிலையந்திரம்லாம் நினைக்கிறேன். இது மாதிரி உங்க ஊருக்கும் ஊர் ஊர்வலம் நிகழ்ச்சி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நிலைய இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் மூலமா எங்க ஊருக்கும் ஊர் ஊர்வலம் வேணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை நீங்க எழுதலாம். எப்படி அப்படின்னா அனுப்புதல் பெறுதல் போட்டு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு எழுதிட்டு முகவரி என்ன அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்கள், ஊரும் உறவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேரு நகர், காரைக்கால், 609-605, புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய கடிதத்தை எழுதுங்க. நிச்சயமா வாய்ப்பு இருக்கும்போது உங்க ஊருக்கு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக முகவரியை சொல்லிக்கிறேன். நிலைய இயக்குனர் அவர்கள், ஊரும் உறவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேரு நகர், காரைக்கால், 609-605 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்க உங்களுடைய விருப்பத்தை எழுதுங்க. வாய்ப்பு இருக்கும்போது உங்க ஊருக்கு நாங்க வந்துருவோம். தயவு செஞ்சு நிறைய பேர் வெளிநாடுகள்லாம் இப்ப நம்ம காரைக்கால் எஃப்எம் கேட்பாங்க, நியூஸ் ஆன் ஏர் மூலமா, ஆன்லைன் மூலமா கேட்பாங்க. அங்க நீங்க அமெரிக்காவிலேயே ஆப்பிரிக்காவிலேயே இருந்தீங்கன்னா அங்கிருந்து லெட்டர் போட்டு எங்க ஆப்பிரிக்காவுக்கு வாங்க, அமெரிக்காவுக்கு வாங்க, சிங்கப்பூருக்கு வாங்கன்னு கூப்பிடறாதீங்க. ஏன்னா எங்க கிட்ட எல்லாம் பாஸ்போர்ட்டே இல்ல. அதனால காரைக்கால சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து கண்டிப்பா கடிதம் எழுதுங்க, நாங்க வாய்ப்பு இருக்கும்போது வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதுவரைக்கும் நிலைய

0: ஒளிபரப்பு கூடத்தில இருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே சீதலா தேவியோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் தேவனப்புத்தூர் எம் எம் கலியபெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
1: நன்றி கலியபெருமாள் சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களே, கரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு கரைகள் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் கரைகள் பண்பலை 100.3.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஜுவல்லரி
4: பாட்டு பாட்டு.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: பழகாலம் தங்கும்.
3: இன்னைக்கு சிட்டுக்கோர் பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம கருவி பகுதியின் மாணவர்களை சந்திக்க இன்னைக்கு சிட்டுக்கோர் பாட்டு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் மேலச்சாலை காரைமேடு ஊராட்சி பெரிய தெரு அப்படிங்கிற ஊர்ல இருந்து. பாப்பா உங்க பேர் என்ன? அக்ஷராவா? என்ன படிக்கிறீங்க? யூகேஜா? பெரிய பாப்பாவா தான் இருக்கு. உங்க அம்மா பேர் என்ன? சோபனாவா? அப்பா பேரு?
4: மணிகண்டனா?
3: யாரு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, அப்பாவா அம்மாவா? அம்மா அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? சரி சரி சரி. ஆமா, நீங்க யூகேஜில என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க மிஸ்?
4: பாப்பாவுக்கு ஒண்ணு ஆகமத்து பத்து சின்ன சின்ன ஆசை.
3: ரொம்ப சூப்பரா சொல்றாங்களே, பாட்டு
4: சொல்லுங்க.
3: என்னென்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? யாரு கத்து கொடுத்தா? உங்க அம்மா கத்து கொடுப்பாங்களா? சரி சரி, நல்லா பாடுறீங்களே.
4: வீட்டுக்கு
3: வர படிச்சு தரீங்களா? ABC எல்லாம் சொல்லி தரீங்களா? சரி, சினிமா பாட்டு எதுவும் பிடிக்குமா? என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? ரஞ்சிதம் எங்கிற பாட்டா?
5: ரஞ்சிதம்.

0: சிட்டு ஒரு பாட்டு ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: பாப்பா வணக்கம். பாப்பா
3: வணக்கம். என் பேர் வந்து ரஷிகா.
2: ரஷிகா சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க?
3: நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
2: படிக்கிறீங்க, சரி. என்னென்ன மார்க் எடுப்பீங்க? என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன மார்க் எடுப்பீங்க?
3: வந்து எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் தான் எடுப்பேன். சயின்ஸ்லேயும் சோசியல்லையும் மட்டும்தான் அதிக மார்க் எடுப்பேன்.
2: நீங்கள் படிச்சுட்டு எதிர்காலத்தில் என்ன வேலைக்கு போகலாங்கிற ஐடியாவில் இருக்கு?
3: டாக்டர்.
2: வேற என்னென்ன திறமைகள் உங்களுக்கு இருக்கு?
3: டிராயிங் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவேன்.
2: சரி, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை நீங்களாம் டிராயிங்லாம் ஆர்வம் வந்துச்சா, இல்லை டிராயிங் கற்றுக்க அப்படின்னு வீட்டில் சொன்னாங்களா?
3: இல்லை, கிளாஸில் வந்து நீடில் ஒர்க்லாம் இருக்கும், ஸ்கூலில் போனால் அப்ப வந்து டிராயிங் பண்ண சொல்லுவாங்க, அதனால எனக்கு டிராயிங் பண்றது பிடிக்கும்.
2: வேற விளையாட்டுனா என்னென்ன மாதிரி விளையாட்டு?
3: விளையாட்டுனா ஓட்டப்பந்தயம், கண்ணாமூச்சி, அது மாதிரி விளையாடுவோம்.
2: விளையாட்டுல வந்து கண்ணாமூச்சி, ஓட்டப்பந்தயங்கிறீங்களா? இதுல வந்துட்டு ரன்னர் வின்னர் அப்படின்னு ரெண்டு இருக்கு, அதுல எது நீங்க வந்து எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க? நீங்க?
3: நான் வின்னர் வந்திருக்கேன்.
2: சரி, வின்னர் வந்தப்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை ரன்னர் வந்தா என்ன பண்ணுவீங்க?
3: ரன்னர் வந்தா அடுத்த தடவை நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன்.
2: சரி, எப்படி உங்க நண்பர்கள் எப்படி ஒற்றுமையா இருக்கணும்?
3: எந்த சண்டை வந்தாலும் பிரிஞ்சு போக கூடாது, அடுத்த நாளே வந்து ஒற்றுமையா பேசணும்.
2: ஒரு நல்ல ஒரு பாடத்துல நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? பாப்பா அவங்களை
3: என்ன
2: சொல்லுவீங்க?
3: ஆறு மணி வரைக்கும் தூங்குறத தடுக்கணும், அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு படிக்கிறத பாத்துக்கணும், அதிகமா கிளாஸ்ல எல்லாம் கதை எல்லாம் பேசக்கூடாது, படிக்கணும்.
2: சரி, மதிய உணவு, காலை உணவு என்ன மாதிரி உணவுலாம் நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க?
3: இட்லி, தோசை, சாப்பாடு, அது மாதிரி சாப்பிடுவேன்.
2: ரொம்ப சந்தோஷம், அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு எது வேணுமா?
3: டியோல இருந்து ரச்சர் பாட்டு போடுங்க.
2: நன்றி.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம்

0: ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜோசோமித்ரன். அம்மா, அந்த பேர் யாரு வச்சா உங்களுக்கு? அம்மா தான் வச்சாங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க? ஒன்றாம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடம் எது? அணில அணில பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
3: வாழாட்டு சிங்க குட்டியை வளர்ந்துட்டு எல்லாருமே ஆடிக்கிட்டு எல்லாரும் பாடிக்கிட்டு எல்லாரும் ஆடிக்கிட்டு எல்லாம் வைக்கிட்டு.
2: சரி, நீங்க வந்துட்டு நல்லா விளையாடுவீங்களா? ஓட்டப்பந்தயம். வேற கபடி? ஓட்டப்பந்தயம், கபடி,
3: ரொட்டி போட்டி.
2: ரொட்டி போட்டியா? நீங்க என்ன படிச்சுட்டு என்ன வேலைக்கு போறீங்க? போலீஸ் வேலையா? யாருக்கு போலீஸ் வேலைக்கு போகணும்னு யார் சொன்னது? அம்மா என்ன வேலை பாக்குறாங்க?
3: வீட்டுல இருக்காங்க.
2: அப்பா? சரி, உங்க பாப்பா பேர் என்ன? கேனா பாப்பாட்ட ரொம்ப பிடிக்குமா? கேனா பாப்பாட்ட என்ன ரொம்ப பிடிங்களா? கேக்கல நீங்க பிடிங்க சாப்பிடுறீங்களா? சாதம்னா என்ன சாதம் பிடிப்பீங்க? ரிச்ச சாதம், புளிசாதம் தான் பிடிக்குமா? சரி சரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிப்பாங்களா? சரி, அப்படி பிடிக்கிறப்ப நம்மளும் நல்லா படிக்கணும்னு நினைப்பீங்களா? நண்பர்களோட நீங்க அதிகமான மார்க் எத்தனை மார்க் கூட எடுப்பீங்க? சரி சரி, பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சமான பாட்டு வேணும்? விஜய் பாட்டு தான் வேணுமா? சரிங்க தம்பி, நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில்
1: ஒரு பாட்டு பாட்டு.

0: இந்நிகழ்ச்சியில் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100% VIS 916 ஹால்மார்க் ஷோரூம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன் படைப்பு வெங்கடேசா.

0: காரை பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:15:30. நேயர்களினை கேட்கலாம். அருள் தரும் ஆணைமுகன் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது காரைக்கால் அருள்மிகு பொய்யாதமூர்த்தி விநாயகர் கோவில். நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் டைரி.
1: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும் காலை தொடங்கும் ஒரு கப்பாலில் இருந்து

தடைகள் தகர்க்கும் தெய்வம், துயரங்கள் துடைக்கும் தெய்வம், தொடங்கும் செயல்களுக்கெல்லாம் துணை நிற்கும் தெய்வம், அவர் நம் ஆணைமுகன் விநாயகப் பெருமான்.

0: ஒரு பிடி மண்ணிலும் இறைவனை காணும் பக்தி கொண்டது நம் தமிழ் மண். அந்த பக்தியின் மனம் கமழும் புண்ணிய பூமிதான் நம் காரைக்கால். காரைக்கால் மண்ணில் பக்தர்களின் நம்பிக்கையோடு அருளை அள்ளி வழங்கி அருள்பாலிக்கும் திருத்தலங்களில் தனிச்சிறப்புடன் விளங்குகிறது அருள்மிகு பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயம். பொய்யாத மூர்த்தி என்ற திருநாமத்திலேயே உண்மையின் மீது கொண்ட நம்பிக்கையும் இறைவன் மீது கொண்ட பக்தியும் புதைந்திருக்கிறது. விநாயகர் அருள், காரைக்கால் மண், பொய்யாத மூர்த்தி பெருமை, இவை மூன்றும் சங்கமிக்கும் இந்த இனிய ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: இத்திருக்கோயிலினை பற்றிய செய்திகள், பூஜைகள், திருவிழாக்கள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் அர்ச்சகர் காளிதாஸ் சிவாச்சாரியார் அவர்கள்.
2: ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தில் இளம்பிரை போலும் எழிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடியே போற்றுகின்றேனே. விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் வந்து காளிதாஸ். காரைக்கால் பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோயிலில் அர்ச்சகராக பணிபுரிகிறேன். அருள் தரும் ஆனைமுகன் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கைலாசநாத சுவாமி நித்திய கல்யாண பெருமாள் பகிரா தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவில் 9 கோவில். இந்த 9 கோயிலில் இந்த பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோவிலும் ஒரு கோவிலாகும். இந்த விநாயகர் கோவில் பார்த்தேன்னா காரைக்காலில் பழமையான கோவில் பொய்யாத மூர்த்தி விநாயகர். பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ், காவல்துறை அலுவலகம் போன்ற நமது பிடபிள்யூடி ஆஃபீஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கெல்லாம் மத்தியில் காரைக்காலில் அமைந்துள்ளது. அதில் என்ன சிறப்புன்னு கேட்டேன்னா, காலம்பர நேரத்தில் பூஜை ஆனோடனே எல்லா ஆஃபீஸ்லேயும் உள்ளவா எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகர் பெருமான் அருள் பெற்று தான் அவங்கவுங்க இந்த பணிக்கு செல்கிறத இன்றைக்கும் வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த பொய்யாத மூர்த்தி விநாயகர் அப்படின்னா பொய் இல்லாத விநாயகர். தமிழில் வந்து சத்திய விநாயகர் அப்படின்னு பேர். சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு உள்ள பிள்ளையார் அந்த பிள்ளையார். அவர்கிட்ட பொய்யுங்கிறதே இருக்காது. நம்மளும் பொய் சொல்லக்கூடாது அவர்கிட்ட. அவரும் நம்ம

பொய் சொல்லக்கூடாதுங்கிறது அதான் பொய்யாத மூர்த்தி, பொய் இல்லாத மூர்த்தி, மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொய்யாத மூர்த்தி விநாயகர். போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மறுநாள் கும்பாபிஷேகம் ஆச்சு, இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மறுநாள் வருஷ பூர்த்தி அதாவது சம்பசராபிஷேகமானது சிறப்பான முறையில் காலம்பர நேரத்தில் நடக்க இருக்கு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 10 நாட்கள் விநாயகர் பெருமான் பிரகார புறப்பாடு, டெய்லி அபிஷேக ஆராதனை, தினசரி நாள் தோறும் இருவேளையும் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த பொய்யாத மூர்த்தி விநாயகர் பார்த்தேன்னா இந்த மக்களுக்கு வேண்டுவோருக்கு வேண்டும் அருள் புரியவர். அதனால் இப்போ விநாயகர் சதுர்த்தின்னா உங்களுக்கே தெரியுமா, விநாயகர் சதுர்த்திங்கிறது ஆவணி மாதம் வர சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுறது நம்ம விநாயகர் சதுர்த்தி. அன்றைக்கி பார்த்தேன்னா காலம்பர விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம், வெள்ளி கபஜம், சிறப்பு அபிஷேக ஆராதனைலாம் நடைபெறும். சற்றேற குறைய 1000 நபர்கள் தரிசனம் பண்ணி விநாயகர் பெருமானோட அருள் பாத்திரமாவாங்க. சாயங்காலம் பார்த்தேன்னா விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையெல்லாம் முடிஞ்சு சகரசநாம பூஜையெல்லாம் பண்ணி வெள்ளி மூஞ்சூர் வாகனத்தில் சுவாமி வீதி உலா போயிட்டு வருவார். வருஷாந்திரத்தில் தை மாதம் வர முதல் செவ்வாய்க்கிழமைக்கு அவருக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெறும். தீபாவளி, பொங்கல் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையெல்லாம் நடைபெறும். தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் காலம்பர வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அந்த பிள்ளையாரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு வந்து புதுசாக பட்டு வாங்கி சாத்தி அதுக்கப்புறம்தான் தீபாவளியை கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி முதல் முதல் கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம பிள்ளையாரை, அந்த காரைக்காலுக்கு முதல் முதல் கடவுளாக நம்ம பொய்யாத மூர்த்தி விளங்குகின்றார். எப்படி பாண்டிச்சேரினா மணக்குல விநாயகரோ அதே மாதிரி நம்ம காரைக்கால்னா பொய்யாத மூர்த்தி விநாயகர் அப்படிங்கிறது நம்ம மக்களிடையே ஒரு இதாக இருக்குது. அதனால் இது செவி வழியாக நீங்கள் இப்போ எல்லோரும் கேட்டுருக்கிறவ எல்லோரும் வந்து விநாயகர் பெருமானின் அருள் பெறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி பிரார்த்தனை செய்கின்றேன். ஓம் கணானாஜிம் த்வா கணபதிஹும் அவாமஹே கவிம் கவீனா உபமஸ்ரமஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்வதஹான ஸ்வர்ணன் நோதிபிஸ்ஸீ தசாதனம். ஓம் க்ளாம் க்ளம் கங்கணபதஜே நம. ஓம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்கரதுண்டாஜ தீமஹே தன்னோ துந்தி பிரஜோதஜாஹாத். சத்ய விநாயக சுவாமினஹ பரிபூர்ண அனுகிரக பிரசாதீனாம் ஜ சர்வாபீஷ்டதாம் சித்திரஸ்து.

0: இத்திருக்கோயிலினை பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் காரைக்கால் கண்ணன் அவர்கள்.
1: காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி நித்திய கல்யாண பெருமாள் வகையறா தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கடைத்தெரு ஸ்ரீ பொய்யாதமூர்த்தி விநாயகர். இது ஒரு பிரசித்தி பெற்ற விநாயகர், காரைக்கால் அம்மையார் வழிபட்ட ஒரு விநாயகர் ஆலயம். காரைக்கால் அம்மையார் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தார். அவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த பரமபத செட்டியார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு காரைக்காலில் குடும்பம் நடத்தி வந்தனர். அந்த பரமபத செட்டியார் இந்த பொய்யாதமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் எதிரேதான் பாசுக்கடை வைத்திருந்ததாக ஒரு ஐதீகம். அதனால்தான் இன்றும் ஆணை மாதம் பௌர்ணமி திடத்தில் காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் நிகழ்ச்சி நடைபெறும் போது காசுக்கடை செட்டியார் இங்கு வந்து பொய்யாதமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் காசுக்கடை வைத்திருந்தார். இன்றளவும் இது நடந்து வருகிறது. நீங்கள் எத்தனையோ விநாயகர் கோயில் போயிருக்கலாம், பால கணபதி, தர்ண கணபதி, பக்த கணபதி என்று பல கணபதி இருக்கலாம். ஆனால் பொய்யாத மூர்த்தி என்று வேறு எங்கும் கேள்விப்பட்டதாக காரைக்கால் மக்கள் யாரும் அறிந்தது கிடையாது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருவதற்கு முன்பு பிரெஞ்சுக்காரர்களால் காரைக்கால் ஆண்ட பொழுது அப்போது கவர்னர் இங்குதான் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இந்த கோயிலில் ஒரு கால பூஜை நடைபெறும். அப்போது ஒரு மணி அடிப்பார்கள் ஒரு கால பூஜைக்கு. அந்த மணி ஓசை அந்த கவர்னர் காதில் ஒலித்து அவருக்கு ஒரு என்னமோ போய் செய்தது, ஒரு அறுவறுப்பு தகமான செயல் செய்தபடியால் போலீஸ்காரை அனுப்பி மணியை கட்டி வரும்போது சொல்லியிருந்தார். அந்த சிப்பாயும் கோபுரத்தின் மேல் ஏறி மணியை கட்டி கொண்டு அவரோட அலுவலக வாசலை வைத்து விட்டு சென்று விட்டார். அன்று இரவு முழுவதும் அந்த மணி ஓசை அந்த கவர்னர் காதில் ஒலித்தபடியால் அவர் மீண்டும் சிப்பாயை அழைத்து அந்த மணியை பொய்யாதமூர்த்தி விநாயகர் மண்டபத்திலே வைக்கும்படி கூறினார். இப்பொழுதும் நீங்கள் வந்து பார்த்தீர்களென்றால் கோபுரத்தில் ஒரு சிப்பாய் ஒரு உருவம் இருப்பது தெரியும். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 10 நாட்கள் விழா நடைபெற்று கொண்டே இருக்கிறது. காலை மாலை இரு வேளையும் அபிஷேகமும் மாலையில் உற்சவர் உள்புறப்பாடும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டு விழா

0: என்று சொல்லக்கூடிய சம்வத்சராபிஷேகம் நடைபெற இருக்கிறது. ஆகையால் காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவரும் இங்கு வந்து மனமுருகி உண்மையான நேர்மையான கோரிக்கையாக இருந்தால் இந்த விநாயகர் செய்து கொடுப்பார் என்று அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
2: மேலும் சில தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் காரைக்கால் சரவணன் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வருகிற 15/9/2020 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு சமுத்திரா ஹோமம் நடைபெற இருக்கிறது. அது காலை 8 மணியிலேருந்து 11:30 வரைக்கும் நடைபெற இருக்கிறது. அதற்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சாயந்தரம் விநாயகர் உற்சவ புறப்பாடு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது. அதற்கும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிறந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ 60 வயசாகுது. இந்த கோயிலுக்கு வராமல் எந்த காரியமும் நான் தொடங்கினது கிடையாது. இந்த கோயிலுக்கு வந்தனா நான் நினச்ச காரியம் அர்த்தையும் ஜெயந்தான் முதல்ல எதுவுமே தடைபடாது. அதனால் பொதுமக்கள் அனைவரும் வந்து விநாயகர் அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

0: அருள்மிகு பொய்யாத மூர்த்தி விநாயகரை தரிசிக்க வந்த சிலரை நாம் சந்தித்த பொழுது,
1: எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் அனுராதா. நான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீனியர் நர்சிங் ஆஃபீஸராக இருக்கேன். 91 வந்தேன். மறுபடியும் இப்போ திரும்பவும் இப்போ 10 இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 91 இந்த கோயிலை தெரியும். அப்போ தான் முதல்ல நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒரு நிறைவும் அமைதியும் ஒரு ஆத்ம சந்தோஷமும் கிடைக்கும். அதனால் நான் இங்கே அடிக்கடி வருவேன். இந்த விநாயகர் பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். விநாயகர் என்னாலே நம்ம விக்னங்களை தீர்ப்பவர். அப்போது இந்த விநாயகர் வந்து என்னுடைய விக்னங்களை நிறையா தீர்த்து வச்சுருக்காரு. இங்கே முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து இந்த விநாயகரை அனுபவித்து பயன்பெறணும் உணரணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
2: எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மலப்பெருமா. நான் காரைக்காலில் பிள்ளையர்களுக்கு பக்கத்தில் அடுத்த தெருவில் தான் வீட்டில் இருக்கேன். எனக்கு 79 ஆகுதுங்க. நான் 5 இந்த சாமியை வழிபட்டுருக்கேன். தினந்தோறும் இங்கே வராமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். எங்கள் அப்பா ரெண்டு வேளையும் வருவாங்க. நான் ஒரு வேளை வந்து கும்பிட்டு போகிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார். நம்ம நம்பிக்கையோடு கும்பிட்டோம்னா நல்லா நடக்கும். என் வாழ்நாளில் நிறைய நடந்திருக்கு. அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த கோயிலில் ஒரு 5 எங்களுக்கு இருக்குது. 3 செஞ்சது நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். நம்ம நம்பிக்கையோடு எந்த சாமியும் வழிபட்டோம்னா நல்லாயிருக்கும். பொய்யாத மூர்த்தி கண்கண்ட தெய்வம். மணக்குளம் விநாயகர் பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கார் போல் காரைக்காலில் ரொம்ப ஃபேமஸான விநாயகர். நீங்கள் எல்லோரும் வந்து வழிபட்டு சாமியை சிறப்பிக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.
3: என் பேர் முருகானந்தம். நான் எலக்ட்ரிசிட்டியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட நேட்டிவ் வந்து காரைக்கால் தான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இங்கே இருந்த கோயிலுக்கு பக்தராக வந்துட்டுருக்கேன். பொய்யாத மூர்த்தி விநாயகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது. நீங்கள் மனசில் எதை நினச்சி மன உருகி அவங்ககிட்ட வேண்டதை உடனே நிறைவேற்றி வைப்பார். அது பிரகாரம் நான் ஒவ்வொருத்தரையும் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது இந்த தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணாமல் நான் போக மாட்டேன். வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பொய்யாத மூர்த்தி நீங்கள் மன உருகி கேட்டிங்கன்னா ஒரு மனம் மனந்து செஞ்சு கொடுப்பாருங்க. நன்றி, வணக்கம்.
0: பொய்யாத மூர்த்தி விநாயகரின் பெருமையை அறிந்து கொண்ட இந்த ஆன்மீக பயணம் நிச்சயம் நம் உள்ளங்களிலும் ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்து வெற்றி பாதையை திறந்திடும் ஆணைமுகனின் அருள் நமக்கு என்றும் துணையாக நிற்கட்டும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது காரைக்கால் பொய்யாதமூர்த்தி விநாயகர் ஆலயம். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றது காரைக்கால் அருள்மிகு பொய்யாதமூர்த்தி விநாயகர் கோவில். நிகழ்ச்சியினை வழங்கியோர் பாரத் பால்.

0: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேயர்களினை கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9-box 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
5: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
4: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
5: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: பக்தி மனம் கமழும் ராகங்களை காரை பண்பலையின் 100.3 நாம் கேட்டு ரசிக்கலாம். இது விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிப்பது எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

0: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
0: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
1: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
0: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
1: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
0: ஆஃபரில் பயன்பெறுங்கள்.
1: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: ஆரிப்பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் இணைந்து நம் கேட்டு ரசிக்கும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹெலன் சத்யா குழுவினரோடு பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
0: காணி பண்பலை 100.3 இணைந்து நம் கேட்டு ரசிக்கும் விளக்கேற்றும் வழி நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹேமா ஜான் பாடியது.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
6: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
7: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
5: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார் பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனையும்
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நேர்களே, நமது காரை பண்பலையில் நாளை மாலை 5:15 பாரத் பால் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
12: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
5: நாளை மாலை 5:30 விளக்கேற்று மேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
13: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
14: வீட்டு உபயோக பொருட்கள்
15: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
16: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3. நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
17: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
18: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: காரிப்பண்பலை 100.3 நேர்கள் கேட்டு ரசிப்பது விளக்கேற்றும் வேளை. தொடருமைந்த பாடல் நாகூர் எம் ஹனீஃபா பாடியது.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் விளக்கேற்றும் வேளையில் அடுத்து வரும் பாடல் சிங்கே எம்ஐ ஜபார் பாடியது.

0: அரிப்பன்பளி 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6 மணி. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை. பாடியவர் திருவடை மதுர் சிவச நடராஜன் அவர்கள்.

பண்ணிசை கேட்டோம். பாடியவர் திருவடை மருதூர் சிவச நடராஜன் அவர்கள். காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்திலிருந்து ஜலாகும்.

0: exhibition and interacted with the participants. President Putin invited Prime Minister to visit Russia for the 24th India-Russia Annual Summit. Prime Minister accepted the invitation. Mr. Modi gifted Mr. Putin a Russian translation of the Thirukural, the ancient Tamil classic by poet-philosopher Thiruvalluvar during the meeting. President Putin arrived in the national capital in the early hours today. Prime Minister Modi will also hold talks with the Iranian President Masoud Pezeshkian this evening. The meeting assumes significance in view of the prevailing situation in West Asia. Regional developments are expected to be among the key issues to be discussed by the two leaders. The stage is all set for the 18th BRICS summit to be held at Bharat Mandapam in New Delhi tomorrow. During the summit, Prime Minister Narendra Modi will play host to world leaders including Russian President Vladimir Putin, Chinese President Xi Jinping, South African President Cyril Ramaphosa, Egyptian President Abdel Fattah el-Sisi, Indonesian President Prabowo Subianto, Iran President Masoud Pezeshkian, and Crown Prince of Abu Dhabi Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan. The summit will get underway tomorrow with a closed session for BRICS member countries on inclusive global governance and strengthening multilateralism. Leaders of BRICS member countries will witness the Bharat Innovates exhibition at Bharat Mandapam. They will also undertake a joint tree plantation, which will be followed by gala dinner hosted by Prime Minister Modi. The Prime Minister will hold a series of bilateral meetings with BRICS leaders on the sidelines of the summit. The leaders' session of BRICS Business Forum is underway at Bharat Mandapam in New Delhi. Heads of state of BRICS member countries, including Prime Minister Narendra Modi, Russian President Vladimir Putin, Iranian President Masoud Pezeshkian, and South African President Cyril Ramaphosa are attending the session. In his address, Union Minister of Commerce and Industry Piyush Goyal said that during India's chairship, BRICS has been driven by a clear purpose to achieve more balanced trade amongst member nations and to explore expansion of trade in services across the bloc.
1: Merchandise exports increased from about $900 billion in 2003 to now nearly $6 trillion in 2024. This remarkable expansion demonstrates the scale of the BRICS market and our potential to deepen trade further in the years ahead. Our task now is to translate this momentum of growth into stronger intra-BRICS trade, more resilient supply chain, and greater opportunities for our businesses.
0: Traffic restrictions, diversions and regulated movement will be enforced on several key roads in the national capital tomorrow in view of the BRICS summit. The restrictions will remain in force from 8:15 p.m. to 11 p.m. with traffic regulations along India Gate, Kartavya Path, Janpath, Mandi House, Tilak Marg, Bhagwan Das Road, Mathura Road, Pragati Maidan, along with other connecting stretches. Commuters have been advised to plan their journeys in advance, use the metro wherever possible, and allow additional travel time while travelling through or towards the affected areas. In the Junior Asia Cup hockey, Indian junior men's team defeated Malaysia 3-1 in the first semi-final today to book a place in the final at Mochi in China. And that is the end of this news bulletin.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நாளை தொடங்கும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலக நன்மைக்கான அர்த்தமுள்ள விவாதங்களுக்கு வாய்ப்பாக அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநாட்டில் பங்கேற்கும் உலகத் தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியிலும் சந்திக்கிறார். உலகில் வெளிப்படையான பலதரப்பு வர்த்தக கட்டமைப்பு ஒன்றையே பிரிக்ஸ் நாடுகள் ஆதரிப்பதாக பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டம் கூறியுள்ளது. இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் நாளை தொடங்கும் 18th பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலக நன்மையை நோக்கமாக கொண்டு பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பாக அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இம்மாநாட்டில் பங்கேற்க உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தலை

0: நிருபர்கள் புதுடெல்லியில் கூடி வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். மாநாடு குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: உலக பொருளாதாரத்தில் நெகிழ்வுத்தன்மை, நீடித்த தன்மை, புதுமையாக்கம் மற்றும் ஒத்துழைப்பை கட்டியமைத்தல் என்ற மையக்கருத்து அடிப்படையில் இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெறும் இரண்டு நாள் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனா, ரஷ்யா, பிரேசில், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட முக்கியமான 11 வளரும் நாடுகள் பங்கேற்க உள்ளன. மாநாட்டில் பங்கேற்கும் உலக தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபட்டா எல்சிசி, தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ரமஃபோசா, இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியந்தோ உள்ளிட்டோர் அடங்குவர். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி பாரத் இன்னோவேட்ஸ் என்ற பெயரில் இந்தியாவின் புதுமை படைப்புகள் குறித்த கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்கும் உலக தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியிலும் சந்திக்கிறார். இத்தகைய சந்திப்புகளில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உடனான முதலாவது சந்திப்பு இன்று மாலை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் ஈரானிய அதிபர் திரு மசூத் பெஷ்கியானை சந்திக்கிறார். ஐநா பொதுச் செயலர் திரு அண்டோனியோ குட்ரேஸை பிரதமர் சந்திப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் ரஷ்ய கூட்டமைப்பின் முதலாவது துணை பிரதமர் திரு டெனிஸ் மான்ட்ரோவை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்பாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நிதி உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்தனர். இருதரப்பு ரீதியில் முதலீட்டு ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவும் இந்த சந்திப்பின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மேரோ வியேரா, உருகுவே வெளியுறவு அமைச்சர் திரு மரியோ லுபேட்கின் ஆகியோரை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். புதுடெல்லியில் நாளை தொடங்க உள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்பாக இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழல் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது பொருளாதாரத்தின் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துவதே ஒவ்வொரு நாட்டிற்கும் முக்கிய உத்தியாக திகழ்வதாகவும், இதர நாடுகள் உடனான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலம் நீடித்த தன்மையை ஊக்குவிக்க தேவை இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது உரையில் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பேணி வளர்க்கும் இன்குபேட்டர் அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும், புதுமை படைப்புகளின் அடிப்படையிலான ஸ்டார்ட் அப் சூழலை ஊக்குவிக்க தனி நிதி அமைக்கவும் இந்தியா விரும்புவதாக அவர் தெரிவித்தார். உலக பொருளாதாரத்தில் 40% பங்களிக்கும் பிரிக்ஸ் நாடுகள் தங்களின் பொருளாதார வலுவை மக்களுக்கான வேலை வாய்ப்புகளாகவும் செல்வ வளமாகவும் மாற்றிக்கொள்ளுதல் அவசியம் என்று தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது உரையில் கூறினார். பிரிக்ஸ் நாடுகள் பரஸ்பர வர்த்தகத்தை தங்களின் சொந்த நாணயம் மூலமாக மேற்கொள்ளவும், இந்தியாவின் யுபிஐ பண பரிமாற்ற வசதியுடன் தங்களை இணைத்துக் கொள்ளவும் முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ரஷ்ய பொருளாதார வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மக்சிம் ரெஷிட் நிக்கோ உள்ளிட்டவர்களும் பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இன்று ஆச்சாரிய வினோபா பாவே பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அனைத்து மக்களின் நலன் மற்றும் அதிகார மேம்பாட்டிற்கு பல்வேறு விதங்களில் பாடுபட்டவர் ஆச்சாரிய வினோபா பாவே என்றும், ஜெய் ஜெகத் என்னும் அவரது அறைகூவல் எல்லா எல்லைகளையும் தாண்டி மனிதகுலத்தை முன்னிறுத்தியதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். சமத்துவம், கண்ணியம் மற்றும் சேவையில் வினோபாவிற்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்கு வலுவூட்டியதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மும்பையில் பிரிக்ஸ் நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுக்கு இடையிலான கூட்டத்தின் முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில், தனிப்பட்ட நாடுகள் வரி அல்லது வரியல்லாத வர்த்தக தடைகளை ஒருதரப்பாக மற்ற நாடுகள் மீது விதிப்பது குறித்து தீவிர கவலை வெளியிட்டது. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ற வெளிப்படையான பலதரப்பு திறந்த நிலை வர்த்தக கட்டமைப்பு ஒன்றையே பிரிக்ஸ் நாடுகள் ஆதரிப்பதாகவும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவி அரசியல் பிணக்குகள் மற்றும் ஸ்திரமற்ற கொள்கைகளால் குறிப்பாக வளரும் நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும், பிரிக்ஸ் நாடுகள் வலுவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும், வளர்ச்சியை மேலும் அதிகரிக்கும் வகையில் நிதி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாகவும்

0: அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் பயன்படுத்திக் கொள்ள அதிக வாய்ப்புகள் இருப்பதையும், இத்தகைய தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டில் நன்னெறிகளை பின்பற்றுதல் அவசியம் என்பதையும் பிரிக்ஸ் நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன.
1: மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, அரசு கொறடா திரு ஏ கே டி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியார் அருங்காட்சியகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கும் இவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். விழாவின் போது பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. புதுச்சேரியில் 500 மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் இன்று பணிகளை புறக்கணித்து போராட்டம் தொடக்கியிருப்பதால் சுமார் 200 ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வாரம் 5 நாள் வேலை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 4 நாள் போராட்டம் மேற்கொள்ளப்படுவதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் கோரிக்கைகள் தீர்க்கப்படாவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் இவர்கள் கூறியுள்ளனர். புதுச்சேரியில் காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் சேகரிக்கப்பட்ட 30 கிலோ பழைய காகிதங்களை கொண்டு 5 அடி உயர விநாயகர் சிலை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். விநாயகரின் ஒரு கையில் உடனடி உணவுகளை தவிர்த்து ஊட்டச்சத்து மிகுந்த இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு வாசகம் இடம்பெற்றுள்ளது. விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் விநாயகரின் கால் அருகே கால்பந்து வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் வகையில் பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்களை பயன்படுத்தாமல் விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டு இருப்பதையும், விநாயகர் சிலையின் விழிப்புணர்வு அம்சங்களையும் அனைத்து தரப்பினரும் பாராட்டியுள்ளனர். புகழ்பெற்ற தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். 90 அவர் முதுமை காரணமான உடல்நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருந்தார். தனித்துவமான மதுரை தமிழில் சமூக பிரச்சனைகளை பழந்தமிழ் இலக்கியத்துடன் கலந்து பேசும் பாணிக்கு புகழ்பெற்ற சாலமன் பாப்பையா இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் சுமார் 12,000 பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறை தலைவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அவர் பத்மஸ்ரீ உட்பட பல்வேறு விருதுகளை வென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 17 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் கடலோர தமிழக பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை ICF 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சீனாவில் நடைபெறும் ஆசிய கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டித் தொடரின் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியா அணிகளுக்கிடையே இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நாளை தொடங்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலக நன்மைக்கான அர்த்தமுள்ள விவாதங்களுக்கு வாய்ப்பாக அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநாட்டில் பங்கேற்கும் உலகத் தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியிலும் சந்திக்கிறார். உலகில் வெளிப்படையான பலதரப்பு வர்த்தக கட்டமைப்பு ஒன்றையே பிரிக்ஸ் நாடுகள் ஆதரிப்பதாக பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டம் கூறியுள்ளது. இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:20. நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது நிகழ்ச்சினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
6: 916

0: ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
1: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
0: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
1: மற்றும் தி நகர், சென்னை.
2: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
3: வணக்கம். நல்லதோர் வீணை. மனித வாழ்க்கை என்பது இறைவன் தந்த ஒரு வரம். அந்த வாழ்க்கையின் இனிமையையும் அழகையும் உணரத் தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை ஒரு வரம் என்பதை உணர்ந்து அனுபவித்து வாழ்வார்கள். குறைகளை மட்டும் கண்டு சலிப்படைந்து புலம்புபவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சாபமாக கூட தோணலாம். அது அவரவர் பார்க்கின்ற கோணங்களை பொறுத்தது. இந்த வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம்னு நினைச்சா நம் கண்ணுக்கு வாழ்க்கை பூங்காவாக தெரியும். இறைவன் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எத்தனையோ நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறார். பலருக்கு நல்ல தாய் தந்தை குழந்தைகள், நல்ல கணவன் மனைவின்னு அன்பான உறவுகள், பலருக்கு அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் என்பதில் நிறைவு. இப்படி யோசிச்சோம்னா நிறைய நல்ல விஷயங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதை உணரலாம். இதை எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லி வாழ்கின்றவர்கள் எத்தனையோ பேர். இந்த நன்றி உணர்வுள்ளவர்கள் வாழ்க்கையை இனிமையாக உணர்ந்து வாழ்வார்கள். வாழ்வில் இறைவன் நமக்கு எத்தனையோ நிறைவான விஷயங்களை கொடுத்திருந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூட தோணாமல் எப்போதும் புலம்பிட்டு இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர். இருப்பதில் நிறைவு காண தெரியாதவர்கள் அவர்கள். ஒரு குடும்பத்தில் முன்னோர்கள் ரொம்ப காலமாக ஒரு புராதன இசைக்கருவியை போற்றி போற்றி பாதுகாத்து வைத்திருந்தனர். அவர்களின் வாரிசுகள் நாலாவட்டத்தில் அக்கருவியின் அருமை தெரியாமல் இது ஏன் வீட்டை அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சி கொஞ்ச நாள் ஒரு மூலையில் வச்சிருந்தவங்க கொஞ்ச நாள் கழித்ததும் அதை வீதியில் குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க. அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன் அந்த இசைக்கருவியை எடுத்துட்டு போய் தூசுகளை தட்டி அதை தனக்கு தெரிந்த ராகங்களையெல்லாம் வைத்து வாசித்து பார்க்கிறான். அதிலிருந்து வரும் இசை மிகவும் தெய்வீகமாகவும் மனதை மயக்குகின்ற மாதிரியும் இருக்கவே அந்த கருவியை மீட்டி மீட்டி பாட்டுகள் பாடி அவன் பாடும் பாடல்களும் அந்த கருவியின் இசையும் மனதை மயக்கவே அதை கேட்டு நாளாக நாளாக அவனை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் கூட ஆரம்பிக்கிறது. அந்த கூட்டத்தை பார்த்து விசாரிக்க வந்த அந்த குடும்பத்தார் அந்த பாடகனையும் அவன் கையில் உள்ள அவர்கள் வீட்டு இசைக்கருவியையும் பார்த்தனர். அதில்தான் அந்த தெய்வீகமான இசை வருகிறது என்பதை அறிந்ததும் இந்த கருவியின் மகிமை தெரியாமல் அதை வீதியில் போட்டு விட்டோமே என்று மிகவும் மனம் வருந்தி போனார்கள். இது போலத்தான் நம் கையில் கிடைத்த வாழ்க்கையின் அருமையை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அதில் உள்ள நிறைவுகளை காண வேண்டுமே தவிர மனநிறைவு இல்லாமல் குறையை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழும் வாழ்க்கை வீண்டான். இதிலிருந்து பெறப்படும் நீதி இறைவன் கொடுத்த நம் வாழ்க்கை ஒரு வரம் என்று உணர்ந்து அதில் திருப்தியுற்று நிறைவாய் நிம்மதியாய் வாழ்தல் வேண்டும் என்பதே ஆகும். நன்றி.
2: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: நாம் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: காரைப்பண்பலை 100.3 நம்ம இணைந்திருக்கிறோம். நேரம் 6:25.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: கல்யாணத்துல கவனிச்சியா?
11: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
11: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: லைட் ஹவுஸ். இன்று மாலை நமது காரைப்பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார். காரைக்கால்

கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இசை தூரிகை, இன்றிரவு 7:65 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், இதில் மரங்களோடு ஒரு பயணம். செம்பனார் கோவில் வட்டம் கூடலூர் பி செந்தில்குமார் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். இன்று 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் PSR தங்க மளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸின் இசை ஊஞ்சல். இன்று 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 10:30 இரவு மலரும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம். 11:00 காற்றலையில் நாளை நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். லைட் ஹவுஸ். நாம் கேட்டது இன்று நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை நிகழ்ச்சிகளை கேட்கலாம், பங்கு பெறலாம், பயன்பெறலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
2: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
1: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பரிசளித்ததாக கூறியுள்ளார். தெய்வ புலவர் திருவள்ளுவரின்

0: அளப்பரிய ஞானத்தை திருக்குறள் பறைசாற்றுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த உச்சி மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. தமிழ் இலக்கியத்தையும் பட்டிமன்ற மேடைகளையும் தனித்துவமான பேச்சாற்றலால் சிறப்பித்தவர் சாலமன் பாப்பையா என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சாலமன் பாப்பையாவின் மறைவு தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கிய உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். நகைச்சுவை கலந்த அறிவார்ந்த பேச்சால் பல தலைமுறையினரிடையே தமிழின் பெருமையை எடுத்துச் சென்ற அவரின் பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் தமிழ் அறிஞர்களும் திரையுலக பிரபலங்களும் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை சாலமன் பாப்பையா பெற்றுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில், இந்த விருதை பட்டிமன்றத்திற்காக உழைத்த அனைவருக்கும் சமர்ப்பிப்பதாக கூறியிருந்தார்.
1: மத்திய அரசு கொடுத்திருக்கிற இந்த விருது தமிழுக்கு கொடுத்திருக்கிற விருது, தமிழ் பட்டிமன்ற அங்கீகாரத்துக்கான விருது. ஒரு 60 ஆண்டுகளாக தெருவோரத்து மக்களுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்தோம். அப்படி கொண்டு போனதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஓரளவுக்கு அது ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அடையாளம் நம்முடைய தொலைக்காட்சிகள் எல்லாம் எல்லாமே பண்டிகை காலங்கள பட்டிமன்றம் போடுகின்ற ஒரு மரபுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. பண்டிகை அப்படின்னா பலகாரம் மட்டுமில்லை, பட்டிமன்றமும் இருக்கணும் அப்படின்ற உணர்வு. இதை எல்லாம் கொண்டு வந்து சேர்ந்ததுக்கு பத்திரிகைகள், நாளிதழ்கள், வார இதழ்கள் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விருது வந்து இந்த பட்டிமன்றத்தை யார் யார் எல்லாம் இதை கொண்டு வந்தாங்களோ, அவங்க யாரெல்லாம் இதற்காக உழைச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்குமான விருது இது. இது அவர்களுக்கே என்று கொடுக்கிறேன்.
2: கிராமத்து கோவில்கள் இந்த பட்டிமன்றத்தை வளர்த்துச்சு, அவர்களுக்கு இதை சமர்ப்பணம் பண்றேன். அது மட்டும் இல்ல, இந்த பட்டிமன்றத்தை இலக்கிய அரங்கில இருந்து அரங்கங்களுக்கு கொண்டு வந்தவர் பெரியவர் சாவனா கணேசன் அவர்கள், அவருக்கும் இதை சமர்க்கிறேன். வீதிகளுக்கு இந்த பட்டிமன்றத்தை கொண்டு வந்தவர் தவ திரு குன்றுக்குடி அடிகளார், அவர்களுக்கும் இதை இந்த புகழை சமர்ப்பிக்க.
0: 12,000 மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ள சாலமன் பாப்பையா, பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16 தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள வேளாண் விளைபொருள் ஏல மையத்தில் இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
4: டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறது தான் வந்திருக்கோம். எங்கேயுமே துளி அளவு கூட ஊழல் இருக்காது. இதெல்லாம் துறை ரீதியா நம்ம கலாய்வு பண்ணி அதுக்கான தீர்வுகள் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரி தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். தங்கு தடை இல்லாம விவசாயம்

0: விவசாயிகளுக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் இல்லாம செய்யக்கூடிய அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கமா இருக்கு. யாருக்குமே வந்து இல்லைன்ற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. கூட்டுறவு சங்கம் மூலியமா நம்மளே இப்ப பாத்தீங்கன்னா தொழில் முனைவருக்காக சிங்க பெண்கள் கடன் திட்டம் சொல்லி ஒண்ணு நம்ம கொடுத்துருக்கோம். அது மூலியமா எல்லாருக்குமே கூட்டுறவு சங்கம் மூலியமா நிறைய சலுகைகள் இருக்கு. அது மக்களுக்கு புரிதல் கொடுக்க வேண்டியதான் எங்களுடைய கடமை. அதுக்காக தான் வந்திருக்கோம்.
1: தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் கூட்டணிதான் வலிமை பெறும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் பதவிகளுக்காக உருவான இயக்கம் அல்ல தமது கட்சி என்று தெரிவித்தார். தாவிக்க தலைமையிலான கூட்டணியின் பெயரை முடிவு செய்தபோது மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை இடம்பெற செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்றும் அவர் கூறினார். தாவிக்க தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகேயுள்ள மதுரமங்கலம் கிராமத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைப்பதற்காக விளை நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படும் என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்ட தாவேக அரசு தற்போது வேறு ஒரு திட்டத்திற்காக விளை நிலங்களை கையகப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் இந்த பூங்கா பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாநில அரசின் திட்டங்கள் செயலாக்கம் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் அரசு பள்ளியில் அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித ஆய்வகத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று திறந்து வைத்தார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரசிக் இன்று பொறுப்பேற்றார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் 1,85,00,000 ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள சறுக்கு விளையாட்டு தளம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணேரு கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மீனவர் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்மனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மேக்சிமிலியானோ அவிலாவை வென்றார். இப்போட்டியில் உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சக்குஜா ஆகியோரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம்.
3: ஆயுள் காப்பீடு திட்டத்தில் சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
4: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
3: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால். நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து

0: அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
0: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தொடர்புக்கு 8925936936.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
3: கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
4: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
3: அனுபவம் மிக்க ஆசிரியர் பெருமக்கள் நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பெற்ற ஹாஸ்டல் மற்றும் கேண்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
4: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
2: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சர்க்கரை நோய்னா என்ன அப்படிங்கிற புரிதல் இருந்தால் தான் நமக்கு மேற்கொண்டு சர்க்கரை நோயை பற்றி நம்ம சரியாக கையாள முடியும். அதனால் சர்க்கரை நோய்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம உடம்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா நல்லதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்பை வந்து ஒரு கார் மாதிரி யோசிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கார் ஓடுறதுக்கு எப்படி வந்து நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் தேவையோ அதே மாதிரி நம்ம உடம்பு செயல்படுறதுக்கு சுகர் தேவை, அதாவது சர்க்கரை குளுக்கோஸ் தேவை நம்ம உடம்புக்கு. குளுக்கோஸ் இல்லாமல் நம்ம உடம்பு இயங்கவே இயங்காது. அதனால் குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. இதுதான் அடிப்படை. இதில் என்னென்னா இப்போ படத்துலலாம் வர மாதிரி எப்படி வந்து பல வில்லன்களுக்கு எதிராக வந்து ஹீரோ செயல்படுறாரோ நம்ம உடம்புல எவ்வளவோ ஹார்மோன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இன்சுலின் மட்டும்தான் சர்க்கரையை வந்து சரியான பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதும் இன்சுலின் மட்டும்தான். பாக்கி அத்தனை ஹார்மோன்ஸையும் எதிர்த்து போராடுற ஒரே ஹார்மோன் சர்க்கரைக்காக இன்சுலின் மட்டும்தான். ஸோ இந்த இன்சுலினோட செயல்பாடுகளை பொறுத்து தான் நமக்கு வந்து சர்க்கரை நோய்ங்கிற டயபெட்டிஸ் வருது. இதை வந்து நீங்கள் வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறது டயபெட்டிஸ் வந்து நோயின்னு சொல்கிறத விட குறைபாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புரிதல் நல்லாயிருக்கும். ஏன் நான் குறைபாடு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக நோய்ங்கிறது குணப்படுத்த முடியும் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ குறைபாடு அப்படிங்கும்போது நம்மகிட்ட ஒன்று இல்லை அப்படின்னா அதை நம்ம சரிப்படுத்துறது கஷ்டம் அப்படிங்கிற புரிதல் வரும். ஸோ சர்க்கரை நோய் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்சுலின் பற்றி பேசணும்ல, இன்சுலினுடைய அளவு நம்ம உடம்புல எவ்வளோ இருக்குதுங்கிறத பிரச்சனை வந்தாலோ இல்லை இன்சுலினோட செயல்பாட்டில் பிரச்சனை வந்தாலோ நமக்கு வந்து சர்க்கரை வியாதி வரும். என்னென்ன வகையான சர்க்கரை வியாதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் புரிதலுக்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்சுலின் சார்ந்த சர்க்கரை வியாதி, அதாவது இன்சுலினுடைய அளவு குறைபாடு இருக்கும் இல்லை சுத்தமாக இன்சுலின் இருக்காது அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இன்சுலின் சாராத சர்க்கரை வியாதி, அதாவது இன்சுலினோட செயல்பாட்டில் மட்டுமே பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாதிகள் இருக்குது. இதை பொறுத்து தான் நமக்கு ஒரு நோயாளிக்கு என்ன வைத்தியம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி என்ன பண்ண சொல்லலாம், எப்படி வைத்தியம் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். இன்சுலின் சாராத சர்க்கரை நோய், இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய் இதுக்கான விகிதம் எப்படி இருக்குது, அதாவது ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 பேர் நீங்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்சுலின் சாராத சர்க்கரை நோயை வந்து 95 பேருக்கு அதான் இருக்குது. அதாவது ஒரு இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய் இருக்கிறாங்கன்னா 19 பேர் வந்து இன்சுலின் சாராத சர்க்கரை நோய் வியாதிகள் தான் இருக்கிறாங்க. அதனால தான் சர்க்கரை நோய்க்கு வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டாப்பில் சொல்கிறது. இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய் ஆளுங்களுக்கு வந்து இன்சுலின் கொடுக்கறது அடிப்படையான விஷயம். அதை பொறுத்து தான் நம்ம மற்றதை முடிவு பண்ண போகிறோம். இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு என்ன மருத்துவர்கள் சொல்கிறாங்களோ அதை நம்ம கடைபிடிக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கட்டுப்பாட்டோடு வச்சுக்கலாம் சர்க்கரை நோயை.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ் நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை,
6: உங்கள் கடை காரைக்கால்,
7: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்,
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
3: கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: இருக்கிறோம். இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
1: விரைவு திருச்சி சாரதாசில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
6: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
5: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
6: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை.

0: திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
4: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
3: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
4: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
7: மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்
8: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
7: எண்ணற்ற ஆஃபர்கள், ஏராளமான இலவசங்கள்
8: அழைக்கிறது.
7: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
9: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் இது இசை தூரிகை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.
10: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம எல்லாத்தையும் முந்தி

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: காரைப்பண்பலை 100.3 அமைந்திருக்கிறோம். நேர்களை, நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
8: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
11: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மெலினி குழி குடிக்காடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
12: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
8: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
13: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள், கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பாரத் பால் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன், விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
14: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
15: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
8: நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பண்டா. காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிப்பது இசை தோரிகை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல.

0: அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாரி பண்பலை 100.3 இணைந்து நம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இசை தோரிகை. பொன்மாலை பொழுதில் இதமான கணங்களை நாம் கேட்டு ரசிக்கிறோம். தொடரும் இந்த பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தங்க மாளிகை காரைக்கால்
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 கேட்டு ரசிப்பது இசை தூரிகை. நாம் கேட்டு ரசிக்கும் இசை தூரிகை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கும் இந்த பாடல்

கேட்டு ரசித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய நமது இசை தூரிகை இணைந்திருப்பது காரி பன்மலை 100.3. சில நொடிகளில் இழைகள் மழைக்கான தமிழ் செய்தியறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையுமின்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரத்தை

0: துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின்போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சீரான பொருளாதாரத்தை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பு செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம் பொருள் இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் நான்கில் ஒரு பங்கினை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் நடைபெறவுள்ள உச்சி மாநாடு பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவிடும் என்று கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உரிமங்களை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 8000 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இந்த சாதனையை படைத்துள்ளதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதார பணியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்துவதற்கான இந்த இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். தகுதி வாய்ந்த பெண் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு JP நட்டா கூறியுள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் கனிம வளங்கள் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கனிம வளங்கள் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய துறைகளில் தனியார் பங்களிப்பிற்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: இந்த பட்ஜெட்ல மதுரைக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்ம அறிவிச்சிருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதலமைச்சர் புற்றுநோய் பாதுகாப்பு இயக்கம் பாத்தீங்கன்னா 673.44 கோடி ரூபாய் செலவுல மாநில அளவுல ஒரு அமைப்பும்,
3: 5 இடத்துல மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம்,

0: அறிவிச்சிருக்காரு. இதை பாத்தீங்கன்னா 84 கோடியில நம்ம மதுரையில ஒரு மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய போகுது. அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவு சுமார் 44 கோடி அளவுல அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இப்ப இயங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அது வரப்போது. தமிழகம் முழுவதும் 7 செவிலியர் கல்லூரிகளை ஆரம்பிக்க போறோம்னு அறிவிச்சிருக்காரு. அப்புறம் மதுரை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு 7.5 கோடியில கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக 7.5 கோடி நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். மதுரை மாவட்டத்துக்கு மொத்தம் 806.9 கோடி அளவுக்கு மருத்துவ துறையில நம்ம திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். கூடிய விரைவில் 4500 செவிலியர்கள் நம்ம புதுசா நம்ம அப்பாயின் பண்ண போறோம். மாவட்ட நலசங்கம் மூலமா அப்பாயின் பண்ண போறோம்.
1: கேரளத்தில் மின் விநியோகம் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஆய்வின் போது மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். ஆந்திராவில் சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கும் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு துர்கேஷ் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் சிறு குறு தொழில்துறையினரின் வர்த்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த துறையின் மூலம் 50,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 175,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு துர்கேஷ் கூறினார். அசாமில் உள்ள நகோன் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் திரு திபாஷிஷ் சர்மா போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த தொகுதியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு வழங்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறியுள்ளார். இன்று ஷிம்லாவில் இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மாணவர் விடுதிகளில் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் விடுதிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பான தேசிய பயிற்சி முகாம் புதுதில்லியில் நடைபெற்றது. கடந்த 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் நாடு முழுவதிலுமிருந்து பயிற்சியாளர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயிற்சியாளர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குவார்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:25. கரைப்பண்பலை 100.3.
3: திருச்சி சாரதாசில்
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நேர்களினை கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
7: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
2: மேலும்

0: ஸ்ரீ வழங்கூர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: உழவர்களுக்கு
3: பூங்குடி, உங்க மாமா பல வருஷமா மீன் வளர்க்கறாங்கல்ல?
4: இதுல என்ன சந்தேகம் சுபாக்கா? எப்படியும் ஒரு 5-6 வருஷமா மீன் வளர்த்துட்டு தான் இருக்காங்க.
3: அப்போ அவங்கள கேட்டா தெரியும், ஆனா உனக்கு தெரியுமான்னு தெரியலையே.
4: நீங்க முதல்ல என்ன விஷயம்னு கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன்.
3: அதான் பூங்குடி, இந்த பயோஃபிளாக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைஞ்ச இடத்திலேயே மீன் வளர்க்கலாம்னு சொல்றாங்களே, அத பத்தி நீ கேள்விப்பட்டிருக்க?
4: ஓ, இதைதான் கேட்க போறீங்களா? இந்த முறையை பயன்படுத்தி எங்க மாமா 1 வருஷம் பண்ணாங்கக்கா. இத பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், கேளுங்க.
3: சொல்லு பூங்குடி. இது தெரியாம தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: சுபாக்கா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த பயோஃபிளாக் முறையை பயன்படுத்தி குறைந்த இடத்துல குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி மீனை நம்ம தாராளமா வளர்க்கலாம்.
3: அதான் பூங்குடி. எப்படி? ஏன் பூங்குடி குறைஞ்ச அளவு இடத்துலன்னு சொல்றிய? அது எவ்வளவுன்னு தான் சொல்ல?
4: அது நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும்க்கா. உதாரணத்துக்கு சொல்றேன், சிறிய அளவுல வளர்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா 10 அடி விட்டத்துக்கு 4 அடி உயரும். இதுவே நடுத்தர அளவா இருந்துச்சுன்னா 12 அடி விட்டத்துக்கு 4 அடி உயரும். இதுவே பெரிய அளவுல பயோஃபிளாக் முறையில மீன்களை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா 15 அடி விட்டத்துக்கு 4 அடி உயரும். பொதுவா தொட்டில 3-3.5 அடி அளவுக்கு மட்டுமே தண்ணி நிரப்பி வளர்க்கலாம். இந்த முறையில நம்ம மீன் வளர்க்கணும்னா சில கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்குக்கா.
3: அந்த கவனிக்க வேண்டிய விஷயத்த முதல்ல சொல்லு பூங்குடி.
4: முதல்ல நம்ம மீன் வளர்க்குற தொட்டியில நீரோட தரம், pH, வெப்பநிலை, ஆக்சிஜன் அளவு, அப்புறம் அமோனியா, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். முக்கியமா சொல்ல போனா தண்ணில போதுமான ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு காத்தோட்டம் இருக்கிற மாதிரி நம்ம வளர்க்குற மீன் தொட்டிய பராமரிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது.
3: அதெல்லாம் சரி பூங்குடி. இப்ப சாதாரணமா நன்னீர் மீன் வளர்ப்புனா இந்தந்த மீன்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோஃபிளாக் முறையில மீன் வளர்க்கணும்னா என்ன மாதிரியான மீன்கள் எல்லாம் விடலாம்?
4: பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நம்ம பண்ணை குட்டையில வளர்க்குற மாதிரியே திலப்பியா மீன், கெளுத்தி மீன், கெண்ட மீன், ரோகு, ஏன் சில வகையான ரால்களையுமே பயோஃபிளாக் முறையில வளர்க்கலாம். நீங்க முத முதல்ல பயோஃபிளாக் முறையில மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திலேப்பிய மீனை தேர்ந்தெடுத்து வளர்க்கறது ஆக சிறந்தது.
3: அது சரி, இந்த பயோஃபிளாக் முறையில மீன் வளர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்
4: அக்கா? இப்போ நம்ம பொதுவா மீன்களுக்கு தீவனம் கொடுக்கறோம்னா அதுல ஒரு பகுதி தான் மீன் உணவா எடுத்துக்கும், மீத இருக்கிற தீவனம் எல்லாமே நீர்ல கழிவாதான் மாறும்.
3: சரி,
4: அப்போ இந்த கழிவுகள் எல்லாத்தையும் சாப்பிடறதுக்கு நுண்ணுயிர் பெருக்கும் அதிகமா பெருகும்.
3: ஓ, இந்த கழிவுகளை சாப்பிட நுண்ணுயிர்கள் வருமா?
4: ஆமாக்கா, இந்த கழிவுகள்ல இருக்கிற நைட்ரஜன் சத்தை பயன்படுத்தி இந்த நுண்ணுயிர் பெருக்கும் அதிக அளவுல வளரக்கூடும்.
3: சரி பூங்குடி, அந்த நுண்ணுயிரால நமக்கு என்ன பிரயோஜனம்?
4: நமக்கு ஒண்ணும் இல்லக்கா, நம்ம வளர்த்துட்டு வர மீன்களுக்கு அது ஒரு வகையான தீவனம்.
3: ஓ, இப்ப புரியுது பூங்குடி.
4: இதனால நமக்கு தீவன செலவு ஓரளவு குறைக்கலாம், நீரோட தரத்தையும் பராமரிக்கிறதுக்கும் உதவுது.
3: நல்ல விஷயமா இருக்கே.
4: இந்த பயோஃபிளாக் முறைய அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்டயோ இல்ல மீன் வளத்துறையில் உள்ள நிபுணர்கள் மூலமா ஆலோசனை கேட்டு வளர்த்தா இந்த பயோஃபிளாக் முறை அதிக பயன்களும் தரும், வருமானமும் கூடவே கிடைக்கும்.
3: உன்னால இன்னைக்கு பயோஃபிளாக் முறைய பத்தி நல்லா தெரிஞ்சுட்டோம் முகடி.
4: நீங்க இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா நம்ம ஊர்ல நீங்க தான் பயோஃபிளாக் முறையில மீன் வளர்க்கிற மொத ஆளா இருப்பீங்க போலயே.
3: அப்ப உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் வேலைய.
2: கேட்டது உழவர்களுக்கு.
0: நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: நாம் இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது

0: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
1: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
3: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
4: அது ஓஎன்ஜிசியோட சின்ன வகை இருக்குமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
3: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
4: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
3: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
4: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ஓஎன்ஜிசி தாமா?
3: தாத்தா ஓஎன்ஜிசினால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
5: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
4: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
3: அப்ப ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுத்தது.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
6: பொங்குடி பொங்குடி, இங்க சத்த வாய.
0: என்ன ரேவதி அக்கா இவ்ளோ ஆவலோட என்ன கூப்பிடுறீங்க?
6: இன்னைக்கு நீ நிகழ்ச்சி குறிப்பு கேட்டிருக்க மாட்டேன் சரிதானே?
0: ஆமா கேக்கல, கொஞ்சம் வேலைய வெளிய போயிட்டேன்.
6: அதனாலதான் அக்கா இந்த நேரத்துல உன்னை எதுக்கு கூப்பிடுறேன்றது தெரியல.
0: சரிக்கா சரிக்கா, விஷயத்துக்கு வாங்கக்கா.
6: இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில மரங்களோட ஒரு பயணம் அப்படின்னு செம்மனார் கோயில் வட்டம் கூடலூர் பி செந்தில்குமார் அப்படிங்கிறவங்க பேச இருக்கிறாங்களா. உனக்கும் மரம் பிடிக்கும், எனக்கும் மரம் பிடிக்கும், அதனாலதான் உன்ன அக்கா ஆசையா கூப்பிட்டேன்.
0: அட அப்படியா, நல்ல நிகழ்ச்சிக்காக தான்க்கா கூப்பிட்டுருக்கீங்க.
7: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
8: வணக்கம் மேடம்.
7: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேயர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
8: என்னுடைய பெயர் பி செந்தில்குமார். எனக்கு சொந்த ஊர் வந்து செம்மனார் கோயில் வட்டாரத்துல கூடலூர்ங்கிற கிராமத்துல வந்து வசிச்சிட்டு இருக்கேன் மேடம்.
7: சரிங்கய்யா, நீங்க எந்த மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
8: இயற்கை விவசாயம். இதுல மரம் சார்ந்த விஷயங்கள் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறோம். இதுல வந்து சொல்ல போனோம்னா நம்ம பூமியில இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் வாழ்வதற்கு இன்னைக்கு ஆக்சிஜன் தேவையே மரங்கள் தான். அந்த மரங்களை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசையும் கூட. அதனால வந்து மரங்கள் இல்லாம மனிதன் இல்லை. இப்ப நம்ம எதை சுவாசிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் தான் சுவாசிக்கிறோம். ஆனா மரம் எது சுவாசிக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்குது, ஆக்சிஜனை வெளியிடுது. அப்ப மரம் பெருசான்னா மனிதன் பெருசா, மனம் பெருசானா மரம் தான் பெருசு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மரங்கள் இல்லைன்னா மனிதனே இல்லை. இங்க இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மரங்கள் வந்து நிறைய வந்து இழந்துட்டு இருக்கிறோம் ஃபுல்லாவே. அதெல்லாம் மீட்டெடுக்கணும் தான் இன்னைக்கு. இப்ப ஐவகை நிலங்கள் இருக்குது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணு. ஐவகை நிலங்கள்லயும் வந்து பனை மரங்களை அதிகமா நட்டாங்க ஆதி காலத்துல. எதுக்காக நட்டாங்கன்னா ஐவகை நிலங்கள் தான் அந்த பனை மரங்கள் வந்து நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தது நிறைய பேருக்கு. இன்னைக்கு அந்த மரங்களையும் சுத்தமாக காலி பண்ணிட்டோம். இன்னைக்கு எல்லா மரங்களையும் வெட்டிட்டு நம்ம எங்கே வாழ்வது? வாழ்வதற்கு உண்டான அந்த வழிமுறை எங்கே இருக்குன்னு தேடினோம்னா அது மரங்களில் தான் இருக்குது. அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கன்னு முன்னாடி சொன்னாங்க, இன்றைக்கி அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு 100 மரம் நடணும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் மரங்கள் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும்னு ஒரு சர்வே எடுத்துருக்கிறாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டங்கள் மட்டும்தான் மரங்கள் அதிகமாக உள்ள பகுதி இருக்குது. 33-34% சொல்லியிருக்கிறாங்க. மற்ற மாவட்டங்கள் எடுத்துக்க பார்க்கும்பொழுது மரங்கள் கிடையாது. அப்போ மரங்கள் இருந்தால் தான் மனிதன் உயிர் வாழ முடியும்.
7: நிச்சயமா, நீங்க சொல்றதுலயே தெரியுது. என்ன படிச்சிருக்கீங்க ஐயா நீங்க?
8: பள்ளி படிப்பு முடிச்சிட்டு கல்லூரியில வந்து டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சேன்.
7: சிவில் இன்ஜினியரிங் மரங்களை பத்தி இவ்வளவு அனுபவம்.
8: சிவில் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டு அப்புறம் வந்து நான் ஒரு 15 வருட காலம் சென்னையில இருக்கும் பொழுது, சென்னை பத்தி தெரியும் உங்களுக்கு, சுத்தமான காற்று இல்லாத ஊராக தான் இன்னைக்கு இருக்குது ஃபுல்லாவே. இப்ப டெல்லியில மாசு ஆனது காரணமே அந்த மரங்கள் இல்லதுதான். அப்ப எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து, ஏன் நம்ம வந்து ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த மரங்கள் படிப்பு வந்து படிக்க கூடாதுன்ட்டு நேச்சுரல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி வந்து ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி முடிச்சேன்.
7: எத்தனாவது வயதுல நீங்க அக்ரோ ஃபாரஸ்ட்ரி படிக்க தொடங்கினீங்க?
8: அக்ரோ ஃபாரஸ்ட்ரி படிச்சது

0: இப்போ நான் படித்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் இருக்கு மேடம். எனக்கு ரோல் மாடலாக நான் நினச்சது என்னுடைய இறந்து போனவர் திரு அற்புதராஜ் அவர்கள். மாநில ஊரக வளர்ச்சி பயிற்சி நிறுவனத்தில் அவர் வந்து பணியாற்றி இறந்து போனார். அவர் தான் என்னுடைய ரோல் மாடல். அவர் வயசாகிட்டு ரிட்டையர்ட் ஆன காலத்தில் கூட பிஹெச்டி பண்ணணும் அப்படின்ட்டு யோகா பிஹெச்டி பண்ணார் அவர். அப்புறம் தான் எனக்குள்ளே இருந்துச்சு, நம்ம ஏன் வந்து மறுபடியும் படிக்கக்கூடாதுன்னா இந்த ஆர்வம் வந்து மரங்கள் சார்ந்த இதை வந்து நான் கையில் எடுத்தேன். அதில் வந்து மேட்டுப்பாளையம் மினிஸ்டில் படிக்கும்போது மறுபடியும் செரிகல்ச்சர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பண்ணான்.
1: செரிகல்ச்சர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி?
0: ஆமாம் மேடம். அதாவது சாப்ளிங்ஸ் எப்படி இருக்குது,
1: செரிகல்ச்சர் ஃபார் பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு தானே?
0: பட்டுப்புழு வளர்க்குறதும் இருக்குது, அதுலேயே இந்த படிப்பும் இருக்குது. இந்த படிப்புமே அவங்க கொடுத்தாங்க, ஃபுல்லாகவே கோர்ஸ் மாதிரி பண்ணனா.
1: மல்பெரி கல்டிவேஷன்,
0: மல்பெரி கல்டிவேஷன். அதில் மரங்களை வந்து சாகுபடி என்னென்ன மரங்களில் என்னென்ன விதமான இது இருக்குது, டிம்பர் வுட் மரங்களில் என்னென்ன இருக்குது, வெளியில் வந்து நம்ம வந்து மரங்களை ஏன் வந்து நம்ம வளர்க்குறோம், மரங்கள் மூலிமா என்ன நம்மளுக்கு நன்மைங்கிறத பற்றி தெளிவாகவே அந்த கல்லூரியில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க ஃபுல்லாகவே. இது இல்லாமல் அந்த மரங்கள் வந்து படிப்பு படித்ததுங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம் வந்து, ஏன் நம்ம வந்து ஒரு தொடர்ந்து மரங்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி நான் ஒரு ரிசர்ச்சாகவும் அது பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த மரங்கள் அதிகமாக வைக்க வைக்க தான் இன்றைக்கி வந்து தண்ணி இருக்குது மேடம். மரங்கள் இல்லைன்னா மழை பொழிவு கம்மியாயிடும் ஃபுல்லாகவே. அப்போது பார்த்தோம்னா வந்து மரங்களை சாகுபடி பண்ணி அதை வந்து நம்ம நட்டோம்னா நிச்சயமாக வரக்கூடிய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு காற்றையும் நல்ல ஒரு தண்ணீரையும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்கிறத நான் உணவுபூர்வமாக அறிஞ்சிருக்கேன் மேடம்.
1: கண்டிப்பாக. உங்கள் பகுதியில் அதிகமாக வளர்க்கக்கூடிய மரங்கள்னா எதுங்க?
0: இப்போ எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தேக்கு நிறைய வளர்க்குறாங்க மேடம் ஃபுல்லாகவே. இப்போ நான் பணி செய்கிற இடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலைவேம்பு இருக்கு வச்சுருக்கிறாங்க, தேக்கு மரங்கள் வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் ரோஸ்வுட்டு, நீலாம்பூர் தேக்கு, சிறியிலை மகாகனி, பெரியிலை மகாகனி, கடம்பா, அது மாதிரி கருங்காலி, செங்கருங்காலி, இது மாதிரி பல தரப்பட்ட மரங்கள் வந்து.
1: கருங்காலி உங்க பகுதியில?
0: கருங்காலி இருக்கு மேடம்.
1: நீங்க வளர்த்துட்டு வரீங்களா?
0: நான் வளர்க்கல மேடம், நான் பணி செய்யற இடத்துல வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
1: எங்க பணிபுரியுறீங்க?
0: நான் கந்தர்வக்கோட்டையில வந்து ஒரு 60 ஏக்கர் மேடம். அந்த 60 ஏக்கர்ல வந்து நான் சூப்பர்வைசரா இருக்கிறேன்.
1: நல்லது. அங்கேயும் மரங்கள் சார்ந்த தொழில் தானுங்களா?
0: மரங்கள் சார்ந்ததுதான் மேடம். அதுல ஒரு 10 ஏக்கர் மா போட்டிருக்கிறாங்க, ஒரு 10 ஏக்கர் வந்து கொய்யா போட்டிருக்காங்க. உயர் ரக மரங்கள், டிம்பர் வுட் மரங்கள்ல பலா, தென்னை, மற்றபடி மரம் சார்ந்த மரங்கள், பலரக மரங்கள் எல்லாமே அந்த பகுதியில் வந்து வச்சிருக்கிறாங்க.
1: நீங்க மரங்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்களா தனியா?
0: தனியா பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
1: எத்தனை ஆண்டுகளாக நீங்க மர சாகுபடி பண்ணிட்டு வருங்க?
0: நான் மர சாகுபடி வந்து குறைஞ்சது ஒரு இப்போ ஒரு 7 வருடமாக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்ற இடங்களில் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கும் பொழுது மரங்கள் சார்ந்து நான் சொல்லுவேன் நான். அப்போ மரங்கள் சார்ந்து சொல்லும் பொழுது அந்த விவசாயிகள் வந்து நம்மள்ட்ட வந்து மரங்கள் கேட்பாங்க, என்னென்ன வெரைட்டி மரங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து சொல்லிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மரங்களை தேர்வு பண்ணி கொண்டாந்து வச்சு நட்டுருவாங்க மேடம்.
1: நீங்கள் அப்போது கைடன்ஸும் கொடுப்பீங்க?
0: கைடன்ஸும் கொடுப்பேன், ரெண்டாவது அவங்களோட சேர்ந்து பணியும் செஞ்சிருவேன் நான் ஃபுல்லாகவே. எந்த இடத்துல வந்து தரமான மரங்கள் இருக்குது, எல்லா இடங்களையும் நம்ம போய் மரங்கள் எடுக்க முடியாது. எந்த இடத்துல தரமான மரங்கள் இருக்குன்னு சொன்னோம்னா அவங்க வந்து அதை அணுகி அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை நட்டு கொடுக்கறது நம்மளுடைய இது. ஒரு 6 மாதம் வரைக்கும் அதை பராமரிப்பு பண்ணி நல்லபடியாக.
1: ஃப்ரீலான்சிங் மாதிரி சொல்கிறீங்களா சார்?
0: எஸ். இது இல்லாமல் வந்து மரம் சார்ந்த விஷயங்களில் அரசு விழாக்கள், மற்றபடி இந்த தொண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் மரங்கள் வந்து நடுவாங்க. ஒரு நாளையில் 500 மரம் 1000 மரங்களும் நடுவாங்க. அதில் வந்து தன்னார்வலராக கூட வந்து நான் வந்து நிறைய இடங்களில் வந்து நான் மரங்கள் நட்டு கொடுத்துருக்கேன். அதில் கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், இந்த பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், எந்த மாதிரி இடங்களில் போய் அந்த தொண்டு நிறுவனங்கள் சார்ந்து ஒரு நாள் ப்ரோக்ராமாக இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மரங்கள் நட்டு கொடுத்துருப்போம். இடையில வந்து நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரே நாளில் 1 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு கிண்ண சாதனை புரிந்த மாவட்டம் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுனாமிக்கு முன்னாடி வந்து அந்த மரங்கள்லாம் நட்டது ஃபுல்லாகவே. அப்போ வந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவதாஸ் மீனா அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும் பொழுது அந்த 4 வேதபதிங்கிறதுல நட்டு கிண்ண சாதனை, அந்த சாதனையை இன்றைக்கி யாரும் முறியடிக்கல மேடம். நம்ம தமிழ்நாட்டில் இது பண்ணல, மற்ற மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியவே இல்லை. மேக்ஸிமம் நட்டு பார்த்தாங்க, ஒரு 60,000 மரம் 70,000 மரம் தான் நட்டாங்க ஃபுல்லாகவே. 1 லட்சம் மரங்களை இது வரைக்கும் யாரும் அச்சீவ் பண்ணவே இல்லை. அந்த ரெக்கார்டு தான் கடைசியான ரெக்கார்டாக இருக்குது ஃபுல்லாகவே. எனக்கு இந்த காரைக்காலுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து நான் தரங்கம்பாடி தாண்டி வரும்பொழுது அந்த குளிர்ச்சியான இடத்தை வந்து தேர்றது, ஏன்னா ரெண்டு பக்கமும் பொங்கும் மரம். அங்கே வண்டியில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாகப்பட்டினம், ஏன்னா இப்போ மயிலாடுதுறை மாவட்டம், முன்னாடி நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்துச்சு. நான் மாவட்ட ஆட்சித்தலைவரோட மீட்டிங் போகும்பொழுது தான் அங்கே வண்டியில் வந்துட்டதுக்கப்புறம் அந்த பொங்க மரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு தான் வருவேன் நான். அதனால் எனக்கு காரைக்கால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி காரைக்கால் பண்பலையும் ரொம்ப பிடிக்கும்.
1: 8 வருட அனுபவத்தில் மர சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் பயிரிடாத மர வகைனா எதை சொல்லுவீங்க?
0: பயிரிடாத மரம் வகைனா வந்து முன்னாடி வந்து செம்மரம் வந்து சந்தன மரம் வந்து நம்மளுக்கு அனுமதி கிடைக்காம இருந்துச்சுங்க. இப்போ அரசாங்கம் அனுமதி கொடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே. அந்த மரங்கள் குறைவாக பண்ணதில் எனக்கு ஒரு வருத்தமும் உண்டு. ஏன்னா

0: செம்மரம் சந்தன மரத்தை வந்து நம்ம வந்து நிறைய வந்து உற்பத்தி பண்ணணும். இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு ஆந்திரா மாநிலங்கள் நிறைய அங்கேருந்து மரங்கள் இங்கே வருது ஃபுல்லாகவே, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து மரங்கள் அங்கே போகுதான்னு எனக்கு தெரியல. அதனால் ஆந்திராவிலேருந்து மரக்கன்றுகள் எடுத்து வந்து இங்கே வந்து பண்ணுறது போல் தமிழ்நாட்டிலேருந்தும் மரக்கன்றுகள் வந்து வெளி மாநிலங்களுக்கு நிறைய போகணும். வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மர வகைகள் நம்ம மாநிலங்களுக்கு வருங்கிறது நிச்சயம் மேடம். ஏன்னா மண்ணுக்கு உயிர் இருக்குது, இந்த வகை மண்ணுக்கு இந்த மரம் வரும்னு சொல்லுவோம் நம்ம ஃபுல்லாகவே.
1: அந்த வகைகள்லாம் வரிசை படுத்துங்களேன்.
0: இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடம்பா மரம், கருங்காலி, செங்கருங்காலி, ரோஸ்வுட் மரம், சிறிலை மகாகனி, பெரியலை மகாகனி, இன்னும் சொல்லணும்னா வந்து டிம்பர் வுட் மரங்களில் வந்து நிறைய டிம்பர் வுட் மரங்கள் வந்து இன்னைக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஃபுல்லாகவே.
1: இந்த டிம்பர் வுட் மரத்துக்கு எந்த வகையான மண் நல்லா வரும்?
0: நம்ம பகுதிக்கு ஏற்றது வந்து மேக்ஸிமம் வந்து பூவரசு, வேம்பு, லைலா, இந்த மரங்கள் வந்து அதிகமாக வரும் ஃபுல்லாகவே. மற்றபடி இப்போ புதிய முயற்சியாக வந்து அந்த ஆந்திராவிலேருந்து மரக்கன்றுகள் வாங்கி கொண்டாந்து, ஏன்னா அதுங்க வந்து ராஜமுந்திரிலேருந்து மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க. அது 10 அடிக்கு 11 அடி 12 அடி இருக்குது. அந்த மரங்கள் நிறையாவே வருது. சமீபத்தில் போன வருஷத்துக்கு போன வருஷம் திருப்பூர் வனம் இண்டியான்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதுல ஸ்கை சுந்தரராஜன் ஐயா தான் அதுல வந்து நிறுவனராக இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மரக்கன்றுகள் அங்கேயிருந்து தான் எடுத்தாங்க. எடுத்துட்டு அங்க உள்ள விவசாயிகளுக்கு இலவசமாக அந்த மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. அப்ப அந்த வெளியில ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த மண் வகைக்கு சார்ந்த மரங்களும் இங்கே வருது. இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த 28 மாவட்டங்கள்லேயும் திருப்பூர் மாவட்டம் தான் வந்து தண்ணி கம்மியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பாருங்க, இருக்கக்கூடிய மாவட்டங்களில் திருப்பூர் மாவட்டத்தில் தான் அதிகமான தண்ணியே இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த வனம் இந்தியா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்.
1: தனிநபரா பண்ணிட்டு இருக்கீங்களா, இது ஏதாவது தொண்டு நிறுவனத்தோட சேர்ந்து மரங்களை வந்துட்டு பாதுகாத்துட்டு இருக்கீங்களா?
0: நீண்ட நாளா தனியாகவும் பண்ணிட்டு இருக்கிறேன். தொண்டு நிறுவனங்கள் அழைப்பின் பேரில் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து தன்னார்வலராக வேலை செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்களை வச்சு நம்ம நடும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய மனசுலையும் அந்த விதைகளை வந்து ஊணணும். ஏன்னா இதன் மூலியமாக தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கணுங்கிறத நான் கல்லூரி பயிற்சிகளையும் நிறைய சொல்லியிருக்கிறேன் மேடம். இதில் வெளியில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகளில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம்.
1: மறந்து போன பனைமரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
0: இது ஒரு நல்ல கேள்வி தான் மேடம். எனக்கு வந்து நினைவீர் தெரிந்த நாட்கள்லேருந்து வந்து இந்த பனை மரங்களில் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து என்னமோ ஏதோ தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பனைமரம் வந்து ஒரு பாரம்பரிய மரமும் கூட, அப்புறம் பின்னாடி தான் உணர்ந்தேன் நான். இப்போ ஐவகை நிலத்தில் நம்ம வந்து பனைமரங்கள் நட்டதனுடைய இது வந்து பேரிடர் காலங்களில் புயல் தாக்கங்கள் கம்மியாகிறதுக்கு காரணமே இந்த பனைமரங்கள் தான். மேக்ஸிமம் சொல்லப்படும்னா நம்ம வந்து பனைமரங்களை வந்து ஒரு ஜிக்ஸாக்காக நட்டு விட்டோம்னா அந்த இடங்களில் வந்து புயல் தாக்கம் கம்மியாக இருக்கும்.
1: அதாவது மியாவகி ஃபாரஸ்டில் வர மாதிரி ஜிக்ஸாக்காக
0: வந்து நம்ம நட்டு விட்டோம்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் நீட்டான சைஸ்லேயே போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க.
1: அது கூட படர்ந்து வரும் இல்லையா அதோட இலைகள் பார்த்தப்போ. இப்போ ஜிக்ஸாக்கா நம்ம சாகுபடி பண்றதா இருந்ததுன்னா அது எப்படி தனித்து நிற்கும்?
0: தனித்து நிற்கும்ல, உங்களுக்கு ஜிக்ஸாக்குங்கிறது கிராஸாக நம்ம போடும் பொழுது நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஒரே நீட்டில் போடும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் பனை மரத்துக்கு ஒன்றும் பராமரிப்பு தேவையில்லைங்க. விதையை போட்டால் முடிஞ்சிடும், அது ஆடு மாடு சாப்பிடாது, எதுவும் செய்யவே செய்யாது. ஆனால் அந்த பனை மரத்தினுடைய பயன்கள் சொல்லும் பொழுது அதிகமாகும் பொழுது எனக்குள்ள ஒரு தாக்கம் என்னென்னா, ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வந்து இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், ரெண்டாவது அந்த தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வந்து இன்றைக்கி வந்து நிறைய அந்த பனை விதைகளை வந்து செய்யணும்னு முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம நீடாமங்கலத்தில் வந்து இருக்கக்கூடிய கிரீன் நீடா அமைப்பு வந்து நிறைய உதவி பண்ணுறாரு அவர் ஐயா. தமிழ்நாடு ஃபுல்லாகவே பனை விதைகளை வந்து ஏரிக்கரை ஓரங்களில், குளத்துக்கரை ஓரங்களில் வந்து நிறைய பனை மரங்களை போடணுங்கிறது ஒரு முடிவு பண்ணி செஞ்சிட்ருக்கிறாங்க. இதை அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் கையில் எடுத்து வருடா வருடம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளவு பனை மரங்களை நடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து நிலத்தடி நீர் கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
4: ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில் இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
5: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: ரேவதி அக்கா இங்க பாருங்களேன், எனக்கெல்லாம்

0: வருஷம் 4 வருஷம் படிக்கிறதே சிரமமா இருந்துச்சு. செம்மனார் கோயில் வட்டம் கூடலூர் பி செந்தில்குமார் அவங்க தன்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பை முடிச்சிட்டு 11 வருஷம் கழிச்சு மீண்டும் படிச்சிருக்காங்க.
1: ஆமா பூங்குடி, பட்டு புழுக்குன்னு ஒரு படிப்பை படிச்சிருக்கிறாங்க, மரங்களுக்குன்னு ஒரு படிப்பை படிச்சிருக்கிறாங்க, அது தொடர்பா ஆராய்ச்சியும் பண்ணிருக்கிறாங்க பாரு.
0: ஆமாக்கா, இவங்க வேலை பார்க்கற இடத்துல கூட மரங்கள் சாகுபடி தான் இவங்க பண்ணிட்டு வராங்களாம்.
1: அதுலயும் 1-2 மரம் இல்ல பூங்கொடி, பல வகையான மரம்.
0: அவங்க ஊர்ல அவங்க இடத்துல மட்டும் இல்ல, மாநில மாநிலமா போயிட்டு மரங்களை நட்டுட்டு வராங்களாம்.
1: இந்த மாதிரிலாம் சில பேரு இந்த மண்ணுல வாழ்றதுனாலதான் பூங்கொடி, இன்னும் வானம் மழையை கொடுக்குது போல இருக்கு.
0: அக்கா, இதோட சேர்த்து இன்னைக்கு பலரால கைவிடப்பட்ட பனைமரத்தனோட பயனை தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: சரி சரி பூங்கொடி, அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற?
0: நீங்க சொன்னா சரியாதாங்க்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பனை மரத்துக்கு அடுத்து மறந்து போன மரங்கள் உங்களுக்கு நினைவு தெரிந்து

0: இப்பூங்கொடி, அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற?
1: நீங்க சொன்ன சரியாதாங்க்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பனை மரத்துக்கு அடுத்து மறந்து போன மரங்கள் உங்களுக்கு நினைவு தெரிந்து ஏதாவது இருக்கிறதா?
2: இப்போதைக்கு வந்து மிகவும் சொற்பமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கண்ணால முருங்கலன்னு சொல்லுவோம் நம்ம.
1: ஆமாம், இந்த சளி இருமலுக்கு கூட கொடுப்பாங்க இல்லையா?
2: அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடங்களில் இருந்த இடங்கள்லாம் காணாம போயிடுச்சு. இது வந்து முயல் கூட அதிகமாக சாப்பிடும்னு சொல்லுவோம் நம்ம ஃபுல்லாகவே. அந்த கண்ணாலம்பரங்களுடைய மருத்துவ குணம் என்னன்னா, நீங்கள் சொன்னது போல் அந்த இலையை எடுத்து நம்ம வந்து அடை சுட்டு சாப்பிட்டோம்னு நிச்சயமாக அந்த சளி தொல்லைகள் மீங்கும் ஃபுல்லாகவே. அதில் ரெண்டு இருக்குது, முள் கண்ணாலம்பரம் இருக்குது, முள் இல்லா கண்ணாலம்பரங்கை இருக்குது. இந்த இரண்டு மரங்களுமே இன்றைக்கி வந்து அழியும் தருவாயில் இருக்குது. அதை மீட்டெடுக்கணுங்கிறது என்னுடைய முக்கியமான நோக்கம்.
1: மரம் நடுவதற்கு ஏற்ற காலம்னா, இப்போ சாதாரணமாக ஒரு மாமரம் நடுவோம், எந்த கால இடைவெளியில் வந்துட்டு நம்ம நட்டால் வந்துட்டு மாமரம் வந்துட்டு நல்ல காய்ப்புக்கு வரும்?
2: எப்போதுமே இந்த மழை பெய்கிற காலங்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கை கொடுக்கறது மேடம். அந்த நேரத்தில் வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றணுங்கிற அவசியம் தேவையில்லை. அதனால் மழை பெய்ந்து முடித்த உடனேயே நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, மரங்கள்லாம் அதில் மாமரம் மட்டும் கிடையாது, நெல்லி மரம், நம்ம நாட்டு ரகங்கள் நிறைய இருக்குது. நம்ம போய் வெளி பல வகைகளை தேட வேண்டாம். இன்றைக்கி வெளியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பழங்கள், நிறைய பழங்கள் வந்து இன்றைக்கி வந்துகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே. நாட்டு ரகங்களில் நாவல் இருக்குது, நெல்லி இருக்குது, கொடுக்காப்புளி இருக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காப்புளிலாம் சென்னையில் பாத்தீங்கன்னா நிறைய ரேட். இன்னைக்கு சுகர் பேஷண்ட் எல்லாமே அந்த கொடுக்காப்புளி மரத்தை தான் வந்து தேடிட்டு இருக்காங்க மேக்ஸிமம். இப்போ நாவல் பழங்கிறது நம்ம காரைக்காலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இடங்களில் நாவல் மரம் இருக்குது ஃபுல்லாகவே. ஏன்னா இந்த வரிச்சிக்கூடிய அந்த லைனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாவல் மரம் இல்லாத இடமே இல்லை. இல்லைங்களா, அது எல்லாமே இன்றைக்கி காரில் வர்றவங்க கூட அந்த நாவல்பழத்தை பொறுக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அது சுகருக்கு அது ஒரு இதாக போயிடுச்சு. அதனால் வந்து நாட்டு ரக பல வகைகள் அந்த மாதிரி ரகங்களை நம்ம வந்து நட்டோம்னா நிச்சயமாக பழம் கொடுக்கும். அதான் சொல்கிறாங்க, வீட்டுக்கு முன் வேப்ப மரம் இருக்கணும், ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு எலுமிச்சை மரம் இருக்கணும், இல்லைங்களா, பக்கத்தில் வந்து ஒரு தென்னை மரம் இருக்கணும், தண்ணி ஓர இடங்களில் வாழை மரம் இருக்கணும். இது ஐயா நம்மால் வர ஐயா சொன்ன ஒரு தாரக மந்திர மாதிரி. அப்போ ஒரு 15 வகையான மரங்கள் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க நம்மால் வர ஐயா. இப்போ அந்த 15 மரமே ஒரு குடும்பத்துக்கு தேவையான பசியை ஆற்றி விடும்பார். ஏன்னா அந்த பசியோட ஒரு மனிதன் தூங்கக்கூடாது, ஒரு பசியோட ஒரு மனிதன் எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய தாட்டு ஃபுல்லாகவே. அந்த பல வகைகள் வந்து நாட்டு ரக பல வகைகளாக இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு எல்லாமே தேவை. இப்போ பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த ஓட்டத்துக்கு சீராகிறது ஃபுல்லாகவே. நெல்லிக்காய் வந்து நமக்கு தெரியும் வைட்டமின் சி சக்தி நிறையா இருக்குது. அப்போ அந்த நாட்டு பல வகைகளை வந்து நம்ம குடும்பத்திலேயே நம்ம வீடுகள்லேயே நம்ம வந்து பண்ணோம்னா நிச்சயமாக வந்து அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஃபுல்லாகவே.
1: இப்போ மரக்கன்றுகளுக்கு பராமரிப்பு இருக்குங்க இல்லையா? இப்போ வயல் மாறுதுன்னு வச்சுக்கோங்கல்ல, இப்போ நெல் விவசாயமாக இருந்தால் கண்டிப்பாக பூச்சி வரும், களைகள் வரும். அதே மாதிரி மரங்கள் சாகுபடிக்கும் வரும் இல்லையா?
2: நிச்சயம் வரும் மேடம்.
1: அதுக்கு எந்த முறையை நீங்கள் மேற்கொள்வீங்க?
2: பூச்சிகளை வந்து நம்ம கொள்றது நம்மளுடைய வேலை இல்லை. பூச்சிகளை கொண்டுட்டோம்னா நம்மளுடைய உணவுங்கிறது கிடைக்காது ஃபுல்லாகவே. பூச்சிகளை விரட்டுறது நம்மளுடைய வேலை. அப்போ வந்து இயற்கையான கரைசல்கள் நிறையா இருக்குது. இதில் பஞ்சகாவியம் மட்டும் கிடையாது, மீனமில கரைசல் இருக்குது, அமிர்த கரைசல் இருக்குது, ஜீவாமிர்தம் இருக்குது, ஐந்தலை கரைசல் இருக்குது, மூன்றிலை கரைசல் இருக்குது. இது மாதிரி கரைசல்களை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக அந்த பூச்சிகளை வந்து நம்ம வந்து விரட்டுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
1: ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்ந்துருச்சிங்கன்னா அந்த கரைசல் பயன்படுங்களா மரங்களுக்கு?
2: ஒன்று ஒன்றுத்துக்கும் கால அளவு இருக்கு.
1: ஒரு 15
2: ஒரு 15 நாள் ஒரு கரைசல் வந்து நம்ம இப்போ இன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதுல இருந்து ஒரு 15 நாள் கழிச்சு தான் அடுத்த கரைசல் நம்ம கொடுக்கணும் ஃபுல்லாவே. நீங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துருக்கலாம், விவசாயிகள் வந்து வாய்மடையில வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த நம்ம எருக்கன் இலையை வந்து போட்டு வைப்பாங்க,
1: மூடாக்கு
2: இலையை போட்டு வைப்பாங்க. தண்ணி ஓடும் பொழுது அந்த போரான் சத்து வந்து அந்த எருக்கன் இலையில இருக்குது ஃபுல்லாவே. அந்த எருக்கன் இலையுடைய அந்த போரான் சத்து வந்து அந்த வயல்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். அப்போ உள்ள விவசாயம் பண்ணும்பொழுது என்ன செஞ்சாங்க, எல்லா இலதலைகள் நொணா இலை இருக்கிறதும் பூசணம் இலை இருக்கும் எல்லாத்தையும் வயலில் போட்டு மல்ச்சிங் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சத்துக்கள் எல்லாம் கிடைச்சிரும் ஃபுல்லாகவே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இலதலைகள் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் இருக்குது. எந்த மரத்தினுடைய இலைகள் இருக்கோ அந்த மரத்தினுடைய இலைகள் எடுத்து அதுக்கு மூடாக்க கொடுத்தா தான் அது நல்லா வளர்ந்து வரும். இலைதலைகளை நிறைய வந்து என்ன செய்கிறது இல்லைங்க, நம்ம சேகரிக்கிறது கிடையாது ஃபுல்லாகவே. அதுக்கு உணவளிக்கிறதுக்கு இப்போ ஒரு தேக்கு மரம் வைக்கிறாரு ஒரு விவசாயினா, அவர் வச்சுட்டு போயிடுவார், 6 பராமரிப்பார். அதுக்கப்புறம் வந்து தன்னால் பூமி கீழே உள்ள தண்ணியை எடுத்தால் அது வளர்ந்து வருது. அப்போ அதுக்குன்னு ஒரு பராமரிப்பு இருக்கணும். நேர நேரத்துக்கு நம்ம களை எடுக்கணும், கவாத்து பண்ணணும். பண்ணும். கவாத்து பண்ணா ஒரு டிம்பர் விட்டு மரங்கள் மாதிரி 20 அடி 25 அடிக்கு போகும். நம்ம மிஞ்சி மிஞ்சி போனோம்னா கிளைகளா வெடிச்சு போயிட்டு இருந்தா அந்த மரங்கள்ல ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது. இலதலைகளை வந்து கொளுத்த கூடாது போட்டு, அந்த இலதலைகளை அதுகளுக்கே உணவா கொடுத்தோம்னா நிச்சயமா எதுவுமே இருக்காது. இது கொளுத்துறதுனால என்னன்னா, ஒன்னு புகையெல்லாம் போய் கார்பன் டை ஆக்சைடு இதாவது நம்மளுக்கு ஓசோன் ஓட்டையை கொழுவுறதுக்கு காரணமே அதுதான் தெரியுது நம்மளுக்கு. அப்ப இந்த இலதலைகளை வந்து நம்ம மூடாக்கு மாதிரி பயன்படுத்தி அதை நம்ம பண்ணோம்னா நிச்சயமா சத்து உள்ள அந்த மரங்கள் நல்லா வளர்ந்து வரும். பூச்சிகளை கொள்வது நம்ம

0: இலக்கு அல்ல.
1: ஒருவேளை ரொம்ப அதிகமா பூச்சி தாக்கம் ஏற்பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
0: அதிகமானதுன்னா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அக்னியஸ்திரம்னு சொல்லுவோம், நம்ம நம்மளுடைய பயிற்சியில் அதிகமாக அதை தான் சொல்லுவோம்.
1: அந்த செயல்முறை
0: அந்த 3G, அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்,
1: ஆமாம்,
0: இந்த கரைசல் வந்து தான் கடைசி அஸ்திரமாக நம்ம பயன்படுத்துறது. அதில் பூச்சிகள் எல்லாமே நிச்சயமாக நசிங்க கட்டுப்படும். இது நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடிய மீன் அமிலம் 100 ml எடுத்தோம்னா அது 50 ml எடுத்தாலே போதும், ஓரளவுக்கு வந்து பூச்சிகள் கட்டுப்படும். இந்த உலகத்தில் பூச்சிகளும் வாழணும், நம்மளும் வாழணும்னா நிச்சயமாக பூச்சிகளால் தான் நம்மளுக்கு நன்மை இருக்குது. அதை நினச்சிக்கிட்டு நம்ம பூச்சிகளை கொல்லாமல் ரசாயனத்தை பயன்படுத்தாமல் இயற்கை கரைசலை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நல்லபடியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மேடம்.
1: எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, நீங்க பணி புரிஞ்சுட்டு வேற உங்க தோட்டத்திலையுமே இயற்கையை தான் சாகுபடி பண்ணிட்டு வரீங்களா?
0: என்னுடைய தோட்டத்தை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் பல மாவட்டங்களுக்கு போகும் பொழுது அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதன்படி என்னுடைய இடத்த வந்து நான் இப்போ வந்து நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்து ஒரு 6 மாச காலங்களில் நிச்சயமாக வந்து என்னுடைய தோட்டத்தில் தேனீக்களும் சரி குருவிகளும் சரி அந்த பல்லுயிர் பெருக்கம் நிச்சயமாக என்னுடைய இடத்துக்கு, அதாவது வெளியில போன எல்லாமே உள்ள கொண்டு வரணும்னு என்னுடைய ஒரு ஆசை.
1: ஒரு பசுமையான ஒரு சோலையா
0: நிச்சயமா, ஏன்னா நான் டவுன்ல இருந்துட்டு மறுபடியும் கிராமத்தை நோக்கி வந்தது காரணமே அதுதான். டவுன்லயே இருக்கணுங்கிற என்னுடைய ஆசை இல்லை, கிராமத்திலையும். ஏன்னா எங்களுடைய கூடலூருங்கிற ஊர் வந்து உங்களுக்கு தெரியாது கிடையாது, 2-6 இடையில எங்களுடைய ஊர் பசுமையான ஊர், 3 போகம் சாகுபடி, மக்கள் எல்லாம் உழைக்கிற மக்கள் தான் ஃபுல்லாவே இல்லை. அதனால வந்து கிராமம் நல்ல கிராமம், நல்ல மக்களா இருக்கிறாங்க, தண்ணி பிரச்சனைகள் இருக்காது, இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அங்கே இல்லை. ஆனால் கடைமடை பகுதியாக இருந்தாலும் விவசாயத்தில் வந்து எங்களுடைய கிராமம் வந்து பெயர் பெற்ற கிராமம்.
1: அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்ற மர பாதுகாப்பு செய்தி என்ன?
0: அடுத்த தலைமுறைக்கு சொல்றது என்னன்னா, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது குழந்தையா இருந்து பிறக்கிறாங்க, வளர்ந்து வர வர வரதான் அவங்களுக்கு வந்து அந்த எல்லாமே தேவைப்படுது. அந்த தேவைகள் பூர்த்தி ஆகணுமா நிச்சயமா வந்து மரங்களை வந்து நட்டாதான் அந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இந்த மரங்கள் நடுவதனால இந்த பூமியும் காக்கப்படும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் பாதுகாக்கப்படுங்கிறது என்னுடைய இது. ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, குழந்தை பிறந்த இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வந்து ஒரு டிஜிட்டல் பேனர் வைக்கிறாங்க, நல்ல சாப்பாடு போடுறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி, அது பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, அது திருமணம் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடங்கள்லையும் மரக்கன்றுகளை வந்து கொடுத்து நம்ம வாழ்த்தணும்னா நிச்சயமாக இந்த மரங்கள் மூலிமா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கை இருக்கும் எனக்கு நம்பிக்கை உண்டு.
1: ஒரு பிறந்தநாள் விழாவில் அந்த குழந்தை வந்துட்டு பரிசா வந்துட்டு மரக்கன்றுகளுக்கு தராங்க, அதே அந்த குழந்தை உன்னோட பிறந்தநாள் விழாவுக்கு மரக்கன்று நீ தான் கொடுத்த, அந்த குழந்தை வளர்ந்து நிற்கிறப்போ அந்த மரம் பேசும் இல்லையா?
0: நிச்சயமா நிச்சயமா பேசும் மேடம். ஏன்னா இப்போ ஒரு நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன் நான், மலைவாழ் மக்கள், அந்த இதில் வந்து தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா மரக்கன்றுகள் கொடுக்குறாரு. அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு அந்த மரக்கன்றுகளை வளர்க்குதோ வருஷா வருஷம் ஆண்டு விழாவில் அந்த குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க. இது தொடர்ந்து வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு சில மாவட்டங்களில். அந்த தலைமை ஆசிரியர் நான் கேட்டேன், ஏன் நீங்கள் வந்து சொந்த காசில் வந்து மரங்களை வாங்கி கொடுக்குறீங்க, அந்த குழந்தைகளுடைய ஆர்வம் வந்து அதிகரிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், எனக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் அதை சுவாசிக்கணும், சுவாசித்தாதான் நான் வந்து இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளம், அதனால தான் எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நான் வந்து அவருடைய சொந்த செலவில் செஞ்சிட்டு இருக்கிறார் ஒரு தலைமை ஆசிரியர். அதனால ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல வந்து கனவு காணங்கள்ங்கிறது நைட்டு தூங்குறது கனவு இல்லை கிடையாதுங்க. இந்த மரங்களை நட்டு வந்து அதை வந்து நல்லபடியாக என்ன செய்யணும், அது எப்படி வளர்ந்து வருதோ அது மாதிரி உன்னுடைய அருவியும் வளர்த்து வந்தான் நிச்சயமா என்ன செய்ய முடியுங்க, நீ நல்ல ஒரு மனிதனாக அந்த சமூகத்தில் வாழ முடியுங்கிறது அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு கனவுங்க.
1: ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருக்கீங்க. மரங்களை வளர்த்தாதான் இன்று மட்டும் இல்லை நாளைய தலைமுறைக்கும் நம்ம செய்கிற சேவைன்னு.
0: என்னுடைய இது என்னன்னா வந்து அரசாங்கத்திலையும் சரி பிற நிறுவனங்கள்லையும் சரி ஒவ்வொரு வருடமும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு மரங்கள் கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொதுவாக இந்த பூமியை காக்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை, அதுக்கு மரங்களை வந்து அதிகமாக நடணுங்கிறது என்னுடைய வெகுநாள் ஆசை. இதில் எங்கே மரங்கள் நட்டாலும் சரி, நம்ம மாநிலம் மட்டும் இல்லை, நான் ஆந்திராவிலையும் போயிருக்கிறேன், கர்நாடகாவையும் போயிருக்கிறேன், கேரளாவும் போயிருக்கிறேன், எந்த மாநிலங்களாக இருந்தாலும் மரங்கள் நடும் பொழுது நிச்சயமாக அங்கே பயணம் பண்ணி அங்கே மரங்களை நட்டுட்டு வரதான் என்னுடைய வெகுநாளைய கனவாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய அளவு செய்வேன், என்னுடைய உடல் ஓய்வு பெறும் நிலைமையிலும் கூட நான் மரங்கள் வந்து நடணுங்கிறது என்னுடைய கனவு.
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. மண்ணை பாதுகாத்தால் தான் நாளைய தலைமுறைக்கு உணவு பாதுகாப்பாக வழங்க முடியும்னு இன்றைய விவசாய நிகழ்ச்சியில் எங்களுக்கு எல்லாருக்கும் உணர்த்தி இருக்கீங்க, மிக்க நன்றியா. மேலும் உங்க மர சாகுபடி சம்பந்தமா சந்தேகம் இருந்தா நேர்களை உங்களை தொடர்பு கொள்ள உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம் மேடம்.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேர்களே, கூடலூர் பி செந்தில்குமரன் ஐயா அவர்கள் அலைபேசி எண்
0: 63-81-68-32-46.
1: மீண்டும் ஒரு முறை 63-81-68-32-46. மிக்க நன்றி.

0: வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கும் மிக்க நன்றி.
1: அடடா, மரங்களோடு ஒரு பயன் ஒன்று. செம்மனார் கோயில் வட்டம் கூடலூர் பி செந்தில்குமார் அவங்க ஒரு பெரிய நீண்ட பயணத்தையே சொல்லி முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
2: சரியா சொன்னீங்க ரேவதி அக்கா. மரங்களை நடுறது கூட எந்த பருவத்தில் நடணும், எப்படி பராமரிக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க.
1: இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, மூடாக்கு போறதுனால போரான் சத்து கிடைக்கும்ன்றது எனக்கு தேவையான தகவலா இருந்துச்சு பூங்குடி.
2: அதுலயும் டிம்பர் மரம் வளர்த்தா கண்டிப்பா கவாத்து பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க.
1: மொத்தத்துல வருங்கால சந்ததி மரங்களை நட்டே ஆகணும்னு சொல்லாம சொல்லி முடிச்சிருக்காங்க நிகழ்ச்சியில.
3: பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா PKVY.
4: விவசாயிகளே, இயற்கையோடு இணைந்து நஞ்சில்லா விவசாயம் செய்ய விருப்பமா?
3: அப்படியானால் பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டம் உங்களுக்காக.
4: இயற்கை மற்றும் பாரம்பரிய விவசாய முறைகளை ஊக்குவித்து, ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைத்து, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மத்திய அரசின் முக்கிய திட்டம் இது.
3: இத்திட்டத்தின் மூலம் இயற்கை விவசாயம் மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு பயிற்சி, தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் தேவையான உதவிகள் வழங்கப்படுகின்றன.
4: மண்ணின் வளம் உயரும், உற்பத்தி தரம் மேம்படும், ஆரோக்கியமான உணவு மக்களிடம் சென்றடையும்.
3: மேலும் விவரங்களுக்கு உங்கள் மாவட்ட வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.
4: பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா.
3: இயற்கை விவசாயம், வளமான மண், ஆரோக்கியமான வாழ்வு.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
5: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
7: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நேரம் 8 மணி. நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம் வருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: இது உங்களின் விருப்பமான திரையிசை பாடல்கள் காரை பண்பலை 100.3 அரங்கேறும் நேரம். நிகழ்ச்சிகளில் உங்களின் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 8. இந்த முன்னிணைப்பு எண்களோடு 2311 2311, மற்றொரு எண் 2994 8 0, மற்றொரு எண் 2995 8 0. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களின் விருப்பமான கானங்களை கேட்டு ரசிக்கலாம் காரை பண்பலை 100.3.
11: கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
12: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
11: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
12: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
13: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
13: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய விருப்பமான பாடலை கேட்க வரும் நம் நிகழ்ச்சியின் முதல் நேரை சந்திக்கிறோம். ஹலோ, வணக்கம்.
15: வணக்கம் மேடம், நான் பவித்ர மாளிகை ரகுபதி பேசுறேன்.
7: சொல்லுங்க, என்ன பாடல்
15: எனக்கு?
7: ஹலோ ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? அந்த நேருடைய தொடர்பு கிடைக்கல. அந்த நேருக்காக ஒரு பாடல் நம்ம வழங்கலாம். அதுக்கு முன்னால நம்ம ஃபேஸ்புக் பதிவுக்காக இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு நம்ம கொடுக்க போறது என்ன? கற்றது கையளவு. நம்ம எவ்வளோதான் படித்திருந்தாலும், நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிந்திருந்தாலும், எனக்கு தெரியும்

அப்படிங்கிற அந்த சிந்தனை, அந்த செருக்கு, கர்வம் இதெல்லாம் வந்துட்டால் அதுக்கப்புறம் கற்றுக்கொள்ளுதல், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் தடைப்பட்டு போயிடும். அதனால் எப்போதுமே பணிவோட எதையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தோடவும் தேடலோடையும் இருக்கிறது தான் சிறப்பு இல்லையா. நமக்கு எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை யார்கிட்ட இருந்து வேணுமானாலும் நம்ம கற்றுக்கலாம். அங்கே வந்து வயதோ அனுபவமோ ஒரு தடையே கிடையாது. சரி, இப்போ இது சம்மந்தமாக நம்ம நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துப்பீங்களா, இல்லை தெரிஞ்ச மாதிரியே சமாளிப்பீங்களா? இது சம்மந்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஏதேனும் அனுபவங்கள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். கேட்கலாம், இல்லை பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில்.

0: ஆரிப்பன்பளை 100.3 நேர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரே நாம் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களின் விருப்பமான பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
1: மீன் சுருட்டி சுதாராஜா.
0: ம், சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு அன்னியோரை அழைப்பிலிருந்து நதியோரம் பாடல்.
0: சரிம்மா, பாட்டு கேட்கலாமா?
1: நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: September 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
7: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
6: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
7: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
6: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
7: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
6: ஆஃபரில் பயன்பெறுங்கள்.
7: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3. நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ஓஎன்ஜிசி.
9: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
10: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மேலனிக்குடி குடிக்காடு ஸ்ரீ அபிநய டிரேடிங்ஸ் வழங்கும் பசந்தலு. மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
11: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநய டிரேடிங், மேலனிக்குடி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:65 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
13: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பாரத் பால் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
14: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
15: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நன்வெண்டா.

காரி பண்பலையின் 100.3 ஃபேஸ்புக் பதிவு கற்றது கையளவு. நேர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? புதுத்துறை செல்வகுமார், எனக்கு தெரிந்த வேலை நன்றாக செய்வேன். அறிவு சார்ந்தவரிடம் கேட்டு தெரிந்தும் கொள்வேன். பல விஷயங்களை பண்பலை கேட்டும் நான் தெரிந்து கொள்கிறேன். என் 2 குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கிறேன். நன்றாகவும் படிக்கிறார்கள்னு மனநிறைவோடு சொல்லியிருக்காங்க இந்த நேயர். பேரலம் சந்தோஷ்குமார் இந்த நேயர் என்ன சொல்கிறாங்க, நான் எந்த வேலையை பார்த்தாலுமே உடனே கற்றுக்கொள்வேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேயே மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொண்டது மிகவும் மகிழ்ச்சி. கற்றது கையளவு என்றாலும் இன்று மோட்டார் சைக்கிள் வரை ஓட்ட கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், கற்ற அறிவு எவ்வளவு இருந்தாலும் அது முழுமையானது கிடையாது. வாழ்க்கை முழுவதுமே நம்ம புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன், கற்றது கையளவுதான். இதை நாம் உணர்ந்துவிட்டால் அகந்து என்ற தலைகணம் நமக்கு மறைந்து போகும். உலக அறிவு கடலளவு, அதனால் தினமும் நாம் புதியவற்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன்கோட்டை பாரி வல்லல், நான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்த உடனே கற்றுக்கொள்வேன். இது மாதிரி 2-3 பேர் சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மைதான். சில பேர் வந்து அந்த விஷயத்தை ஆழ்ந்து கவனித்து அதே போல திரும்பவும் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் பல பேருக்கு இருக்குது. அப்புறம் கொடிக்கால்பாளையம் ஷாவுல் ஹமீத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டார்வாடி அவங்க இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, எறும்பும் தன் கையால் இன்சான், மிக சிறிய உயிரினமான எறும்பு கூட சொந்த கையால்

கலந்து பார்த்து எட்டுசான் உடலமைப்பை கொண்டது. அவரவர் ஒவ்வொருவரும் தனித்தனிமையான அவங்களுக்குன்னு ஒரு திறமைகள் இருக்கும், இதில் ஆணவத்திற்கு இடம் இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. மிஞ்சுக்குடி மின்சார கண்ணன் தினையர் வந்து, கைத்தொழில் கற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்கிறேன், டெக்னீஷியன் சிறப்பான முறையில் நான் செய்து வருகிறேன் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், கல்லாதது உலகளவு, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இந்த முதுமொழிக்கேற்ப நாம் எவ்வளவுதான் கற்று உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அது நம் கையளவு தான் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற கருத்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் இவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேர்கேட்ட பாடலை கேட்டுட்டு திரும்ப வரலாம்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க

காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கவனம். இது நம்ம ஃபேஸ்புக் பதிவாக கற்றது கையளவு அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. நம்ம நேர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் இந்த நேர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் நிறைய கற்றது ஏராளம்தான், ஆனால் இன்று வரையிலும் நிறைய என்னால் தெரிந்து கொள்ள முடியுது, படித்தவர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த நேயர் கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நேயர் சொல்லியிருக்காங்க. செந்தில்கண்ணன் பேரளம், இனி இரவு வணக்கம், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு நம்ம தலைப்பை அவங்களும் சொல்லியிருக்காங்க. குடந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் இந்த நேயர், எனக்கு இந்த தலைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும், நல்ல பொருத்தம் மேடம், நான் வேலைகளை கற்றுக்கொண்டு சிறப்பாக இருக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது சம்மந்தமான நேயர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: காரைப்பன்மலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காண தொலைபேசி வழி நேயர் விருப்பமாக நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்களை வணக்கம். சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் ஆண்டித்தோலத்திலிருந்து மதனசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க உங்களுடைய விருப்பமான பாடல்.
1: எனக்கு வந்து ஊமை விழிகள் படத்திலிருந்து மாமரத்து பூ எடுத்து
0: கேட்கலாமா?
1: நன்றிமா.

0: காரை பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மெயின் சுருட்டில இருந்து சூரிய பிரகாஷ்.
0: மெயின் சுருட்டி சூரிய பிரகாஷ், முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: இல்ல, இதான் முதல் முறை.
0: ஓகே, வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாடல்?
1: சாமுண்டி படத்துல இருந்து ஒரு பாடல்.
0: ஏதேனும் ஒரு பாடல் கொடுத்துடலாமா? நன்றி,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேயர்களை வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: கார்த்திகேயன்
0: சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: வசந்த கால படத்திலிருந்து தை மாசம் பங்கையோட சித்திரம்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றி. காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இணைந்திருப்பது காரைப்பண்பலை 100.3 நேரம் 8:30. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தொலைபேசி வழியாக நம் நேயர்கள் வெறுமை கேட்கும் திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். இது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் காற்றில் வரும் காணம்.

0: 8:35 மேடம். காரை பண்பலை 100.3. நாம் கேட்ட ரசிக்கும் காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடலை கேட்க வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: செந்தலை எண்ணெய் தோடு படத்திலிருந்து புதிய பூ வீடு பூத்தது, அந்த பாடல் கொடுங்க.
0: சரிம்மா, கேட்கலாம்.
1: நன்றி, வாய்ப்பு.
0: நன்றி.
2: August 29, 30 மட்டும்
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI Festival.
2: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, processing fees இல்லை.
3: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
2: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரை பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை, நமது காரை பண்பலை நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
6: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
7: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சூளை மற்றும் இதய நெல் விடுவதற்கான தார் பைகள் சல்லு செய்வாங்க திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30. நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனை
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:15 பாரத் பால் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
12: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தல்.

0: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
5: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: நம் நேயர் கேட்ட பாடல்

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. தொலைபேசி வழியாக நம் நேயர்கள் விரும்பி கேட்கும் திரைசை பாடல்களுக்கான நேரம் இது. காற்றில் வரும் கானம் வரும் அடுத்த நேரையும் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: அவர்கிட்ட அறிவழகன் படம் வந்து என்ன இருக்கோட,
0: சரி,
1: பாடல் வந்து குயிலுக்கு போம் குயிலுக்கு போம் கோபுரமானது.
0: பாடல் கேட்கலாம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
4: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
3: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
4: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.

0: கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காரை பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேரில் நாம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: கன்னிராசி திரைப்பட சோரி மலேசிய வாசன் அண்டு வாணி ஜாம்பாரிய சுகராகமே என்ற பாடல் சோரி. நன்றி சோரி, தேங்க்யூ.
0: நன்றி.
2: மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்
3: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
2: எண்ணற்ற ஆஃபர்கள், ஏராளமான இலவசங்கள்
3: அழைக்கிறது.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: காற்றில் வரும் காணும் வரும் அடுத்த நேரி சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
1: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தர மருந்தே சுமருகன்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சி என்னுடைய நிறைவான பாடல். என்ன பாடல்?
1: தெய்வ வகுப்படத்துல இருந்து ஊரெல்லாம் சாமியாக பார்க்கணும்.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகையின் காற்றில் வரும் காணும். நிகழ்ச்சியை வழங்கியோரின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகைக்கு வாங்க.
0: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பில். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: சோழ சிம்மாசனத்தை மதுராந்தகனுக்கு அளித்து விடுவதாக சக்கரவர்த்தி முடிவெடுத்திருப்பது பற்றி கரிகாலன் அங்கே கடம்பூர் கோட்டையில குழுமியிருந்தவர்கள் பழுவூர் காட்டன் கடம்பூர் மாமன் என அனைவரிடமும் அபிப்பிராயத்தை கேட்கிறான். இது நியாயம்தானா, இது சரியில்லையே என்று தன் கருத்தையும் முன்வைக்கிறான். அதற்கு பழுவேட்டரையர் தொண்டையை கணைத்து கொண்டு,
1: கோமகனே, இந்த விஷயமாக தாங்கள் திருக்கோவலூர் பாட்டனை யோசனை கேட்டிருப்பீர்களே. மலையமான் என்ன சொல்லுகிறார் என்றார். ஆஹா, அந்த கிழவனாரின் இயல்புதான் உங்களுக்கெல்லாம் தெரியுமே. அவருடைய பேரப்பிள்ளை சிம்மாசனத்தை இன்னொருவனுக்கு விட்டு கொடுத்து விட அவர் சம்மதிப்பாரா? அதை காட்டிலும் என்னையும் என்னை பெற்ற தாயையும் சேர்த்து அவர் வெட்டி போட்டு விடுவார். இப்போது மலையமான் சைன்யம் சேர்க்கத் தொடங்கிவிட்டார். அவருடைய பேரனுடைய சிங்காதன உரிமையை நிலைநாட்டு

0: கட்டுவதற்காக. ஆனால் நான் அவருடைய பேச்சை கேட்டு மட்டும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் எல்லோரும் எப்படி சொல்லுகிறீர்களோ அப்படி நடந்து கொள்வேன் என்று கரிகாலன் மிக்க சாது பிள்ளையைப் போல கூறினார். இதனால் ஏமாந்து போன பழுவேட்டரையர்
1: மலையமானைப் போல தந்தையை தனையன் எதிர்க்கும்படி தூண்டிவிடக் கூடியவர்கள் நாங்கள் அல்ல. சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவாக இருந்தாலும் அதை அனுசரித்து நடக்க நாம் எல்லோரும் கடமைப்பட்டவர்கள். ஆனால் நியாயம் என்னது என்பதை சொல்லும் பாத்தியதை நமக்கு உண்டு. சக்கரவர்த்தி இந்த விஷயமாகச் சொல்வதில் நியாயமே இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த சோழ ராஜ்யத்தின் மீது மதுராந்தகத் தேவருக்கு உரிமையே கிடையாது என்றும் சொல்வதற்கில்லை. இளவரசே, தாங்கள் கேட்கின்றபடியால் எங்கள் மனதில் இருப்பவற்றை மனம் விட்டு சொல்லுகிறோம். முடிவு தங்கள் இஷ்டத்தை பொறுத்தது. இந்த விவாதத்தை வளரும்படி விடுவது ராஜ்யத்துக்கு மிக்க அபாயகரமானது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகையால் ஏதேனும் ஒரு சமரச முடிவுக்கு வருவது நல்லது. சோழராஜ்யம் இப்போது முன்னைப் போல இரண்டு வெள்ளாறுகளுக்கு மத்தியில் குறுகி கிடக்கவில்லை. குமரி முனையிலிருந்து கிருஷ்ணை நதி வரையில் பரவி படர்ந்திருக்கிறது. இதை இரண்டாக பிரித்தாலும் ஒவ்வொன்றும் பெரிய ராஜ்யமாக இருக்கும். அவ்விதம் கொள்ளிடம் நதிக்கு தெற்கே உள்ள ராஜ்யத்தை மதுராந்தகத்தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை தங்களுக்கும் உரியதென்று பிரித்து கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது எங்கள் முடிவான கருத்து. தாங்கள் இதை ஒப்புக்கொண்டால் மேலே செய்ய வேண்டியதை செய்யலாம். சக்கரவர்த்தியை இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க செய்யும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன்
0: என்றார். ஆதித்த கரிகாலன் அப்போது கலகலவென்று சிரித்தது பழுவேட்டரையருடைய வயிற்றில் அனலை மூட்டியது.
1: பாட்டா, சோழ ராஜ்யத்தை இரண்டாகப் பிரித்து தெற்கு ராஜ்யத்தில் பழுவேட்டரையர்களும் வடக்கு ராஜ்யத்தில் சம்புவரையர்களும் அதிகாரம் செலுத்துவது சரியான பங்கீடுதான். உங்கள் இரு குடும்பங்களும் என் பாட்டனுக்கு தகப்பனார் காலத்திலிருந்து செய்து வந்திருக்கும் சேவைக்கு உரிய வெகுமதிதான். ஆனால் ராஜ்யத்தை பிரிப்பதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. வழி வழியாக வந்த ராஜ்யத்தை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்றுதான், தாலி கட்டிய மனைவியை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்றுதான். கிழவர்களான உங்களுக்கு அது சம்மதமாயிருக்கலாம், எனக்கு சம்மதமில்லை
0: என்று கரிகாலன் கூறியபோது பெரிய பழுவேட்டரையரின் கண்களில் தீப்பொறி பிறந்தது. அவர் கொதிப்புடன் எழுந்து நின்றார். உடைவாளை உரையிலிருந்து எடுப்பதற்கும் ஆயத்தமானார். அந்த சமயத்தில் கரிகாலன்,
1: பாட்டா, என்ன இதற்குள் எழுந்து போக பார்க்கின்றீர்கள்?
0: என்னுடைய யோசனையை முழுவதும் கேட்டுவிட்டு போங்கள். சோழ ராஜ்யத்தை பிரிப்பதற்கு எனக்கு சம்மதமில்லை. என் குலத்து முன்னோர்களும் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் ஐந்து தலைமுறையாக பாடுபட்டு எத்தனையோ வீராதி வீரர்களின் உயிர்களை பலி கொடுத்து சோழராஜ்யம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதை இரண்டாக பிரித்து சிறிய பகுதிகளாக்குவது பாவமாகும். வீர சொர்க்கத்தில் உள்ள ராஜாதித்தர் முதலிய நம் முன்னோர்கள் நம்மை சபிப்பதற்கு ஏதுவாகும். ஆகையால் அந்த யோசனையை விட்டுவிடுங்கள். இந்த பெரிய சோழ ராஜ்யம் முழுவதையும் மதுராந்தகனுக்கே விட்டு கொடுத்துவிட நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அதற்கு நியாயமும் உண்டு. என் பெரிய பாட்டனாரின் மகன் மதுராந்தகன். ஆகையால் என் தந்தைக்கு பதிலாக மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டியிருக்க வேண்டும். பராந்தக சக்கரவர்த்தியின் ஏற்பாட்டினால் என் தந்தை முடிசூட்டிக் கொள்ள வேண்டியதாயிற்று. அந்த தவறு அவரோடு போகட்டும். தந்தைக்கு பிறகு மகன் என்ற நியதிப்படி எனக்கு அந்த ராஜ்யத்தின் பேரில் பூரண உரிமை இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து விடுகிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. வடதிசையின் மீது படையெடுத்துச் செல்ல 300,000 போர் வீரர் கொண்ட சைன்யம் எனக்கு வேண்டும். சைன்யத்துக்கு வேண்டிய தளவாட சாமான்களும் சாமக்கிரியைகளும் ஒரு வருஷத்துக்கு உணவுப் பொருள்களும் திரட்டித்தர வேண்டும். மாகடலில் செல்லக்கூடிய 300 பெரிய மரக்கலங்களும் வேண்டும். பார்த்திவேந்திரனை கப்பல் படை தலைவனாக்கி கடலோரமாக வரச் செய்துவிட்டு நான் தரைமார்க்கமாக வடநாட்டின் மீது படையெடுத்துச் செல்வேன். கங்கை நதியின் முகத்வாரத்தில் நானும் பார்த்திவேந்திரனும் சந்திப்போம். பிறகு மேலும் வடக்கே செல்வோம். என் குலத்து முன்னோன், என் பெயர் கொண்ட கரிகால் வளவன் இமயமலை மீது புலிக்கொடியை நாட்டினான் என்று கவிஞர்கள் பாடி வைத்திருக்கின்றார்கள். என் முன்னோர் சாதித்ததை நானும் இப்போது மறுபடியும் சாதிப்பேன். என்னுடைய வாழ்வலி கொண்டும் எனக்கு துணை வரும் வீரர்களின் தோள்வலி கொண்டும் கிருஷ்ணை நதிக்கு வடக்கே நானாக கைப்பற்றும் நாடுகளை

0: சக்கரவர்த்தியாவேன். அன்றி போரில் மடிந்தால் சோழகுலத்தின் வீரப்புகழை நிலைநாட்டினோம் என்ற மகிழ்ச்சியுடன் வீர சொர்க்கம் அடைவேன். பழுவூர் பாட்டா, கடம்பூர் மாமா, என்ன சொல்கிறீர்கள்? இந்த நிபந்தனையை நிறைவேற்றித்தர நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களா?
1: இவ்விதம் கம்பீரமாக கேட்டுவிட்டு கரிகாலன் நிறுத்தினான். கிழவர்கள் இருவரும் திகைத்து போனார்கள். பழுவேட்டரையர் தடுமாற்றத்துடன்,
2: கிழவரசே, தங்களுடைய நிபந்தனையை ஒப்புக்கொள்ள நாங்கள் யார்? எங்களுக்கு என்ன உரிமை? சக்கரவர்த்தியை அல்லவா கேட்க வேண்டும்
1: என்றார்.
0: கரிகாலன் கொதித்தெழுந்து இடிமுழக்க குரலில் கர்ஜனை செய்தான். பாட்டா, சக்கரவர்த்தியின் பெயரை சொல்லி யாரை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்கள்? என்னை ஏமாற்ற முடியாது. என் தந்தையை நீங்கள் அரண்மனையில் சிறைப்பிடித்து நீங்கள் ஆட்டி வைக்கபடி ஆடும் பொம்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்கள்? சின்ன பழுவேட்டரையர் அனுமதியின்றி யாராவது என் தந்தையை பார்க்க முடியுமா? என் தம்பியை ஈழத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வருவதற்கு என் தந்தை கட்டளை போட்டது சக்கரவர்த்தியின் சொந்த விருப்பத்தினாலா, உங்கள் கட்டாயத்தினாலா? தேச மக்களின் கண்ணுக்கு கண்ணான அருமை மகனை, வீராதி வீரனை சிறைப்பிடித்து கொண்டு வரும்படி எந்த தகப்பனாவது இஷ்டப்பட்டு கட்டளையிடுவானா? அருள்மொழியை சிறைப்பிடித்து கொண்டு வந்து கடலில் மூழ்கடித்து கொன்றுவிட்டதாக உங்கள் பேரில் இன்று சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் ஆத்திரப்பட்டு கொதித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
2: இளவரசே, அத்தகைய அபாண்டமான பழியை யார் சொன்னது? சொன்னவனுடைய நாவை துண்டித்து அவனையும் கண்டதுண்டமாக்குவேன்
1: என்று பழுவேட்டரையர் அலறினார்.
0: பழி சொல்லுகிறவர் ஒருவராயிருந்தால் நீங்கள் கண்ட துண்டம் செய்யலாம். 10,000,000, 10,000,000 பேர் சொல்லுகிறார்கள். அவ்வளவு பேரையும் நீங்கள் தண்டிப்பதாயிருந்தால் சோழ நாடு பிணக்காடாகவும் சுடுகாடாகவும் மாறிவிடும். சிவபக்தனாகிய மதுராந்தகன் ஆட்சி புரிவதற்கு சோழ நாடு தகுந்த ராஜ்யமாயிருக்கும். ஆனால் பாட்டா, அந்த பேச்சை நான் நம்பவில்லை. மக்கள் அறிவற்ற மூடர்கள். ஆராய்ந்து பாராமல் ஒருவன் கட்டிவிட்ட கதையையே மற்றவர்களும் திரும்பிச் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சோழகுலத்து பரம்பரை துணைவர்களான நீங்கள் அத்தகைய படுபாதகத்தை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டீர்கள். அருள்மொழி கடலில் மூழ்கியிருந்தால் அது அவனுடைய தலைவிதியின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். 3 உலகமும் ஆளப் பிறந்தவன் என்று கூறி வந்த ஜோதிடர்கள், ஆருடக்காரர்கள், ரேகை சாஸ்திரிகள் வாயில் மண்ணை போடுவதற்காகவே அவன் கடலில் மூழ்கி மாண்டிருக்க வேண்டும். பாட்டா, நீங்கள் எவ்வளவு பெரிய வீராதி வீரராயிருந்தாலும் நடுக்கடலில் சுழிக்காற்றை வரவழைப்பதற்கும் கப்பலின் பாய்மரத்தின் மீது இடிவிழச் செய்வதற்கும் உங்களால் கூட முடியாது. ஒருவேளை அது பாண்டிய நாட்டு மந்திரவாதிகளின் காரியமாயிருக்கலாம். நீங்கள் அதற்கு பொறுப்பில்லை. ஆகையால் அருள்மொழியின் கதிக்கும் நீங்கள் பொறுப்பாளி இல்லை. ஆனால் சக்கரவர்த்தியிடம் கேட்டு சொல்ல வேண்டும் என்று மட்டும் இனி என்னிடம் சொல்லாதீர்கள். அப்புறம் அந்த அன்பில் பிரம்மராயனை கேட்டு சொல்ல வேண்டும் என்று கூட சொல்வீர்கள். சக்கரவர்த்தியும் முதன் மந்திரியும் ஏதோ அந்த பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விருப்பத்தை மீறி அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. பழுவூர் பாட்டி நந்தினி தேவியை கேட்டு சொல்லுகிறேன் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள்.
1: இந்த சமயம் கந்தமாறன் குறுக்கிட்டு, ஐயா, எங்கள் வீட்டு விருந்தாளியாக வந்திருப்பவர்களை என்று ஏதோ தடுமாற்றத்துடன் இறைந்து சொல்ல ஆரம்பித்தான்.
0: கரிகாலன் அவன் பக்கம் கண்களில் தீயிட நோக்கி முப்புறம் எரித்த சிவனைப் போல சிரித்து, கந்தமாறா, இது உங்கள் வீடா? ஹோஹோ, மறந்துவிட்டேன். கொல்லிமலை வல்வில் ஓரியின் வம்சத்தில் பிறந்த வீராதி வீரன்னி என்பதையும் மறந்துவிட்டேன். உன் வீட்டில், அதுவும் நீருக்கும் இடத்தில் கொஞ்சம் பயந்துதான் பேச வேண்டும்.
1: தவறாக என்ன சொல்லிவிட்டேன்?
0: உன் வீட்டு விருந்தாளிகளை என்ன செய்துவிட்டேன்? கந்தமாறன், ஏன் உன் கைகால் நடுங்குகிறது? ஈழத்தில் பரவியிருக்கும் நடுக்கு ஜுரம் உனக்கும் வந்துவிட்டதா? நீ ஈழத்துக்கு கூட போகவில்லையே என்றான்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: சோழ ராஜ்யத்தை ரெண்டாக பிரிக்கிறத பற்றி கரிகாலன் கனல் தெரிக்க சொன்னதும் தனாதிகாரி வாழை எடுக்க ஆயத்தமாயிட்டார். சோழ பேரரசின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இவர் யாரு? தன்னை விட பெரிய ஜோதிடர்னு குழந்தை ஜோதிடர் கருதி இருக்கலாம். பெரியவரின் வாழ்வீச்சுக்கோ வாய் வீச்சுக்கோ இவன் பணிஞ்சிருவானா? நகைச்சுவைன்னு வரும்போது விளையாட்டு வீரருக்கு உரிய சால்புடன் எடுத்துக்கணும்னு விரும்பினார் கல்கி. வழிபாடு, சோதிடம், கிரிக்கெட் இதிலெல்லாம் தமது தனிப்பட்ட கருத்தை சொல்ல தயங்கினதே இல்லை. உற்சாகம் மேலிடும்போது நாசமா போச்சுன்னு சொல்லி உறக்க சிரிப்பாராம். இத்தொடரை அமங்கலமாக கருதினதே இல்லை. ஒரு ரூபாய்க்கு மூணு பலன் பார்த்த நண்பருக்கு நிஷ்பலன்னு போட்ட மாசத்துல 104 டிகிரி ஜுரம், வைகுண்ட பிராப்தின்னு குறிப்பு. நண்பர் கடும் ஜுரத்திலிருந்து மீண்டு பொழைச்சிட்டார், வைகுண்ட பிராப்தி கிடைக்கல, எனவே நிஷ்பலன். நன்மைன்னு போட்ட மாசம், நண்பர் பரீட்சையில தோல்வி, அதனால இன்னும் கொஞ்ச காலம் வேலை தேடி அலைய வேண்டியதில்லை இல்லையா, இது நன்மைதானே. தீமைன்னு போட்ட மாசம், நண்பருக்கு திருமணம் நடந்தது. இதுக்கான பலனை பகிரங்கமாக விளக்க முடியாதுன்னு முடிச்சிட்டார் கட்டுரையை. தலைப்பு ராகு காலம், ஆண்டு 1929. பின்குறிப்பு, இந்த ஒரு கட்டுரையால் சோதிட கலைக்கு ஆபத்து வந்திடாது, கவலை வேண்டாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நேரம் 9:30. இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் வழங்கும் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
1: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை. காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
2: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
1: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ் இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
2: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இசை ஊஞ்சல். இன்றைய நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுவது யார்? இவர் ஆந்திராவில் பிறந்தவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களிலும் நடித்தவர். இவர் தொலைக்காட்சி தொகுப்பாளர், ஆடை வடிவமைப்பாளர், தொலைக்காட்சி நாடக நடிகை, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவர், அரசியல் என பல தளங்களிலும் பணியாற்றி வருகிறார் இன்று வரை. இன்றைய நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறார் நடிகை கௌதமி. ஆயிரத்தி 1988 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த், பிரபு, சீதா, கௌதமி நடித்தது குரு சிஷ்யன். அறிமுகமான முதல் படத்திலேயே ரஜினிகாந்துக்கு ஜோடியாகிறார் நடிகை கௌதமி. ரஜினிகாந்த், பிரபு இணைந்து நடித்த முதல் படமும் இதுதான், குரு சிஷ்யன். இளையராஜா இசையமைக்க வாலி எழுதிய பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியமும் சித்ராவும் பாடியது.

பண்பலையின் ஒரு பள்ளி மூன்றிலே இது நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இசை ஊஞ்சல். இன்று நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறார் நடிகை கௌதமி. டி பி கஜேந்திரன் இயக்கத்தில் உருவானது எங்க ஊருக்கு அவக்காரன். ராமராஜனும் கௌதமியும் நடித்தது இந்த திரைப்படம் 100 நாட்களையும் கடந்து ஓடிய வெற்றி படம். இது கங்கைமரன் பாடல்களை எழுத இளையராஜா இசையமைக்க, மனோவும் சுசீலாவும் பாடியது இந்த பாடல்.

0: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
0: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
1: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
0: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
1: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
0: ஆஃபரில் பயன் பெறுங்கள்.
1: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. இது இசை ஊஞ்சல். இன்று நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறார் நடிகை கௌதமி. சிறந்த நடிப்புக்காக சில பல விருதுகளையும் வென்றிருக்கிறார் இவர். நம்ம ஒரு பூவாத்தா படத்திற்காக, நீ பாதி நான் பாதி படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது இவருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான விருதும் தசாவதாரம் திரைப்படத்திற்காக இவருக்கு கிடைத்தது. 1989 டி கே போஸ் இயக்கத்தில் உருவானது பொங்கி வரும் காவேரி. ராமராஜன் கௌதமி நடித்தது இந்த திரைப்படம். கங்கைமரன் எழுதி இளையராஜா இசையமைத்து அருண்மொழியும் கே எஸ் சித்ராவும் பாடியது இந்த பாடல்.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேரம் 9:45, காரை பண்பலை 100.3. நேர்களை, நமது காரை பண்பலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் சொல்லமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரை பண்பலை 100.3 இசை ஊஞ்சலில் நாம் கேட்டு ரசிப்பது நடிகை கௌதமி நடித்த திரை இசை பாடல்கள். 1989 டி பி கஜேந்திரன் இயக்க, ராமராஜன் கௌதமி நடித்தது எங்க ஒரு மாப்பிள்ளை. இந்த படத்திற்கான இசை இளையராஜா, பாடல் வாலி எழுதியது. இது மனோவும் சித்ராவும் பாடியது.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: கரைப்பன்மலை 100.3 இசை ஊஞ்சலில் நாம் கேட்டு ரசிப்பது நடிகை கௌதமி நடித்த திரைசை பாடல்கள். 1990 மீண்டும் பணக்காரன் படத்திற்காக ரஜினியோடு ஜோடி சேர்கிறார் நடிகை கௌதமி. 175 நாட்களையும் கடந்து ஓடிய வெற்றி படமானது பணக்காரன். ராசியான நடிகை என அடையாளம் காணப்பட்ட நடிகை கௌதமி. மீண்டும் 1990 கங்கை மரன் எழுதி இயக்கியது ஊரு விட்டு ஊரு வந்து. ராமராஜன் கௌதமி நடித்தது இந்த திரைப்படம். கங்கைமரன் பாடல்கள் எழுத இளையராஜா இசையமைக்க. இளையராஜாவும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் வெற்றி பாடலானது.

0: காரைப்பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் வழங்கிய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை. காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
2: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
1: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ் இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
2: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நேரம் 9:55.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களினி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பைகள் கிரீன் நெட் ஹோஸ் வயல்களுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
3: வணக்கம். நல்லதோர் வீணை. மனித வாழ்க்கை என்பது இறைவன் தந்த ஒரு வரம். அந்த வாழ்க்கையின் இனிமையையும் அழகையும் உணரத் தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை ஒரு வரம் என்பதை உணர்ந்து அனுபவித்து வாழ்வார்கள். குறைகளை மட்டும் கண்டு சலிப்படைந்து புலம்புபவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சாபமாக கூட தோணலாம். அது அவரவர் பார்க்கின்ற கோணங்களை பொறுத்தது. இந்த வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம்னு நினைச்சா நம் கண்ணுக்கு வாழ்க்கை பூங்காவாக தெரியும். இறைவன் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எத்தனையோ நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறார். பலருக்கு நல்ல தாய் தந்தை குழந்தைகள் நல்ல கணவன் மனைவின்னு அன்பான உறவுகள், பலருக்கு அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் என்பதில் நிறைவு. இப்படி யோசிச்சோம்னா நிறைய நல்ல விஷயங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதை உணரலாம். இதை எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லி வாழ்கின்றவர்கள் எத்தனையோ பேர். இந்த நன்றி உணர்வுள்ளவர்கள் வாழ்க்கையை இனிமையாக உணர்ந்து வாழ்வார்கள். வாழ்வில் இறைவன் நமக்கு எத்தனையோ நிறைவான விஷயங்களை கொடுத்திருந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூட தோணாமல் எப்போதும் புலம்பிட்டு இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர். இருப்பதில் நிறைவு காண தெரியாதவர்கள் அவர்கள். ஒரு குடும்பத்தில் முன்னோர்கள் ரொம்ப காலமாக ஒரு புராதன இசைக்கருவியை போற்றி போற்றி பாதுகாத்து வைத்திருந்தனர். அவர்களின் வாரிசுகள் நாலாவட்டத்தில் அக்கருவியின் அருமை தெரியாமல் இது ஏன் வீட்டை அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சி கொஞ்ச நாள் ஒரு மூலையில் வச்சிருந்தவங்க கொஞ்ச நாள் கழித்ததும் அதை வீதியில் குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க. அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன் அந்த இசைக்கருவியை எடுத்துட்டு போய் தூசுகளை தட்டி அதை தனக்கு தெரிந்த ராகங்களையெல்லாம் வைத்து வாசித்து பார்க்கிறான். அதிலிருந்து வரும் இசை மிகவும் தெய்வீகமாகவும் மனதை மயக்குகின்ற மாதிரியும் இருக்கவே அந்த கருவியை மீட்டி மீட்டி பாட்டுகள் பாடி அவன் பாடும் பாடல்களும் அந்த கருவியின் இசையும் மனதை மயக்கவே அதை கேட்டு நாளாக நாளாக அவனை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் கூட ஆரம்பிக்கிறது. அந்த கூட்டத்தை பார்த்து விசாரிக்க வந்த அந்த குடும்பத்தார் அந்த

0: பாடகனையும் அவன் கையில் உள்ள அவர்கள் வீட்டு இசைக்கருவியையும் பார்த்தனர். அதில்தான் அந்த தெய்வீகமான இசை வருகிறது என்பதை அறிந்ததும் இந்த கருவியின் மகிமை தெரியாமல் அதை வீதியில் போட்டுவிட்டோமே என்று மிகவும் மனம் வருந்தி போனார்கள். இது போலத்தான் நம் கையில் கிடைத்த வாழ்க்கையின் அருமையை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அதில் உள்ள நிறைவுகளை காண வேண்டுமே தவிர மனநிறைவு இல்லாமல் குறையை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழும் வாழ்க்கை வீண்டான். இதிலிருந்து பெறப்படும் நீதி இறைவன் கொடுத்த நம் வாழ்க்கை ஒரு வரம் என்று உணர்ந்து அதில் திருப்தியுற்று நிறைவாய் நிம்மதியாய் வாழ்தல் வேண்டும் என்பதே ஆகும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள், கிரீன்நெட் ஹோஸ் வயல்களுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நீங்களே இரவு நேர இதமான கானங்களை கேட்டு ரசிக்கலாம். காரை பண்பலை 100.3 இது இரவும் மலரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் இந்த பாடல் கங்கை மரன் எழுதி இளையராஜா இசையமைத்தது, கே ஜே ஜெயசுதாசும் எஸ் ஜானகியும் பாடியது. ஆனந்த ராகம்.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:05. நாம் கேட்டு ரசிப்பது இரவும் மலரும். அடுத்து வரும் இந்த பாடல் வைரமுத்துவின் வரிகளுக்கு இளையராஜா இசையமைக்க பி சுசீலா பாடியது. எனக்குள் ஒருவன் பட பாடல்.

0: மலிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
1: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்
0: எண்ணற்ற ஆஃபர்கள், ஏராளமான இலவசங்கள்
1: அழைக்கிறது.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரிப்பண்பலை 100.3. நேரம் 10:10. நமது காரி பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
4: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
2: இரவு நேர இதமான கானங்களை காரி பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் நா காமராசன் எழுதியது, பாடலுக்கு இசை இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் கங்கை அமரனும் சுசீலாவும். பாடல் இடம்பெற்ற படம் இங்கேயும் ஒரு கங்கை.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3. இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் சங்கர் கணேஷ் இசையமைத்தது. பாடலை எழுதியவர் வைரமுத்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் கே ஜே ஜெயசுதாசும் பி சுசீலாவும். சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3. நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:15 பாரத் பால் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை பிற்பகல் 12:30 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கமாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
11: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்
12: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
11: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
12: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
11: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
12: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
11: ஆஃபரில் பயன் பெறுங்கள்.
12: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
0: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்கள் கேட்டு ரசிப்பது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அலைகள் ஓய்வதில்லை பட பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் இளையராஜாவும் ஜென்சியும். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வைரமுத்து எழுதியது.

0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும்

0: அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
2: 100 ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இலவசம்.
1: பிரீத்தி மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், இவை அனைத்தையும் 30% வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கி செல்லுங்கள்.
2: செல்வி ஸ்டோர் ஹவுஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திர மாளிகை, மார்க்கெட் வீதி, காரைக்கால்.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் இந்த பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் இடம்பெற்ற படம் ராகங்கள்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3. நமது காரைப்பண்பலை நாளை காலை 8:30 வைக்கிங் வனீன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:65 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள் யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஏன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைப்பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இரவு மலரும் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவனும் எஸ் ஜானகியும் பாடியது அடுத்த அத்து ஆல்பர்ட்.

0: மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்
1: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
0: எண்ணற்ற ஆஃபர்கள், ஏராளமான இலவசங்கள்
1: அழைக்கிறது.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நமது காரை பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
4: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் இளமை காலங்கள் படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும். வைரமுத்து எழுதியது, இளையராஜா இசையமைத்தது.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது கரைப்பண்பலை 100.3 நேரம், 10:45. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியும் பாடியது, வெள்ளை ரோஜா.

0: செப்டம்பர் 14 திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்.
0: உயர்தர பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
1: சீர்வரிசை பொருட்கள், மொபைல்கள்
0: ஆஃபரில் இலவசத்துடன் வாங்கிட
1: மல்லிகாவிற்கு வாருங்கள்.
0: ஆஃபரில் பயன்பெறுங்கள்.
1: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேரம் 10:50. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நாம் கேட்கிறோம், ரசிக்கிறோம். இது இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் வாழ்க்கை படத்திற்காக SP பாலசுப்ரமணியமும் வாணிஜ்யராமும் பாடியது. இளையராஜாவின் இசையில்

அரிப்பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் இணைந்து நாம் கேட்டு ரசிக்கும் இரவு மலர் நிகழ்ச்சி நிறைவாக ஒழுக்கிறது இந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இளையராஜாவின் இசையில் இது. பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடல். பாடல் இடம்பெற்ற படம் தம்பிக்கு எந்த ஊரு.

கேட்டு ரசித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நமது இரவு மலரும். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு. காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பாரத் பால் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். நாளை இடம்பெறுவது திருவாரூர் கமலாலயம் மாற்றுரைத்த விநாயகர். நாளை மாலை 5:15 அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இடம்பெறுவது திருவாரூர் கமலாலயம் மாற்றுரைத்த விநாயகர் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரத் பால். 11 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். சமையல் அறையில் நவீன வசதி, சரியான சாதனத்தின் சரியான பயன்பாடு குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் வி ராஜகோபால் அவர்கள். 6 மணிக்கு குரல் ஓசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 காங்கிரத்து செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சாவித்திரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் எம் ரட்சகமணி. 7:65 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ 8:05 ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 துள்ளி வரும் பாட்டு. 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இதில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். நாளை காலை 10 மணிக்கு சொல்லில் புதிய சொல் சொல்லரங்கத்தில் இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12 மணிக்கு FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் வசந்தளிர் பங்கேற்கும் தளிர் எம் ரட்சகமணி. 12:55 பன்னிசை. 1 மணிக்கு தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கர்மவீரர் காமராஜர் அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வி நிகழ்ச்சியின் முதல் பகுதி. 3 மணிக்கு LSE லைக் ஷேர் கமெண்ட். 3:30 நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு வழங்கும் LSE. தொடர்ந்து மனம் எழுதி இதில் பங்கேற்கும் நேயர் கடித வழி விருப்ப பாடல்களோடு சிதம்பரம் ரத்ன சபாபதி அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நண்பெண்டா. 5:30 விளக்கேற்றி மேலே. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 வரும் இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகத்தின் கிசான் வாணியில் விதை நிர்வாகமும் விவசாயமும். வேதாரண்யம் ஜி பாலசுப்ரமணியன்.

0: Adel Nahya and Malaysian Prime Minister Anwar Ibrahim arrived in New Delhi to attend the BRICS summit. Deputy Prime Minister of Russia Alexei Overshuk, President of Egypt Abdel Fattah Sisi, and Prime Minister of Ethiopia Abiy Ahmed Ali are among several dignitaries who have arrived for the summit. And in the Junior Asia Cup hockey, Indian junior men's team defeated Malaysia 3-1 in the first semi-final today to book a place in the final at Mochi in China. And that is the end of this news bulletin.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 11:10. துயிலும் முன் பகை, பொறாமை, கோபம் ஆகியவற்றை வெளிப்படுத்தினால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். சுவாமி விவேகானந்தரின் இந்த நற்சிந்தனையோடு 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:53 தேலவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களை. ஜெய்ஹிந்த்.